0: என்ன அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
1: ராஜா. ஜோக் ஓகேதான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

5:53 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது வந்தே மாதரம்.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியியலாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு மறுதேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளை தேசிய தேர்வு முகமை நிராகரித்துள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைபேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: வணக்கம் நேயர்களே. நேரம் 6:02:30. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்களை இப்பொழுது நாம் கேட்கலாம்

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் முழு முதற் கடவுளாம விக்ன விநாயகனை போற்றி வனம் வந்த பாடல் அது. நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார் பெங்களூரு ரமணி அம்மாள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரவிந்த் இசையில் பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்

ஓம் சக்தி என்றிட கவலைகள் தீருமே. நாம் கேட்ட அந்த பாடல் பி உன்னிகிருஷ்ணன் குழுவினர் பாடியது. நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் கேட்ட வரங்களை கேட்ட மாத்திரத்தில் அள்ளி கொடுக்கும் மாரியம்மனை போற்றி வரும் பாடல் இது. எல் கிருஷ்ணன் இசையில் எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. பாடல் கீதப்பிரியன்.

ஏழு மலையில் வீற்றிருக்கும் எம்பெருமான் மலையப்பனின் அருளை கொண்டு வந்த பாடல் கேட்டும் கல்பனாதாசன் வரிகளில் கே வீரமணி பாடியிருந்தார். நேரம் 6:22:35. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை.

வள்ளி தெய்வானையோடு வீற்றிருந்து அருள் புரிந்த அழகு முருகனை போற்றி வலம் வந்த பாடல் கேட்டும் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் இசையமைத்து பாடிய பாடல் பாடல் நெமிலி ஏழுமலை. நிலையத்தின் நேரம் இப்பொழுது 6:28. அருள்மணி மாலை கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி தமிழகம் 102.3. நிகழ்ச்சியில் அடுத்து

ஓம் என்னும் பிரணவ மந்திரம் சொன்னாலே போதும், கவலைகள் தீருமே. தேவன் இசையில் நித்யஸ்ரீ பாடிய பாடல் கேட்டும். நாம் கேட்ட அந்த பாடல் உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றியது. நேரம் 6:34:25. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து லவ்லேன் சாம்வேல் இசையில் ஹேமாஜான் பாடிய பாடல்.

0: மதிதாசன் இயற்றிய பாடல் கேட்டோம். டி கே ராமமூர்த்தி இசையில் கே எஸ் ரகுநந்தன் எஸ் சரளா குழுவினர் பாடிய பாடல். எல்லா எல்லைகளையும் கடந்து ஒன்று ஒன்று என்றால் அது இறையருள். இறை சிந்தனையோடு நேயர்கள் இதுவரை கேட்டது அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகள். நச்சுப்பிள்ளை, இனிய காலை வணக்கம். அன்பில் நச்சுப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பதிவு கொடுத்துருக்காங்க. சோமசுந்தர பிரபு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கோபி இனிய காலை வணக்கம், பிரகாஷ் இனிய காலை வணக்கம். கர்நாடகா மாநிலமிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். ராமலிங்கம் சரவணன், இனிய காலை வணக்கம் சார், கள்ளக்குறிச்சி மாவட்டம்லிருந்து. செம்பரம்பாக்கம் ஏழுமலை, இனிய காலை வணக்கம், பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமை. ராஜலக்ஷ்மி, இனிய காலை வணக்கம், அருள்மணி மாலையில் வளம் வந்த பாடல்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம், இறையருளில் இணைந்திருக்கின்றோம். கமலா வரதன், அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் பாடல்கள் ரசித்தோம், அருமை. இன்னும் சில நேர்களுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்போம்.

0: இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக

0: கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் கட்டுமான பணிகள், சொத்துகள் விற்பனை மற்றும் நிதிசார் பரிவர்த்தனைகள் குறித்த கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் கடந்த 5 காலத்திற்கான நில ஆவணங்களை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும், சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எல்லைப் பகுதிகளில் கள்ளநோட்டு புழக்கம் குறித்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் வகையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 99% மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக கூறினார். மருத்துவமனைகளில் உள்ள செவிலியர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களை நிரப்பிக்கொள்ள மாநில அரசுகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை தற்போதைய 7.5% அதிகரிப்பது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை நிலாம்பூரில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் பலர் தாவேக்கவில் இணைந்து வருவது வரவேற்கத்தக்கது என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். தென்காசியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் சங்கம் சார்பில் 3 நடைபெறும் இந்த கண்காட்சியில் பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில் நடத்தப்பட்டு வரும் இத்தகைய கண்காட்சிகள் தென் மாவட்டங்களில் நடத்தப்படுவதன் மூலம் சிறு தொழில்துறையினருக்கு நம்பிக்கை அளிக்கும் என்று திரு மதன்ராஜ் கூறினார். முன்னதாக இந்த கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள 108 அரங்குகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தற்போது வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்று கூறி மக்களின் கவனத்தை திசை திருப்ப தாவேக அரசு முயற்சி செய்வதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள மேட்டூர் அணை உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 436 திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்தும் அதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் தொடர்பாக மாநில அரசு உரிய விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் குற்றச் செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாசு ஏற்படுவதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கழிவுநீர் ஆற்றில் கலப்பதை தடுப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் தெரிவிக்கிறார்.
2: பாபநாசம் ஏரியால துணிகள் நம்மளோட ஆற்றில்

0: கலக்குற மாதிரி சொல்யூஷன் ஒண்ணு இருக்கு, சாக்கடை ஆற்றல் கலக்குற மாதிரி ரெண்டுமே நம்ம தவிர்க்கணும். நெக்ஸ்ட் வீக் ஒரு ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் மீட்டிங், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பிளஸ் வந்து தன்னார்வலர்கள் என்ஜிஓஸ் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு ஒரு கிளியர் ஆக்ஷன் பிளான் கொண்டு வரோம். அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்ல என்ன பண்ணணும், நம்ம மந்த் வைஸா நம்ம ஃபாலோ பண்ணி என்னோட டார்கெட் அடுத்த ஒரு 6 மந்த்ஸ் to 1 இயர்ல நம்ம தாமிரபரணியை பொறுத்த வரைக்கும் விசிபிள் சேஞ்சஸ் கொண்டு வரணும்.
1: தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானில் அண்மையில் தொடங்கப்பட்ட 2வது சர்வதேச விமான நிலையம் விரைவில் பயணிகளின் பயன்பாட்டிற்கு வரும் என்று அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. பலோச்சிஸ்தானில் சரக்கு வாகனங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வர்த்தகர்கள், போக்குவரத்து துறையினர், தொழில் நிறுவன தலைவர்களின் கூட்டுக்குழு அந்நாட்டு அரசை வலியுறுத்தியுள்ளது. திரிபுராவில் அம்மாநில காவல்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று தில்லி காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் கிராமத்தில் இம்மாதம் 10ஆம் தேதி மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவை குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. இணையவழி கட்டட திட்ட அனுமதியை விரைவில் வழங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் திரு ராகுல்நாத் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லாவத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைப்பேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 3-1 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷ் அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற ஆடவர் சப் ஜூனியர் தனிநபர் போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம் உட்பட மொத்தம் 7 பதக்கங்களை வென்றுள்ளது. உலான்பாத்தரில் நடைபெற்ற ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சென்னையைச் சேர்ந்த வீராங்கனை சவிதா ஸ்ரீ பாஸ்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:55, 15 நொடி. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். முன்னதாக அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகளுடைய தொடர்ச்சியில் பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கண்டிவாக்கம் கணேசன் அண்ணம்மாள், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஞானாம்பிகா ரஞ்சன், பொன்னான ஞாயிறு, இனிய காலை வணக்கம், இன்றைய அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் பாடல்கள் சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோமங்கலம் சடகோப்பன், இனிய உற்சாகமான காலை வணக்கம். புதுக்கேசவரம் வஜ்ரவேலு, இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, வணக்கம், நலமறிய ஆவல். வேலோடும் மயிலோடும் வேலன் அருள் தந்தான் போன்ற பக்தி கானங்கள் கேட்டும் பரவசமடைந்தும் வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். சூளையிலிருந்து மனோகரன். இனிய காலை வணக்கம் நலமா சகோதரரை, அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, இனிய காலை வணக்கம். பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், இனிய காலை வணக்கம். பழனி பர்வதவர்தினி, மதுரை சு சண்முக சுந்தரம், சாந்தி ரமேஷ், ஹேமலதா, சூளை மனோகரன், பிரபாகரன் உள்ளிட்ட நேயர்கள் வந்து இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. இதில் உலக உணவு பாதுகாப்பு தினம் தொடர்பான தகவல்கள் இடம்பெறும். 7:15 செய்தி அறிக்கை, 7:25 மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இனிய தகவல்களோடு இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 உங்கள் விருப்பம். கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்கள் விருப்பமாக இடம்பெற கேட்கலாம். காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 கலக்கல் அரங்கம். 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 சின்ன சின்ன சிட்டுக்கள், மழலையர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. காலை 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 என்றும் இனியவை. நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 12:40 செய்தி அறிக்கை. பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் ட்ரோன் தொழில்நுட்பத்தின் மூலம் நிலப்பகுதிகளை வரைபடமாக்கும் திட்டம் தொடர்பான பதிவுகள் இடம்பெற கேட்கலாம். 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம் ஷோ. மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 5:10 பூந்தென்றல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார வழங்கும் நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம். இரவு 7 மணிக்கு வானொலிக்கு 90 வான்வெளியில் இசை தூரிகை சிறப்பு நிகழ்ச்சி, அமைப்பு கார்த்திகை தீபன், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 7:15 செய்தி அறிக்கை, 7:25 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் திரு ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் திரு ஐங்கரன் அவர்கள், அமைப்பு பொன் சந்திரன். 9:15 என் இனிய பொன்னிலாவை, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனிய திரை இசைப்பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். இதுவரை உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம்.

0: நேரம் 7:40. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உனது ஒவ்வொரு சிறு முயற்சியும் புதிய மைல்கல் நோக்கிய உனது அடியை எடுத்துவை. பிறகு என்ன? எல்லாமே வெற்றி என்ற சிந்தனை வரிகளோடு நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ஒலிக்க கேட்டும். வாலி இயற்றிய பாடல், தீனா என்ற திரைப்படத்திற்காக இடம்பெற்ற அந்த பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. நேரம் இப்பொழுது 7:06. நிகழ்ச்சியில் அடுத்து இன்றைய தினம் உலக உணவு பாதுகாப்பு தினம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: இன்று உலக உணவு பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பாதுகாப்பற்ற உணவால் உலகில் ஆண்டுக்கு 60 கோடி பேர் பாதிக்கப்படுகின்றனர். 400,000 பேர் உயிரிழக்கின்றனர். தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியா, வைரஸ், ஒட்டுண்ணி, ரசாயன பொருட்கள் கொண்ட பாதுகாப்பற்ற உணவு பலவித நோய்களை ஏற்படுத்துகிறது. பொருளாதாரத்திற்கும் அச்சுறுத்தலாக உள்ளது. எனவே உணவு பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஐநா சார்பில் June 7 உலக உணவு பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனுடைய முதல் முக்கியத்துவம் நோய் தடுப்பு. அதாவது, பாதுகாப்பற்ற உணவு மூலம் சுமார் 200 வகையான நோய்கள் பரவி ஆண்டுதோறும் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்படுகின்றனர். உணவு பாதுகாப்பு இந்த நோய்களை தடுக்கவும் அடையாளம் காணவும் நிர்வகிக்கவும் உதவுகிறது. இரண்டாவது முக்கியத்துவம் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம். பாதுகாப்பற்ற உணவு நோய் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டின் மோசமான சுழற்சியை உருவாக்குகிறது. குறிப்பாக குழந்தைகள், சிறு குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகளை பாதிக்கிறது. பாதுகாப்பான உணவு அனைவருக்கும் ஊட்டச்சத்தையும் ஆரோக்கியத்தையும் உறுதி செய்கிறது. மூன்றாவது முக்கியத்துவம் பொருளாதார வளர்ச்சி. பாதுகாப்பான உணவு வழங்கல் தேசிய பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவை ஆதரிப்பதன் மூலம் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. நான்காவது முக்கியத்துவம் பொறுப்புணர்வு. பண்ணையில் இருந்து நுகர்வோர் தட்டு வரை உணவு உற்பத்தி, பதப்படுத்துதல், விநியோகம் மற்றும் நுகர்வு என ஒவ்வொரு கட்டத்திலும் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். இது விவசாயிகள், உணவு தயாரிப்பு நிறுவனங்கள், அரசாங்கங்கள் மற்றும் தனி நபர்கள் என அனைவரின் கூட்டு பொறுப்பாகும். ஒவ்வொரு ஆண்டும் உலக உணவு பாதுகாப்பு தினம் ஒரு கருப்பொருளோடு அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் சுமையிலிருந்து தீர்வுகளுக்கும் எங்கும் பாதுகாப்பான உணவு என்பதாகும். அதாவது, உணவு மூலம் பரவும் நோய்களின் சுமையையும் அவற்றை தடுக்கக்கூடிய அறிவியல் அடிப்படையிலான தீர்வுகளையும் முன்னிலைப்படுத்துவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் உலக உணவு பாதுகாப்பு தினம் வலியுறுத்துவது போல உணவு பாதுகாப்பு என்பது அனைவரின் பொறுப்பாகும். இந்த ஆண்டு பிரச்சாரம் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் தனிநபர்கள், சமூகங்கள், அரசுகள் மற்றும் உலகளாவிய அமைப்புகள் அனைவரும் பங்காற்ற வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறது. உணவு பாதுகாப்பு என்பது ஆரோக்கியமான எதிர்காலத்தின் அடித்தளம். அனைவரும் இணைந்து செயல்பட்டால் எங்கும் பாதுகாப்பான உணவை உறுதி செய்ய முடியும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக உணவு பாதுகாப்பு தினம் தொடர்பான தகவல்கள் கேட்டும். தகவல்களை தொகுத்து வழங்கியிருந்தார் ஆர்ஜே ராமலட்சுமி.
2: எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.
0: நேரம் 7:10.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: ஏஆர் ரகுமான் இசையில் சங்கர் மகாதேவன் குழுவினர் பாடிய கண்டுகொண்டேன் திரைப்பட பாடல் கேட்டும் வைரமுத்து இயற்றிய பாடல் அது. இன்னும் சில நொடிகளில் 7:15 செய்தி அறிக்கையை தொடர்ந்து மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்கலாம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழகம் 102.3.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு

0: பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைபேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் நிலவி வரும் பொருளாதார நிச்சயமற்ற சூழலில் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் இடையேயான எல்லைப்பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சிஷீர் கனாலுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் வலுவான கலாச்சார மற்றும் பாரம்பரிய உறவுகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் பயனுள்ள திட்டங்களுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று அவர் கூறினார். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி, பேரிடர் மீட்பு, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். இதனையடுத்து கடந்த 2015 நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது பாதிக்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டு வரும் 12 கலாச்சார பாரம்பரிய மையங்கள் மற்றும் 72 சுகாதார மையங்கள் அந்நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆசிய பசிபிக் பகுதியில் இந்திய விமான போக்குவரத்து சேவை குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டு வருவதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் உலக விமான போக்குவரத்து சேவை குறித்த மாநாட்டில் உரையாற்றிய சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் மண்டல துணைத் தலைவர் திரு ஷெல்டன் ஹீ இதனை தெரிவித்தார். வரும் 2044 இந்திய விமான பயணிகளின் எண்ணிக்கை கணிசமான அளவில் அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலக அளவில் உள்நாட்டு விமான போக்குவரத்தில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக திரு ஷெல்டன் ஹீ குறிப்பிட்டார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு மறுதேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளை தேசிய தேர்வு முகமை நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக தேர்வு முகமை வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகள் வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வை முறையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்வு முகமை கூறியுள்ளது. தவறான செய்திகளை வெளியிடும் வலைதளங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சைபர் குற்றவியல் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு எழுதும் மாணவர்கள் இதுபோன்ற போலியான செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும், தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் தேர்வு முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் கணிகிரியில் அரசியல் சாசன சிற்பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் திருவுருவ வெண்கல சிலையை திறந்து வைத்தார். இதையடுத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்பேத்கரின் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு தலைமுறை தலைமுறையாக தலைவர்கள் உருவாகி வருவதை சுட்டிக்காட்டினார். அம்பேத்கரின் போதனைகளை மனதில் உள்வாங்கிக் கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அம்மாநில அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உணவு பாதுகாப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் June 7 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி தர்மபுரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறுதானிய பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அம்மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் மருத்துவர் கைலாஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்த வருடம் கருப்பொருளானது ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன் சேஃப் ஃபுட் எவ்ரிவேர், அதாவது சுத்தமான சுகாதாரமான உணவே மருந்து. மேலும் உணவு பாதுகாப்பு துறை 2012 முதல் நம் இந்தியாவில் இயங்கி வருகிறது. இத்துறையானது அனைத்து இடங்களிலும் உணவு சம்பந்தமான குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக கள ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய குறைகளை குரல் பதிவாகவோ மெசேஜ் மூலமாக தெரிவிக்கலாம்.

0: நம்பர் 9444-042-322.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற அச்சுறுத்தும் நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச பொருளாதார மன்றத்தின் கூட்டத்திற்கு இடையே செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு சுதந்திரமாக முடிவெடுக்கும் உரிமை இந்தியாவிற்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகள் பரஸ்பரம் நம்பிக்கை அடிப்படையிலானது என்றும், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மேலும் விரிவடையும் என்றும் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஏவுகணை மூலம் ஈரான் நேற்று நடத்திய தாக்குதல் காரணமாக அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை அருகே உள்ள தீவுகளில் அமைக்கப்பட்டுள்ள ரேடார் கண்காணிப்பு கருவிகள் மற்றும் ஈரான் கடலோர கண்காணிப்பு நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த ஏவுகணை தாக்குதலை ஈரான் மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும், எனினும் அமெரிக்க படைகளுக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து தரவுகள் எதுவும் இல்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்காசிய பகுதியில் பதற்றத்தை குறைப்பது குறித்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில், இத்தகைய ராணுவ நடவடிக்கைகள் அப்பகுதியில் பதற்றத்தை மேலும் அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குறைந்த செலவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் வளங்கள் பாதுகாப்பு குறித்த காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்க மாநாடு நடைபெற உள்ளதாக ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஹர்விந்தர் கல்யாண் தெரிவித்துள்ளார். இந்த மாநாடு நாளை முதல் 10ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு சண்டிகரில் நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்கும் பிரதிநிதிகளின் போக்குவரத்திற்காக 6 மின்சார பேருந்துகளை பயன்படுத்த ஹரியானா மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது, போக்குவரத்துக்கான செலவுகளை கட்டுப்படுத்துவது போன்ற முக்கிய முன்முயற்சிகளை குறித்த இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைபேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லவத்தும் வெண்கல பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைபேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 7:25, 10:02.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு.

0: ஹரிஹரன் கிளின்டன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். அலைப்பாய்தே திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றிய பாடல், இசை ஏஆர் ரகுமான். நேரம் இப்போது 7:30.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில். வணக்கம் தமிழ்நாடு. நேரம் இப்பொழுது 7:31. நேயர்களின் நினைவிற்கு, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், சென்னை 51. செய்திக்குறிப்பு: 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை, பிவிஎஸ்வி, ஏஎச் மற்றும் பிடெக் பட்டப்படிப்பு. இக்கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு படிப்பு பிவிஎஸ்வி, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர்கள் NRIS, அயல்நாடு வாழ் இந்தியர்களின் குழந்தைகள் வார்ட் ஆஃப் NRIS, அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRIS ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் ஃபாரின் நேஷனல் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற விண்ணப்ப படிவங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கைக்கான தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்கள் www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் தெரிந்து கொள்ளலாம். கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், சென்னை 51 வழங்கிய செய்திக்குறிப்பு கேட்டோம். நேரம் 7:33:45.

0: இளையராஜா இசையில் ராசையா என்ற திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டும். வாலி இயற்றிய பாடல் அது. எஸ்பி பாலசுப்ரமணியம், பிரீத்தி உத்தம் சிங் குழுவினர் பாடியது. நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, உங்கள் விபத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று காலை 8:02 உங்கள் விருப்பம் கடிதமொழி நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்கள் விருப்பமாக இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இன்று காலை 10:02 சின்ன சின்ன சிட்டுக்கள், சிறுவர் சிறுமியர் மற்றும் பங்கு பெறும் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேரம் 7:40.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

யுகேந்திரன் ரேஷ்மி குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திற்காக பரத்வாஜ் இசையமைத்த பாடல் அது. பாடல் வைரமுத்து. நேரம் 7:45.

0: पीरियड होता है
1: तो ऐसा बोलो ना
0: वैक्यूम रेपरेटेड नमक शुद्ध नमक जिसका दाना दाना एक समान ये हुई ना बात
2: क्यों छोटे साहब वैक्यूम रेपरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे
3: வைப் பண்றங்கற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க
4: பண்ணாதீங்க தம்பிகளா
3: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க
4: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க
3: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க
4: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்
3: சாலை விபத்துகள் பல நடக்கிறது விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல
4: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க பதட்டப்படுத்தாதீங்க
3: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க
4: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா

0: சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: நேரம் 7:46:50. இது 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டம். வணக்கம் தமிழ்நாடு, கேட்டுட்ருக்கோம். முன்னதாக ஃபேஸ்புக் பேஜில் ஒரு கேள்வி ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். நேர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த கேள்வி வந்துட்டுருக்கு. உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலே தொடர்ந்து அனுப்புங்க. இணைந்திருங்கள். இது விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவரை பற்றி ஒரு குறிப்பு சொல்லிடுவோம். இவர் வந்து தங்கம் என்றவர் ஒரு இந்தியர் தான். பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த குரிந்தர் வீர் சிங் இவருடைய பெயர். வந்து பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். 2026 தேசிய மூத்தோர் தடகள கூட்டமைப்பு கோப்பையில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 10.0 வினாடிகளில் கடந்து சாதனை படைத்து தங்கம் வென்ற இந்தியர்னே சொல்லலாம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோன்னா, இவர் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டே பண்ணியிருக்காங்க, ஒரு வரலாற்று சாதனை படைச்சிருக்காரு. இந்த சாதனையின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக வரலாற்றிலேயே அதிவேகமாக ஓடிய இந்தியர் என்ற பெருமையை வந்து பார்த்திங்கன்னா, குரிந்தர் வீர் சிங் வந்து 10.09 வினாடிகளில் கடந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காரு. இந்த கேள்விக்கு உண்டான பதில்களை வந்து நிறைய நேர்கள் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சூளையிலிருந்து ரீஜா மனோகரன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மகாதேவன் சொல்லியிருக்காரு. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன், ஞானாம்பிகா ரஞ்சன், ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி, ஹேமலதா, அந்தோனி ராஜ், எஃப்எம் மணிமாறன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மேலப்பேடு தயாளன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், ஞானாம்பிகா ரக்ஷன், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், பிரபு வீரன், ஆரணி ஆண்டாள் தேவமணி, சூளையிலிருந்து மனோகரன், மயிலை பட்டாபி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், பிரபாகரன், ஓம் பிரகாஷ், ஹரிஹரன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் உள்ளிட்ட நிறைய நேயர்கள் வந்து சரியான பதில்களை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக பதிவுகளை அனுப்பியிருந்த அனைத்து நேயர்களுக்கும் எமது நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிட்டு, நிகழ்ச்சியின் அடுத்த ஒரு பாடலோடு காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 8:02 உங்களுக்காக உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க ஆர்ஜே ராமலட்சுமி. இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: இளையராஜா இசையில் காதல் கவிதை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். அகத்தியன் இயற்றிய பாடல் அது. புஷ்பவனம் குப்புசாமி சௌமியா ராவ் குழுவினர் பாடியது. நேரம் 7:50.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: முன்னதாக ஃபேஸ்புக் பேஜில் ஒரு கேள்வி ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். வணக்கம் தமிழ்நாடுக்கு உண்டான கேள்வி வந்து, 2026 நடைபெற்ற தேசிய மூத்தோர் தடகள கூட்டமைப்பு கோப்பைக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியில் தங்கம் வென்றவர் யாருன்னு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று வந்து

0: வித்யாசாகர் இசையில் எதிரும் புதிரும் திரைப்படத்திற்காக புஷ்பவனம் குப்புசுவாமி ஸ்வர்ணலதா குழுவினர் பாடிய பாடல் அது. பாடல் வைரமுத்து. நேரம் 7:58. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் இந்த 1 மணி நேரமும் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து நேயர்கள் உங்கள் விருப்பம் கேட்கலாம். நேயர்களுடைய முகநூல் பதிவில் ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள், அருமை தகவல்கள், A1, நன்றி. தியாகராஜன் தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன் அனுப்பியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன், இனிய காலை வணக்கம் சார், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடல்களை கேட்டோம், ரசித்தோம், வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். அன்பு ராணி, குட் மார்னிங் சார், ஹாவ் அ பியூட்டிஃபுல் அண்ட் பிளசன்ட் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. பாபு முள்ளக்காடு, குட் மார்னிங் சார், கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை கேட்டோம், ரசித்தோம், அருமை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய பதிவுகளை கொடுத்துட்ருக்காங்க. ராமலிங்கம், செம்பரம்பாக்கம், ஏழுமலை, ராஜலக்ஷ்மி, கமலா வரதன், சோமசுந்தர பிரபு, பூந்தநலம் புண்ணியக்கோட்டி, கண்டிவாக்கம் கணேசன் அன்னம்மாள், பழனி கவிதா, ஞானாம்பிகா அரக்ஷன், பாலசண்முகம், சோமங்கலம் சரகோபன், ரமா உள்ளிட்ட நேயர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது.

0: தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நாள்தோறும் நம்முடைய நேயர்கள் வந்து மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு விவித் பாரதி தமிழ் 102.3 ரசிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு சோம்பேறித்தனமான ஒரு நாள் பலருக்கு, எல்லோருக்கும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி என்றைக்கும் போல் இனிமையான இல்லை என்றால் நேர்த்தியான நிகழ்ச்சிகளின் தொகுப்பாகவே வலம் வர இருக்கிறது இந்த நாள். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் கேட்டு ரசிக்க இருப்பது

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும்.
2: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்பதற்காக எல்லோருமே ஆவலோடு காத்து கொண்டிருப்பீர்கள். யாரெல்லாம் இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடலை விருப்பமாக தேர்வு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன்னால், யாரெல்லாம்? குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா, பிரசன்னா, பெங்களூர் ஹேமப்ரியா, துருவா, ரவிக்குமார், கரூர் தண்டோண்டிமலை, ஜீவா நகர் செல்வராஜ், பெரியநாயகி ஜோஷிகா ஸ்ரீ, கிரீஷ், ஜெயதேவ், ரமேஷ், காயத்ரி, சென்னை திருவொற்றியூர், காமதேவன் நகர், செல்வி, சுப்பிரமணி, சூர்யா, சென்னை சூளைமேடு, பழனிவேல், தலை ஞாயிறு, ராஜா முகமது, அறகண்டநல்லூர், நாராயணன், நாமக்கல் மணி, இவர்களுடைய விருப்பத்தில் இடம்பெற இருக்கிற முதல் பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் இந்த திரைப்படத்திலிருந்து இடம்பெற இருக்கிறது. ஸ்ரேயா கோஷல், பாலக்காட் ஸ்ரீராம், மகேஷ் விநாயகராம் இணைந்து பாடியிருக்காங்க. கபிலனின் பாடல் வரிகளுக்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார். இந்த இனிமையான பாடலோடு இன்றைய உங்கள் விருப்பம் இனிதே ஆரம்பமாகிறது.

0: 妈妈妈妈，
1: 哇，科技大，科技大，科技大，哇！

தமிழ் திரையசியில் எத்தனையோ பாடல்கள் வந்திருக்கிறது, அதுவும் மாமா மாமா மாமா, அதிலிருந்து இன்னும் வரைக்கும் மாமா பல வகைகளில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். ராட்சச மாமன் இல்லையா? சரி, அடுத்த பாடல் அயோத்தி திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. இந்த பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதீப் குமார் பாடியிருக்கிறார், சாரதி இயற்றிய பாடலுக்கு என்ஆர் ரகுநந்தன் இசையமைத்திருக்கிறார். இந்த பாடலை எங்களது விருப்பமாக தாருங்களேன் அப்படின்னு யாரெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, மதுரை குமரன் காலனி, குமரன், ஸ்ரீதேவி, சூரிய நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சிந்தாமணி, சக்தி, ஜனார்தனன், ராமலிங்கம், சுமதி, ராஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியா, ரமேஷ் பாபு, மணிமாலா, மந்தாகினி, உடன்குடி, நூர்தீன், இஸ்மத், இஃப்ரா, இர்ஃபான், இஜாஸ், ஆயினுஷிபா, திருமழிசை, உஷா, ராஜேந்திரன், ஹேமா, கவின், நீலாங்கரை, கோகுல், லத்திபாஷா, கண்ணகி, நகர், கருப்புசாமி, கஜினி, அச்சரப்பாக்கம், செல்வி, கோபால், மயிலாப்பூர், லட்சுமி, நித்யா, சென்னை 60, ஏகா ராஜா. இதோ இவர்களுக்காக இந்த பாடல்.

0: உங்கள் விதித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி. நம்முடைய இன்றைய உங்கள் விருப்பத்தில் பலவிதமான பாடல்களை நம்முடைய நேயர்கள் தங்களது விருப்பமாக கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்து என்ன பாடல் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன்னால் என்ன செய்யலாம் அப்படின்னா,

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒரு முறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம் அதுவே.

நீங்கள் விரும்பி கேட்ட பாடல், அதுவும் கடிதங்கள் வாயிலாக. அடுத்து யாருடைய விருப்பத்தில்? திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் மணிச்சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கர குப்பம் பூமொழி கஜேந்திரன், வெண்கரும்பூர் நேரு சிந்தாமணி, சஞ்சய் சரவணன் சுமதி, லால்குடி ராஜேந்திரன் கஜலட்சுமி, பெண்ணாடம் சரவணராஜ், கொள்ளிடம் காமராஜ், இந்திராணி, இவர்களது விருப்பத்தில் அடுத்து நாம் கேட்டு ரசிக்க இருக்கிற பாடல் வாரிசு திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் விஜய், எம் எம் மானசி, விவேக் இயற்றிய பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் தமன்.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: வணக்கம், நான் பிளேபேக் சிங்கர் டப்பிங் ஆர்டிஸ்ட் எஸ் என் சுரேந்தர். விருத் பாரதி

உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கோம். அந்த நேரத்தில் நம்முடைய நேயர்கள் எல்லாருமே வந்து நம்முடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த பக்கத்தில் அவங்களுடைய பதிவுகள்லாம் போட்டுட்ருக்காங்க. யாரெல்லாம் போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும், இல்லை சந்தோஷமாக இருக்கும். யார் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாமா? பல நேயர்கள் வந்து வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. அவங்களில் யாரெல்லாம் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்கன்னா, பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், சூளை ரீஜா மனோகரன், பட்டாளம் அப்துல் ஜலீல், சாந்தி ரமேஷ், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இவங்க எல்லாரும் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் வந்து, காற்றோடு பட்டம்போல் எங்கள் வாழ்க்கை தான் நடுத்தர ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை சிறப்பாக படைத்துள்ளார் கவிஞர் அப்படின்னு அந்த பாடலில் இருந்த வரிகளை அனுபவித்து எழுதி அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்க நமக்கு ஒரு மெசேஜ் குட் மார்னிங்னு கொடுத்துருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், முகமது மியான், பட்டாளம் அப்துல் ஜலீல், இவங்க எல்லாருமே வந்து வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் வந்து, பல நேயர்கள் பல ஆயிரம் கடிதங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார்கள், அதனால் தினமும் நேயர்கள் உங்கள் விருப்பம் பகுதி பாடல்களை படிக்கவும். ஒரு நாள் படித்தால் அத்துடன் அடுத்த வாரம்தான் கடிதங்கள் படிக்கப்படுகிறது, இது சரியில்லை, தினமும் படிக்கவும் அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் தொலைபேசியில் தினமும் வந்தவர்களை வருகிறார்கள், எல்லா நிகழ்ச்சிகளும் வருகிறார்கள், அதை மட்டும் அனுமதிக்கிறீர்கள், கடிதம் எழுதும் நேயர்களுக்கு மட்டும் விதிமுறை போடுகிறீர்கள், இது என்ன புதுமை, புதுமையாக இருக்கிறது, முதலில் அவர்களை கட்டுப்படுத்துங்கள், கடிதங்களை கட்டுப்படுத்தாதீர்கள் அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்கையும் போட்டிருக்காங்க. நிலையத்தில் நேரம் 8:24:25. இந்த நேரத்தில் நாம் அடுத்து என்ன பாடலை கேட்கப் போகிறோம், யாருடைய விருப்பத்தில்? முதல்ல பாட்டை கேட்டுருவோமே, அதற்கு பிறகு அது யாருடைய விருப்பத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.

0: கேட்ட பாடல் யாருடைய விருப்பத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி, ராஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபசூன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம், ஃபிர்தோஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஷயாத்து, ரிஸ்வான், ஷமியா பானு, சென்னை 17, ஜெயஸ்ரீ, ஜெயந்தன், ஜெய ஸ்ரீதரன், கண்ணபாளையம், விஜி வி நகர், சாரதி ராஜா, சந்தோஷம், பொன்னம்மாள், கோபால், ராஜு, சென்னை இளையராஜா, சுபா, தேவஸ்ரீ, அனுஜா, சமரேஷ், பொன்னகரம், ராஜாஜி, ஷாமலா, பிரசாத், லட்சுமி, கமலா, மண்ணடி, ஜோதிலட்சுமி, ஜெயா, பிரகாஷ், காவ்யா, விஸ்வா, சாந்தி, இவர்களுடைய விருப்பத்தில் கேட்டு ரசித்தோம் த கேர்ள் ஃப்ரெண்ட் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை.
1: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02. என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
0: நேரம் 8:30.
2: உங்கள் விருப்பம்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: உங்கள் விருப்பத்தில் நம்ம எல்லாருமே வந்து நேயர்களுடைய விருப்பத்தில், அதாவது கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பி கேட்ட படங்களிலிருந்து பாடல்களை நாம் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே சமீப காலங்களில் வெளிவந்த அல்லது 1-2 வருடங்களுக்குள் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து தான் பாடல்கள் வலம் வந்துட்டுருக்கு. அந்த வரிசையில் அடுத்து யாருடைய விருப்பத்தில் படம், எந்த படம், எந்த பாடல், 8 தோட்டாக்கள் இந்த திரைப்படத்திலிருந்து அடுத்து இடம்பெறுகிறது. வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றிச்செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவ்வந்திகா, அக்ஷயா, சாய்தன்யா, மணலி, பெரிய சேக்காடு, ஜெயக்குமார், புவனா, சூளை, மனோகரன், ரீஜ்

விக்னேஷ், வினீத், விவேக் இவர்களுடைய விருப்பத்தில் எட்டு தோட்டாக்கள் திரைப்பட பாடல். இந்த பாடலை யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு நாம் பார்க்கணும் இல்லையா. யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, யோகி சேகர், பத்மலதா இணைந்து பாடியிருக்காங்க. ஜி கே பி பாடலை இயற்றியிருக்க கே எஸ் சுந்தரமூர்த்தியின் இசையமைப்பில் இதோ

0: அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் அப்படின்னு கேட்பதற்காக, உண்மையிலேயே இந்த பாடல்கள் எல்லாம் வந்து விரும்பி கேட்கிற நேயர்கள் கிடையாதுங்க. மற்ற நேயர்களும் கூட இந்த பாடல்கள்லாம் விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமக்குடி அலங்காரராஜ் அந்தோணி மர்சி ஜெர்லின், மாதவரம் உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் தனலட்சுமி எழிலரசன் மிதுனாஸ்ரீ மிதுனன் அனிதா எழிலவன் பொழிலவன் அழகவன் சாய் தருணாஸ்ரீ தர்ஷன் மாதவரம் வவுசி திரு ஓவியம் பொன்னோவியம் அழகோவியம் இழிலோவியம் சுக்தேவ் மித்ராஸ்ரீ மித்ரன் மாதவரம் மதனகுமாரி விநாயகம் ரமணி ஜேசுபாதம் ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி மணிராஜ் அனிதா மோனிகா தானு போஸ் கொரட்டோர் ரஞ்சிதா குருதயாளன். இவர்கள் எந்த படத்திலிருந்து தங்களுடைய பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் அந்த திரைப்படத்திலிருந்து பால் தபா பாடியிருக்க அவரை இயற்றியிருக்கும் பாடல் ஹாரிஸ் ஜெயராஜன் இசையமைப்பில்.
1: என்னடா திட்டியா?
2: இல்லடா அஸ்ஸினா

0: மிஷி.
1: பாட்ட கேட்டாலே மூச்சு முட்டுதோ.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுந்தியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
4: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி.
1: நம்முடைய நேயர்கள் எல்லாருமே வந்து உங்கள் விருப்பம் பாடல்களை விரும்பி கேட்ட நேயர்கள் மட்டுமல்ல, எப்பொழுதுமே சொல்வது போல் மற்றவர்களும் ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அவங்க ஒரு பாட்டை விரும்பி கேட்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தின் ரசனை மிகுந்த பாடலாகத்தான் அது இருக்க முடியும். சரி, இந்த வேளையில் நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய நேயர்கள் அவங்களுடைய பதிவுகள் சிலதையும் படிச்சுட்டு வந்துடுவோம். யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருக்காங்க. கமலாவர்தன் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பூந்தண்டலம் புண்ணியகோடி அவங்க வந்து பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரஜினா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் சூப்பர் அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதில் நான் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், பாடல்களின் அணிவரிசை அபாரம், ஆரம்ப பாடலே முத்தத்திலே சித்தத்திலே, அடுத்தது ரஞ்சிதமே, அடுத்து ஓபெரி, இந்த ஒரு மணி நேரம் கலவலப்பாக போய்விடும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. புது கேசாவரம் வஜ்ரவேலு அவங்க

சுத்தம் பிதிய திரைப்பட பாடல்களை நேயர்களின் விருப்ப பாடல்களாக கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், நன்றின்னு சொல்லியிருக்காங்க. முனிராஜ், வணக்கம், வாழ்த்துக்கள். மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், நேயர்களின் பாடல் தேர்வுகள் ஒவ்வொன்றும் அமைதியான ஞாயிறு வேளையில் இதமாக செவிக்கு விருந்து படைக்கிறது. சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிக்கு நானும் கடிதங்கள் எழுதி வருகிறேன். என்னுடைய விருப்ப பாடல் இதுவரை இடம்பெறாதது வருத்தம் அளிக்கிறது. நிச்சயமாக ஒரு நாள் வருங்க. இல்லை, நம்பிக்கை தானே வாழ்க்கை. மேலப்பேடு தயாளன், வணக்கம், வாழ்த்துக்கள். மேலாவதம் நட்சத்திரா தருண், அவங்களும் தொடர்ந்து கேட்டுட்ருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி, உங்கள் விருப்பத்திற்காக நாளை 200 கடிதம் அனுப்புகிறேன். பாடலை கேட்க ஆவலுடன் பட்டாளம் கருத்தை முன்மொழிகிறேன். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, நண்பர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சோமங்கலம் சடகோபன், உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை தாங்கள் வழங்கும் பாங்கு சிறப்பாக உள்ளது, நன்றிங்க. திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், வணக்கம், வாழ்த்துக்கள். இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் செவிக்கு இனிமை தந்தது. அதுக்கடுத்தது உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், அவங்க வந்து உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற முதல் பாடல் அருமை, அதற்கு பிறகு வந்த பாடல்கள் எங்கிருந்து நன்றாக அமுதாக இணைந்தது, நல்லதொரு பாடலை தொகுத்து வழங்கிய சகோதரிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய நம்முடைய உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் குட் நைட் திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. பிரதீப் குமார் பாடியிருக்க, சியான் ரோல்டான் இசையமைத்திருக்க, மோகன்ராஜன் இசையில், மோகன்ராஜன் இயற்றியிருக்க, சியான் ரோல்டான் இசையமைத்திருக்க, இதோ இந்த பாடல். ஆனால் யாருடைய விருப்பத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. பட்டாளம் அப்துல் ஜலீல், காரைக்கால் நச்சுப்பிள்ளை, குடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மேலப்பேடு தயாளன், மந்தவழி விநாயகம், பரமக்குடி அலங்காராஜ் ஸ்ரீராம், இளையான்குடி குமாரப்பா, குரோம்பேட்டை என் சத்யநாராயணன், பத்மா அனன்யா, ஆத்யா அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, ஆர்த்தி, வருண்.

நேரம் 8:47:15. இந்த நேரத்தில் உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அடுத்த நிகழ்ச்சி பற்றியும் சொன்னால் நல்லா இருக்கும்ல. அடுத்த நிகழ்ச்சி கலக்கல் நேரம் 9:02 இருக்கு. எல்லாரும் தயாராகிருங்க. நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அந்த நிகழ்ச்சியில் அப்படின்னா, கலக்கல் நேரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், இது ஒரு விளையாட்டு நேரம், அதாவது விளையாட்டு அரங்கம், கேம் ஷோ, எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2952-0853 அல்லது 2838-9871 முன்னாடி 0444 இந்த எண்ணையும் இணைத்து தொடர்பு கொள்ளுங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். 2952-0853 இல்லைன்னா 2838-9871. சரி, என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு நம்முடைய கலக்கல் அரங்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாகத்தானே இந்த கலக்கல் அரங்கம் உங்களுக்காக வளம் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு, நீங்கள் இப்போ வந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு சின்ன தலைப்பு கொடுப்போம். அதாவது ஒரு வார்த்தையில் இருக்கும் அந்த தலைப்பு, அவ்வளவுதான், குட்டி டாபிக். அதை பற்றி நீங்கள் ஒரு நிமிஷம் பேசணும், அதிகபட்சமாக ஒரு நிமிடம் பேச வேண்டும். அதாவது நாங்கள் ஒரு டாபிக் கொடுப்போம், அதை பற்றி ஒரு நிமிடம் அதிகபட்சமாக பேச வேண்டும். இடையில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லையானா உங்கள்கிட்ட ஒரு அந்த பேசிகிட்டு இருக்கும்போதே இடையில் ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த விளையாட்டில் கலந்துக்க முடியாது, அவ்வளோதான். சரியா, இந்த நிகழ்ச்சியில் நம்ம டாபிக் கொடுக்கும்போது நீங்கள் இன்னும் ரொம்ப சீரியஸாக தான் பேசணும் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க, ஜாலியாக பேசுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் சந்தோஷமாக இருக்கணும், ஆகையினால நம்ம கொடுக்குற தலைப்பில் ஜாலியாக நீங்கள் பாட்டு பேசலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இடையில ஏதாவது தடங்கள் உங்களுக்கு வந்து விட்டாலோ இல்லை என்றால் யோசிச்சிங்கனாலோ உங்களால் பேச முடியாது, அதிகபட்சம் ஒரு நிமிடம் பேசலாம். சரியா, தயாராக இருக்கீங்களா? 9:02 அந்த நம்முடைய கலக்கல் நேரம் ஆரம்பமாகும், தயாராக இருப்போம். சரியா?

0: விவித் பாரதி தமிழோடும் உங்களோடும் இணைந்திருப்பது ஆர்ஜே லே ராமலட்சுமி.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
0: உங்கள் விருப்பத்தின் தொடரும் அடுத்த பாடல் சிதம்பரம் சின்ன மார்க்கெட் வெள்ளைச்சாமி செல்வி சென்னை முகப்பேர் பிரமீளா தமிழ்ச்செல்வன் மைத்தீஸ்வரன் கோயில் தாமரை செல்வி ஸ்வேதா இன்பாஸ்ரீ செல்லப்பா அன்பாஸ்ரியர் ஈரா தில்லை சீனிவாசன் தில்லை நாயகி ரத்தின சபாபதி ஜீவா கல்கி வேல்முருகன் ஷர்மிளி சாகர் தமிழ்ச்செல்வி வேல்விழி வேல்முருகன் தர்ஷினி திவ்யா லாவண்யா ரேணுகா ராஜா முகமது ஒக்கியம் துறைப்பாக்கம் கண்ணகி நகர் ஷாஜகான் ஆவடி ரவிச்சந்திரன். இதோ இவர்களுடைய விருப்பத்தில் நாம் கேட்க இருக்கும் அடுத்த பாடல் தர்பார் திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் அனிருத் ரவிச்சந்திரர், சக்தி ஸ்ரீ கோபாலன், யோகி பி. பாடலை இயற்றியிருப்பது யோகி பி, செந்துழன் மற்றும் ஷியான் இவங்க இணைந்து இயற்றியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அனிருத் ரவிச்சந்திரன் தான் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் என்பது. இதோ இந்த பாடல்.

0: நம்முடைய நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கோம். ஆனால் பாருங்கள், நேரம் 8:55 நெருங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் நம்முடைய நேயர்களுடைய பதிவுகளை பார்த்துடலாம். ஹேமலதா ஒரு சின்ன போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. வீரராகவன் லட்சுமிகர பொழுது வணக்கம். ராகங்கள் இனிமை தரும் நிகழ்ச்சி. உங்கள் விருப்பம் பண்பலை மகிழ்ச்சி விருப்ப பாடல்கள் அணிவரிசை மனதில் நிற்பது தரவரிசை அப்படின்னு வீரராகவன் மாதவரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. தீட்டாளம் ராஜேஷ் டிசி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் பதிவு செய்யும் கருத்துக்களை வெளிப்படைத்தன்மையோடு வாசித்து அனைவரையும் திருப்திப்படுத்துகின்ற அன்பு அறிவிப்பாளருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவங்க எங்கள் விருப்ப பாடலையும் தவழவிட்ட விவித் பாரதி வானொலிக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பெங்களூர் குப்பநத்தம் ராமு அவங்க அனைத்து பாடல்களும் அருமை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ரங்கராஜன் கலக்கல் நேரத்திற்கு வாழ்த்துக்கள் இப்போவே சொல்லிட்டாங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா அடுத்த நிகழ்ச்சி கலக்கல் நேரத்துக்காக. அதுக்கடுத்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு அவங்க அனைத்து பாடல்களுமே அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது யார் சொல்லியிருக்காங்கன்னா கண்டிவாக்கம் கணேசன் அண்ணம்மாள், உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் எங்களது விருப்ப பாடல் வரும் என்று ஆவலோடு காத்துக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிற பாடல் இதுதான். ஆனால் அந்த பாடல் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன்னால்,
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு
3: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
0: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிற பாடல் தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு டி சி ராஜேஷ் ராகம்மாள் உத்திரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார் லட்சுமி சஞ்சய் மோனிகா செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரி ரவிக்குமார் நீதி புனிதபதி ஹெலன் ஐஸ்வர்யா

குயின்சி, ஷோஃபியா, சைதை, ஜோதி, அம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர்புரம், உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா, தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், அனிதா, சாமுவேல், செஞ்சி, கப்பை, ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இவர்களது விருப்பத்தில் அடுத்து நாம் கேட்க இருக்கிற பாடல் இடம்பெற்றிருக்கிற திரைப்படம் வெந்து தணிந்தது காடு. மதுஸ்ரீ பாடியிருக்க, தாமரை இயற்றியிருக்க, ஏ ஆர் ரஹ்மானின் இசையமைப்பில்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்திச் சுருக்கம் இடம்பெறும்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவில் இருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தூர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன்

0: தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 9:02.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: நேரம் 9:03. இந்த நேரத்தில் நம்முடைய நேயர்கள் எல்லாருமே ஆவலோடு காத்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். இந்த கலக்கல் அரங்கம் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு விதமாக விளையாட்டு நிகழ்ச்சியாக வலம் வந்துட்டுருக்கு. அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, உங்களுக்காக ஒரு நிமிடம் வழங்கப் போகிறோம். அந்த ஒரு நிமிடத்திற்குள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நாங்கள் ஒரு தலைப்பை கொடுப்போம். ஒரு சின்ன டாபிக், ஒரு வார்த்தையில் தான் இருக்கும். அந்த டாப்பிக்கை நீங்கள் கேட்டுட்டு உடனடியாக பேசணும். உங்களுக்கான அதிகபட்ச நேரம் ஒரு நிமிடம் தான். அந்த ஒரு நிமிடம் தான் அதிகபட்ச நேரம். இங்கே ஏதாவது தடங்கள் வந்ததுன்னா உங்களுடைய பேச்சில், இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நீங்கள் அந்த விளையாட்டில் கலந்துக்க முடியாது, அவ்வளவுதான். சரியா? சரி, இந்த நம்முடைய நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய நேயர்களுக்கு சொல்கிறோம், நீங்களும் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2952-0853 அல்லது 2838-9871 இந்த எண்களில் ஒரு எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். 0444 என்ற எண்ணையும் இணைத்து தொடர்பு கொள்ளவும்.

0: விவித் பாரதி தமிழோடும் உங்களோடும் இணைந்திருப்பது ஆர்ஜே லே ராமலட்சுமி. இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் நேயர் யார் அப்படின்னு பார்த்துருவோமா? வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம். நிகழ்ச்சி தலைப்ப கேட்டீங்களாமா? இப்பதான் லைன் பிடிச்சிங்களா? கேட்கலையா? அதாவது நாங்க உங்களுக்கு ஒரு சின்ன டாபிக் கொடுப்போம். அந்த டாபிக் வந்து ஒரு வார்த்தையில தான் இருக்கும். நீங்க வந்து கடகட கடகடன்னு பேசணும், அவ்வளவுதான். அதுவும் நீங்க நல்ல ஜாலியா பேசலாம். இப்ப நம்ம ஒரு வார்த்தை கொடுத்தோம்னா அந்த வார்த்தையில அப்படியே தொடரணும்லாம் கிடையாது. ஒரு நிமிஷம் நீங்க அதிகபட்சம் கடகடன் பேசுறீங்களா அப்படின்னு பாக்குறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இது, சரியா? அதே மாதிரி தாங்க, சரியா? சரி, உங்களுக்கான நேரம் இதோ ஆரம்பமாகிறது. உங்களுக்கான தலைப்பு மாம்பழம். இல்லம்மா, மாம்பழம் அப்படின்ற தலைப்புல நீங்க என்ன வேணா பேசலாம். எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும், மே மாசம் மாம்பழம் சீசன் அப்படின்னு கூட சொல்ல ஒண்ணும் கிடையாது, ஆனா கிடுகிடுன்னு சொல்லணும்.
1: மாம்பழம்
0: உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுத்த, ஆனா நீங்க 30 செகண்ட்லயே முடிச்சிட்டீங்க. இருந்தாலும் கிடுகிடுன்னு சொன்னீங்க, நன்றி அம்மா. நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர்
2: கார்த்திக்.
0: கார்த்திக்,

0: மேற்கு மாம்பலத்திலிருந்து உங்களுக்கும் அதே தலைப்பு கொடுத்தா நீங்க என்ன பேசுவீங்க? மாம்பழம் உங்களுக்கான தலைப்பு, உங்களுக்கான நேரம் இதோ ஆரம்பமாகிறது.
1: எங்க ஊரே மாம்பழம் தான் மேடம். அப்புறம் பாத்தீங்கன்னா மாம்பழம் ரொம்ப சிட்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் மரத்துல என்ன சொல்ல மரத்துல காய சாப்பிடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா
0: அவ்வளவுதான், நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், உங்க ஊரே மாம்பழம் தான் அப்படின்னு நீங்க அப்படியா, வெஸ்ட் மாம்பழம் அப்படின்னா அது மாம்பழமா? போற போக்குல என்னத்தையும் அடிச்சு விட்டுட்டீங்க. இருந்தாலும் இதுதான் முதன் முறையா பங்கேற்கிறீங்களா நீங்க? அப்படி அதுக்கு முன்னாடி பங்கேற்றது இல்லையா? பேசிருக்கீங்க. நீங்க என்ன செய்யறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி சரி, சந்தோஷம் நீங்க பங்கேற்றதற்கு, நன்றி. சரி, நம்முடைய நேயர்கள்லாம் வந்து கிடுகிடுன்னு பேசுன்னு சொன்னீங்க, ஐயோ எனக்கு அதுக்கு பிறகு தெரியலையே அப்படிங்கிறாங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம். மாரிச்செல்வம் கடையநல்லூர்.
0: மாரிச்செல்வம் கடையநல்லூர், உங்களுக்கான ஒரு தலைப்பு கொடுக்கலாமா? இன்னைக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா நீங்க? சரி, உங்களுக்கு நாங்க கொடுக்க போகிற தலைப்பு கண்ணாடி. உங்களுக்கான நேரம் இதோ ஆரம்பமாகிறது. தலைப்பு கண்ணாடி.
2: கண்ணாடி, முகம் பார்க்கிற கண்ணாடி. நாம் எவ்வளவு அழகா இருக்குங்கிறத அது காட்டும். கண்ணாடியில நிறைய பொருட்கள் செய்யலாம். வீட்டோட அலங்கார பொருட்கள், வாசல்ல கதவுகள், பெரிய பெரிய தொழிற்சாலையில கண்ணாடி செஞ்சு பார்வைக்காக வைக்கிறாங்க. ஒரு சில ஷோரூம்ல பொருட்கள் கம்மியா இருந்தாலும் அதை அதிகமா காமிக்கிறதுக்காக கண்ணாடி யூஸ் பண்றாங்க. அந்த கண்ணாடி மட்டும் இல்லாம நம்ம கண்ணுக்கு கூட கண்ணாடி யூஸ் பண்றோம். லென்ஸு, அந்த கண்ணாடி கண்ணோட பார்வையை சரி செஞ்சு உருவாக்குறதுக்காக யூஸ் ஆகிற கண்ணாடி. அது மட்டும் இல்லாம கண்ணாடியே நிறைய பேர் மேக்கப் மட்டும் யூஸ் பண்றது இல்லாம இப்ப தொலைக்காட்சியில கூட அந்த டிஸ்பிளே கூட கண்ணாடி தான். இந்த மாதிரி கண்ணாடி நிறைய இடத்துல யூஸ் பண்றது. இப்ப நம்ம மொபைல் யூஸ் பண்றது கூட டிஸ்பிளேல கூட கண்ணாடி தான் யூஸ் பண்றோம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், கலக்கிட்டீங்க போங்க. ஒரு பிரேக் எடுக்காம தெள்ள தெளிவா அப்படியே ஒரு என்ன சொல்ல ஒரு நீரோட்டம் போல பேசினீங்க. அருமை அருமை அருமை, நன்றி பங்கேற்றதற்கு. சூப்பர்,
2: நன்றி.

0: நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்துக் கொண்டிருப்பது கலக்கல் அரங்கம். இது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி. நாள்தோறும் உங்களுக்காக பலவிதமான கோணங்களில் இது வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி அந்த வரிசையில் என்ன உங்களுக்காக வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக ஒரு டாபிக் ஒரு வார்த்தையில் கொடுப்போம், அதை நீங்கள் பேசணும். அதை பற்றி அந்த டாப்பிக்கில் ஒரு நிமிடம் அதிகபட்சம் பேசலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்தாலோ இல்லையானா கொஞ்சம் தயங்கினாலோ நீங்கள் அந்த விளையாட்டில் இல்லை. சரியா? நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் யார்? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: இனிய காலை வணக்கம் ராமலட்சுமி. நான் சிங்கச்சோழன் சென்னை ஆர்கேனகர்ல.
0: சிங்கச்சோழன் ஐயா, உங்களுக்கான கேள்வியை சொல்லலாமா? நீங்க நல்ல ஜாலியா பேசணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு தலைப்பு தரேன். சரியா? குரங்கு.
1: குரங்கு குரங்கு மனிதர்களிலிருந்து உருவானது குரங்கு, குரங்கிலிருந்து உருவானது மனிதர்கள் அப்படின்ற ஒரு வழக்கு இருக்கு. ஆனா மனிதர்கள் செய்ய டாஸ் பாத்தீங்கன்னா நிறைய குரங்கும் செஞ்சுட்டு தான் இருக்கு. குரங்கு செய்ய டாஸ்ல மனிதர்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு குரங்கு கிட்ட இருந்து காப்பாத்திக்கிட்டே சில நேரத்துல வந்து திருவண்ணாமலை சைடு போகும்போதுலாம் குரங்கு வந்து நம்ம கையில இருந்து குடுங்கிட்டு போவோம். குரங்கு வந்து ஒரு காட்சி பொருளாகவும் இருக்கிறது, ஒரு ஆன்மீக நம்பிக்கையோடு குரங்கு இருக்கு. அனுமனோடு குரங்கை இணைச்சு சொல்லுவாங்க. அனுமன் பார்த்தோன்னா அனுமனுக்கும் குரங்குக்கும் நிறைய இந்த இதுல நம்ம மகா ராமாயணத்துல இதெல்லாம் வந்து குரங்கு ஒரு பெரிய பொருளா வந்து காட்டுறாங்க. காட்சி பொருளா கடவுளா காமிக்கிறாங்க. குரங்கு என்பது நம்ம இப்ப ஜூல எல்லாம் பாக்குறது வித்தியாசமா நிறைய இடத்துல போய் பாக்குறோம். ஆனா குரங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசமே இல்லை. சில மனிதர்களும் குரங்குகளாக தான் இருக்கிறாங்க.
0: நன்றி நன்றி, நல்லா சொன்னீங்க. நம்ம இந்த நிகழ்ச்சி வந்து எதுக்கு சொல்லியிருக்கணும், கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும். ரெண்டாவது தடங்கள் இல்லாமல் பேசணும். ரொம்ப அழகாக பேசினீங்க, நீங்கள் தடங்கள் இல்லாமல் பேசினீங்க.
1: என்ன ஒன்று உரைநடையில் பேச முடியும், சாதாவாக பேச
0: சாதாவாக பேசுங்க. நீங்கள் என்னாச்சு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சாதாரணமாக கூட பேசலாம். இது எதுக்குன்னா நம்மளால தங்கு தடை இல்லாமல் பேச முடியுதா,
1: அவ்வளவுதான்.
0: நன்றி பங்கேற்றதற்கு.
1: வானொலியில் பேசுறேன்னா வானொலியில் கத்துட்டுதான் நிறைய பேசுறேன்னா ஒரு பொது நிகழ்ச்சியில கொடுத்தா கூட ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தா கூட ஏன்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேச முடியும்னா அது வானொலி தான்.
0: நிச்சயமா உங்களை மாதிரி நேயர்கள் தான் இதற்கெல்லாம் அத்தாட்சி. நன்றி
1: நன்றி.
0: நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கள்ளக்குறிச்சில இருந்து. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கங்க மேம்.
0: உங்களுக்கான தலைப்பு தரலாமா?
2: சொல்லுங்க. மாம்பழத்தை சொல்லவா?
0: மாம்பழம் எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிருச்சு. உங்களுக்கான தலைப்பு இதோ தருகிறேன். சரியா? இருங்க இருங்க, உங்களுக்கான தலைப்பு நான் இப்ப தருகிறேன். சரியா?
2: சொல்லுங்க சொல்லுங்க.
0: கவிதை.
2: கவிதை. கவிதைக்கு பொய் அழகு. அந்த கவிதையில பொய்யும் இருக்கும் மெய்யும் இருக்கும். கவிஞர்கள் ஆக்குறது அந்த கவிதை. கவிதை எழுதினேன், கடிதம் அனுப்பினேன்னு அது மாதிரி சொல்லலாம். கவி

0: கவிஞராக்கு, கவிஞருக்கு வந்து
1: அவ்வளவுதான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு நேரம், தயங்கிட்டீங்க. சினிமா பாட்டு வரியெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. நன்றி.
0: சூப்பர் டாபிக். எங்க பாட்டி வீட்டு மாம்பழம் ஞாபகம்.
1: இருக்கட்டும் இருக்கட்டும், நன்றி பங்கேற்றதற்கு, முயற்சிக்கு நன்றி.
0: தேங்க்யூ வாய்ப்புக்கு.
1: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: ஹலோ.
1: ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் கிண்டில இருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம்.
1: வணக்கம்மா. உங்களுக்கான தலைப்பு அதே தலைப்பு தான், கவிதை. பேசுங்க பாப்போம்.
2: கவிதை.
1: கவிதை உங்களுக்கான நேரம் இதோ ஆரம்பமாகிறது.
2: கவிதை என்பது கவிஞர்களால் எழுதப்படும் ஒரு கவிதவமான, எனக்கு பேச வரல மேடம்.
1: ஏங்க ரொம்ப சுலபங்க, நான் கொடுக்கறதெல்லாம் நீங்க வந்து அப்படியே தமிழ் உரைநடை தமிழ்லாம் பேசணுன்றது கிடையாது. கவிதை அப்படின்னாலே பாட்டுல இருக்கு, நம்ம கேட்கற பாட்டு எல்லாமே கவிதை தானே. டெய்லி பாட்டு கேட்டு இருக்கோமே, அதுவே கவிதை தானே. பாருங்க எவ்வளவு பேசியிருக்கலாம் நீங்க. ஆனா உங்க நேரம் முடிஞ்சிருச்சே. நன்றி நன்றி. பரவாயில்லம்மா, நல்லா இருந்தது, நன்றி. இன்னும் ஒரு நேயருக்கு வாய்ப்பு அளிப்போம்.
3: ஹலோ.
1: ஹலோ வணக்கம், விவித் பாரதி தமிழ். யாரு பேசுறீங்க? நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா? இதோ உங்களுக்கான தலைப்பு இதுதான், கவிதை. நீங்க கவிதைங்கிற தலைப்புல ஒரு நிமிடம் அதிகபட்சம் பேசலாம், உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. அப்படி மாத்த முடியாது. நன்றி. சொல்லுங்க.
3: கவிதை வந்து நல்ல கட்டுரை எழுதலாம், கவிதை நல்லா படிக்கலாம், அது வந்து அது கேட்க கேட்க சந்தோஷமா இருக்கும், ரசிக்கலாம், சொல்லலாம். அது வந்து கவிதை வந்து பரிசு வாங்கலாம், பாட்டு பாட்டு பாடலாம் கவிதையில, அப்புறம் கவிதை நல்ல வசனம் பேசலாம், நம்மளுக்கு பிடிச்ச கவிதைகள் எழுதலாம்.
1: கவிதை வசனம் பேசலாமா? நன்றி நன்றி. பரவாயில்ல எங்க, பரவாயில்ல, நன்றி எங்க. ரொம்ப நம்ம வந்து நான் சாதாரணமா கேட்கறேன் வளர்ந்து, இப்ப கவிதைன்னு தலைப்பு கொடுத்துருந்தோம் வச்சுக்கோங்களேன், அதில் டக்குன்னு ஆரம்பிக்கிறதே ஆரம்பிக்கலாம். கவிதைன்றது என்னதுங்க? நாம் பாட்டு கேட்டுட்ருக்கோம்ல, நாள்தோறும் விவித் பாரதி வழங்கிட்டுருக்கிறது கவிதை தாங்க. ஒவ்வொரு கவிதையும் பாடலாக்கப்பட்டிருக்கு, அவ்வளவு தான். அந்த கவிதை அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டாலே கவி அப்படின்னு இருக்குது, விதைன்னு இருக்குது. ஒரு கவி விதைக்கிற ஒரு பாடல் தான் கவிதை. இப்படி கிடுகிடுன்னு பேசலாம். நீங்கள் வந்து அப்படியே உரைநடை தமிழாக பேசணுங்கிறது கிடையாது. இல்லை ஜாலியாக பேசணுமா? ஜாலியாக பேசுங்க, சரியா? இன்றைக்கி நம்ம வந்து ஜாலியாக இருக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிட்டுருக்கோம். சரி, நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு முதல் பாடல் கேட்டோம்ல, அந்த முதல் பாடல் ராஜாதிராஜா திரைப்படத்திலிருந்து சித்ரா பி சுசீலா இணைந்து பாடியிருந்தது. கங்கை அமரன் இயற்று இளையராஜாவின் இசையமைப்பில் இடம்பெற்றது. அடுத்து நாம் கேட்க இருப்பதும் இளையராஜாவின் இசையமைப்பிலான பாடல். சத்யா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர் பாடியிருப்பது. வாலியின் பாடல் வரிகள்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: நேரம் 9:25:30. நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்துக் கொண்டிருப்பது இது வந்து ஒரு விளையாட்டு நேரம் அப்படின்னு சொல்லலாம், கலக்கல் அரங்கம். சரியா, இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 2952-0853 அல்லது 2838-9871 இந்த எண்களில் ஒரு எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் யார், அவருக்கு என்ன தரணும் பார்த்துருவோமா? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க? மாலினி அம்மா. உங்களுக்கான தலைப்பை சொல்லலாமா?
2: சொல்லுங்க.
1: பணம், பணம், பணம், காசு, காசு, பணம். உங்களுக்கான நேரம் இருங்க, இருங்க, இருங்க. உங்களுக்கான நேரம் இதோ ஆரம்பமாகிறது.
2: பணம் இல்லாம வாழ்க்கையே இல்லைன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உழைக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற சம்பளம் வந்து அந்த பணமா கிடைக்கும் போது அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அப்புறம் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சேமிப்பும் சேமிக்கலாம். சேமிக்கும் போது நம்ம வயசான போது நம்மளுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். பணத்தை கீழே கிடந்தா கூட எடுத்து அதை நம்மளுக்கு யாருக்கா தெரிஞ்ச

0: கேட்டுட்டு அவங்க உரியவங்கிட்ட ஒப்படைச்சிக்கலாம். பணத்தை வெளியில எப்பவும் கொண்டு போகும்போது நம்ம பத்திரமா கொண்டு போகணும். நிறைய இப்ப வந்து பர்சனல்தான் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்துல போகும்போதோ அப்ப யாராவது பணத்தை பிட்டடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த நேரத்துல அந்த பணத்தை எடுத்துட்டு பார்த்தோம்னா இருக்காது. அதனால எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் நாம பணத்தை பத்திரமா கொண்டு போகணும். அது மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கும்போது அதை சேமிப்புக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த ஒரு ரூபா கொடுத்தனா அதுல நீ உனக்கு தேவையான வாங்கிட்டு மீதி இருக்க காசை நீ உண்டியல போட்டு.
1: நல்லா சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. ஒரு நிமிஷம் ஆயிருச்சு. தங்கு தடையில்லாம பேசினீங்க. சூப்பர், நல்லா இருந்தது. ஆனா இன்னும் ஒண்ணு கூட நீங்க சொல்லிருக்கலாம். இப்ப பணமா அதிகம் நம்ம பயன்படுத்துறது இல்ல இல்ல, நிறைய வந்து ஆன்லைன்லயே பே பண்றோம். பரவாயில்ல, இருந்தாலும் நல்ல ஃப்ளோல சொன்னீங்க. நன்றி பங்கேற்றதற்கு. சூப்பர்,
0: நன்றி நன்றி.
1: பாருங்க, எல்லாரும் நம்முடைய நேயர்கள் எவ்வளவு அழகழகா பேசிட்டு இருக்காங்க. நம்முடைய அடுத்த நேயர் யாரு, அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டுருவோமா? வணக்கம், விவித் பாரதி தமிழ். அடடா, என்ன ஆச்சு? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யாரு பேசுறீங்க?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
1: பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரிமா, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்கல்ல?
2: பேசிருக்கீங்கம்மா.
1: ஓகேம்மா,
2: ரொம்ப நாள் ஆச்சு.
1: சரிம்மா சரிம்மா, உங்களுக்கான தலைப்பு சொல்லலாமா? கடல், உங்களுக்கான தலைப்பு கடல். கடல், உங்களுக்கான நேரம் இதோ ஆரம்பமாகிறது.
2: கடல், நம்ம பூமியில வந்து முக்கால் பகுதி கடல் தான் இருக்குங்கம்மா. அந்த கடல்ல பல உயிரினங்கள் வாழுது. மீன் என்ன, பவளப்பாறை என்ன, முத்துக்கள் என்ன, எல்லாமே கிடைக்கும். கடலோட அலை ஓசை வந்து ரொம்ப எல்லாருக்குமே பிடித்தமானது. ரொம்ப ஆக்ரோஷமா அலை ஓசை இருந்தாலுமே அது ரொம்ப எல்லாருக்குமே விரும்புறது. அந்த அலை ஓசை குழந்தைகள்லாம் வந்து கடற்கரைக்கு போக ரொம்ப விருப்பப்படுவாங்க. அழைச்சிட்டு போய் அங்க கால்ல பதிக்கும் போது, அந்த கால் தடம் பதியும் போது அதுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா? அதே மாதிரி படகுல சவாரி செய்யலாம். மீனவர்கள்லாம் கடலுக்குள்ளதான் போய் மீன் பிடிச்சு நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க உணவுகள்லாம். ஆனா மீனவர்கள் படுற பாடு ரொம்ப அளப்பரியது. பாவம், கஷ்டப்பட்டுதான் எல்லா உணவுகளையுமே கொண்டு வந்து சேகரிக்கிறாங்க. அவங்களுக்கு பொருளாதாரம் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கு வருமானம் வந்து இந்த புயல் மலையில வர்றப்போ அவங்க படுற பாட்டுக்கு நம்ம கொடுக்க வருமானம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அவங்க வாழ்வு மேம்படுறதுக்கு எல்லாருமே உதவியா இருக்கணும். அதே மாதிரி படகுல சவாரி செய்யும் போது அந்த தண்ணிய சின்ன படகுல நாங்க போயிருக்கோம். எங்க பக்கம் நிறைய படகுகளா, குட்டி குட்டி படகு.
1: அம்மா சூப்பர் சூப்பர் சூப்பர். கடல்னு சொன்னாலும் நீங்க வந்து ஒரு அனாயாசமா பேசினீங்க. ஒரு இப்படி சாதாரணமா வீட்டுல நம்ம எப்படி பேசுவோமோ அதே மாதிரி அழகா பேசினீங்க. அது மட்டும் இல்ல, ஒரு சமூக விஷயத்தையும் அதுல சொல்லியிருக்கீங்கல்ல, மீனவர்கள் பாடுகிற பாடு அப்படின்னு சொன்னீங்கல்ல, ரொம்ப அழகா கொண்டு போனீங்கம்மா, ரொம்ப அழகா கொண்டு போனீங்க. ரொம்ப நன்றி அம்மா பங்கேற்றதற்கு. சூப்பர்மா,
2: நன்றிங்க.
1: நம்முடைய நேயர்கள் பாருங்களேன் எவ்வளவு அழகா பேசுறாங்க, எவ்வளவு அழகா பேசுறாங்க அப்படின்னுட்டு. இல்ல, நிலையத்தில் நேரம் 9:30.
3: எடுத்துருவோம்.
4: ஹலோ, ஆமா ஸ்டேஷனுக்கு தான்.
3: பாதுகாப்பான
4: பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.
1: நம்முடைய நேயர்களும் அவங்களுடைய பதிவுகள்லாம் போட்டுட்ருக்காங்க. யார் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டோம்னா

அதுவும் நல்லாயிருக்கும்ல. சாந்தி ரமேஷ் கலக்கலரங்க நிகழ்ச்சி சூப்பர். பர்வதவர்த்தினி பாடல்கள்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு பாடல்கள்லாம் நல்லா இருந்தது. பாபு முள்ளக்காடு வணக்கம். ஹேமலதா கிளாப்ஸ் கொடுத்துருக்காங்க. கலீல் அகமது அவங்க பொன்னேரியிலிருந்து எக்ஸலண்ட் குட் ஜாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் நெஞ்சத்தொட்டு சொல்ல ஆரம்ப பாடலே அமர்கலம் திருமழிசை அஸ்வினி சேகராஜ். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பங்கு பெறும் நேயர்களுக்கு அழகான தலைப்பு கொடுத்து பங்கு பெறும் நேயர்கள் உற்சாகமாக பதிலளித்து வருவது அருமை. வீரராகவன் பண்பலை வானொலியில் சுவையரங்கம் பாடல்கள் நிறைந்தன. ஜலதரங்கம் அறிவுசார் தகவல்கள் அறிவரங்கம் அழகு தரும் ராகமழை கலையரங்கம் பொழுதுபோக்கு தரும் பல்கலைக்கழகம் சுவையான நிகழ்ச்சி அதில் அடங்கும் நேயர்கள் நெஞ்சில் என்றும் சிறக்கும் அப்படின்னு வீரராகவன் மாதவரத்திலிருந்து. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து கலகலப்பான கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சென்னையில் சிவராம் நாகராஜ் அவங்க இன்பம் பொங்கும் காலை வணக்கம் வாழ்த்துக்கள். கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்துக்கள். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு பங்கு பெறும் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஞானாம்பிகா ரஞ்சன் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியோடு மகிழ்ச்சியுடன் இணைந்துள்ளோம். முனுசாமி நெடும்பரத்திலிருந்து வணக்கம் வாழ்த்துக்கள். கருப்பண்ணன் ரங்கசாமி அவங்க நமக்கு நிறைய சின்ன சின்ன போஸ்டர்லாம் போட்டது மட்டும் இல்லை வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. சின்னக்கானூர்லேருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து ராதாகிருஷ்ணன் பண்ணைப்புறத்திலிருந்து வணக்கம் வாழ்த்துக்கள். சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து நிகழ்ச்சிகள் சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கும் வணக்கம் அப்படின்னு தியாகராய நகர்லேருந்து சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே அப்படி சொல்லியிருக்கும் பொழுது நம்முடைய நேயர்களும் பங்கு பெறுவதற்காக அவளோடு காத்துட்ருப்பாங்கல்ல, அவங்களும் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம்.

0: நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் நேயர் வணக்கம். விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? நல்லா இருக்கும்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? அம்மா உங்களுக்கு தலைப்பு சொல்லலாமா? வயசு வயசு வயசு வயசு இருக்குல்லம்மா, உங்களுக்கு வயசு என்ன அப்படின்னு கேப்போம்ல.
1: வயசா?
0: வயசு அதான் தலைப்பு.
1: என்ன
0: வேணா சொல்லலாம் நீங்க.
1: வயசு வயசு வந்து சின்ன வயசு. அப்புறம் அந்த மாம்பழம் தெரியுது.
0: மாம்பழம் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட முதல் கேள்வி இல்ல அது. பரவாயில்லம்மா பரவாயில்ல. இப்போ என்ன ஆகும்னா, நம்ம போன்ல வரும்போது நம்மளால கிடுகிடுன்னு பேச முடியாது. போன் இல்லைன்னா நம்ம கிடுகிடுன்னு பேசிடுவோம், அவ்வளவுதான். பரவாயில்ல, சரியா இருந்தாலும் பங்கேற்றதற்கு நன்றி அம்மா. வணக்கம். விவித் பாரதி தமிழ்.
2: ஹலோ.
0: ஹலோ, யாரு பேசுறீங்க? உங்களுடைய வானொலிய முழுமையாக, அந்த அளவு வானொலியின் ஒலி அளவு முழுமையா குறைச்சுக்குங்க. எக்கோ கேக்குது. உங்களுக்கான தலைப்பு வயசு.
2: வயசு மனிதனுடைய பருவத்தின் காலத்தை நிறுத்துவது வயசு. இளம் வயசுல இனிமை, மத்திய வயசுல மலர்ச்சி, முதிய வளர்ச்சியில அனுபவம். வயசு வந்து கோளாறுகள் நிறைந்தது. அந்த வயதால பல துன்பங்களும் வரும், இன்பங்களும் வரும். வயதை நமது வாழ்விற்கு பயன்படுத்துகிறோம். வயதானவர்கள் அனுபவசாலிகள், இளம் வயசுகள் பொழுதுபோக்கை நிறைந்தவர்கள். வயதே நமது வாழ்க்கையாக ஆக்கக்கூடாது. வயதில் சில அனுபவங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். வயது என்பது ஒரு ஒரு அனுபவத்தினுடைய அறிகுறி. வேற என்னமா போதுமா?
0: போதும், நல்லா சொன்னீங்க. ஒரு நிமிஷம் ஆகலையே, இன்னும் ஒரு 10 செகண்ட் இருக்கேன்னு பார்த்தேன், நீங்களே நிறுத்திட்டீங்க. இருந்தாலும் நல்லா சொன்னீங்க. வயசு வந்து
2: முதுமையின்
0: இல்ல இல்ல பரவாயில்ல. அதாவது வயதுங்கிறது அனுபவத்துக்கு உள்ள, அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு இதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அது ரொம்ப நல்லா சொன்னீங்க. நன்றி பங்கேற்றதற்கு.
2: நன்றி.
0: நம்முடைய அடுத்த நேயர் யார், அவருக்கான தலைப்பு என்ன? வணக்கம். விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.

0: உங்களுக்கான தலைப்பு வீடு.
1: சரி, பேசுறேன்.
0: உங்களுக்கான நேரம் இதோ ஆரம்பமாகிறது.
1: வீடு அழகிய இல்லம். அதில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் அற்புதமானவர்கள். தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, இந்த குடும்பங்கள் சேர்ந்துதான் உயிர் பொள்ள வீடாக மாறுகிறது. ஒரு வீடு கட்டணம் அப்படின்னா சேமிப்பு என்பது மிக முக்கியம். வீடு கட்டக்கூடிய கட்டிட தொழிலாளர்களினுடைய அந்த அளப்பரிய சேவைதான் ஒரு உயிரோட்டமான வீடையே உருவாக்குகிறது. இப்ப இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்துல வீடுகள் விதவிதமான வர்ணங்களால அலங்கரிக்கப்படுகிறது. இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்றாங்க, மாடுலர் கிச்சன் அப்படின்னு சொல்றாங்க. பழைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் நவீனத்துவமாக இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது. மனதுல ஒரு வீடு கட்டி பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கக்கூடிய இளையோர்கள் தங்களுடைய பணத்தை சேமித்து ஒரு வீடை கட்டி அதுக்குள்ள புகும் பொழுது மனசுல எழக்கூடிய அந்த எண்ண ஓட்டமானது அலாதியானது. வீடுகள் நாடுகளாகின்றன. நாடுகள் ஒரு சிறப்பான மனிதர்களை கொண்ட வீடுகளையும் உருவாக்குகிறது.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா பேசினீங்க. தங்கு தடை இல்லாம ஓரளவு எல்லாத்தையும் லிங்க் பண்ணினீங்க, நல்லா பேசினீங்க. நன்றி பங்கேற்றதற்கு.
1: மிக்க மகிழ்ச்சி.

கேட்ட பாடல் வீட்டுக்கு வீடு வாசப்படி திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியிருந்தது. கண்ணதாசன் இயற்றியது. ராஜன் நாகேந்திரா இசையமைப்பில் இடம்பெற்றது.

0: निशुल्क कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: நேரம் 9:43 நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்துக் கொண்டிருப்பது கலக்கல் அரங்கம். இன்று நம்முடைய கலக்கல் அரங்கத்தில் நம்முடைய நேயர்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக பங்கேற்றுட்டு இருக்காங்க. ஒன்றும் கிடையாதுங்க, அவங்களுக்காக ஒரு சின்ன தலைப்பு தரோம், அந்த தலைப்பில் அவங்க பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவ்வளவுதான், ஒரு நிமிடம் அதிகமாக பேச வேண்டும். ஏதாவது அவங்க தடங்கள் வந்துட்டாலோ இல்லைனா யோசிச்சாங்கன்னா அவங்க அந்த விளையாட்டில் அவங்க வெற்றி பெறலை அப்படின்னு அர்த்தம். உடனே வெற்றி தோல்வி அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஜாலியாக இருப்பதற்கான ஒரு விஷயந்தானே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. நாங்கள் ஒரு தலைப்பு கொடுத்தோன்னா அதை வச்சு நீங்கள் சீரியஸாக தான் பேசணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு நகைச்சுவை உணர்வோடு பேசணுமோ பேசலாம், ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், யாருடைய மனமும் புண்படும் வகையாக பேசக்கூடாது. சரியா? நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கங்க.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திருநந்தையூர் கணபதிங்க.
1: உங்களுக்கான தலைப்பு தரலாமா?
2: சொல்லுங்க.
1: நூறு நூறு நூறு ஹண்ட்ரட் நூறு
2: நூறு நூறு என்றது நம்ம பாஸ் மார்க் மாதிரி. நூற்றுக்கு நூறு எடுத்தாக்கம் எக்ஸாம்ல நம்மள தமிழ்நாட்டிலே பஸ்ட் சொல்லுவாங்க. மார்க் அந்த நூறுன்றது வாழ்க்கைக்கு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலுமே அது ஒரு அதிர்ச்சி, நமக்கு அதோட பாராட்டுவாங்க. 100 ரூபா
1: இருந்தாலும் நல்லா சொன்னீங்க, நன்றி பங்கேற்றதற்கு. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஜம்மன் இருக்கீங்க. அப்படியே ஜம்மன் உங்களுக்கு ஒரு தலைப்பு தருவோமா? நூறு
3: நூறா? நூறு நூறா பல்லாண்டு வாழ்க, நூறாண்டு வாழ்க்கானுவாங்க. நூறாண்டு என்ன, எவ்வளோ இது காலம் வரலையே, நூற்றாண்டு நூற்றாண்டு காலம்.
1: பரவாயில்ல பரவாயில்ல, நன்றி ஐயா, நன்றி
3: நன்றி நன்றி.
1: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
4: வணக்கம் மேடம். எம்டி ரவிச்சந்திர, ஸ்ரீநகர் 51. நலமா மேடம்?
1: நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: ஃபண்டாஸ்டிக் மேடம். ஒரு வருஷத்துக்கு இதே மாதிரி நடத்துங்க மேடம். பேச்சாற்றல் முக்கியம் மேடம்.
1: நிச்சயமா. உங்களுக்கான தலைப்பு தருவோமா ஐயா?
4: சொல்லுங்க மேடம்.
1: நூறு
4: மேடம்.
1: நூறு நூறு
4: ஹண்ட்ரட் நூறா மேடம்?
1: நூறு. இதுதான் உங்களுக்கான, இருங்க இருங்க, இதுதான் உங்களுக்கான தலைப்பு. உங்களுடைய நேரம் இதோ ஆரம்பமாகிறது.
4: கவாஸ்கர் அடித்த சதங்கள் எனக்கு பிடிக்கும், டான் பிராட்மேன் அடித்த 100 ரன்கள் பிடிக்கும், 100 ரூபாய் பாக்கெட்டில் இருந்தால் ராஜ்ய தியேட்டர் போக பிடிக்கும், 100க்கு 100 கணிதத்தில் வாங்க வேண்டும் என்ற ஆசை உண்டு, 100ல் 1 தடவை 100க்கு 100 சயின்ஸில் வாங்கியிருக்கிறேன், அதே போல தமிழிலும் ஒருவன் வாங்கும்போது அவனை பாராட்டியிருக்கிறேன், இன்னொன்று 100 ரன்கள் அடிக்க வேண்டும் கார்பாலில் என்ற ஆசை எனக்கு உண்டு, அதே மாதிரி 800 விக்கெட்கள் எடுத்திருக்கிறேன், உலகம் என்னை கை கொடுக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு உண்டு.
1: அவ்வளவுதானா? உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமோ? ரொம்ப சதத்துல
4: போயிட்டீங்க. எல்லாரையும் ஜெயிச்சோம் மேடம்.
1: அப்படியா? சரி சரி. ஆனா 100ன்னு சொன்னோட நீங்க அந்த ஆங்கிள்
4: ஜெயிக்கும் போது மட்டும் கை கொடுப்பீங்க.
1: கரெக்ட் கரெக்ட், அதெல்லாம் நன்றி. இருந்தாலும் அந்த கிரிக்கெட் ஆங்கிள் பேசுறீங்க.
4: வாழ்த்துக்கள், ஒரு வருஷம் ஃபுல்லா இதே கண்டினியூ பண்ணுங்க மேடம்.
1: நன்றி
4: நன்றி.
1: நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், என்ன ஆச்சு, நம்முடைய நேயர்கள் வந்தாங்க ஆனா அவங்க லைன் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு.

0: என்னன்னு தெரியல. நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். மதுரையிலிருந்து புஷ்பலதா பேசுறேன்.
0: புஷ்பலதா அம்மா வாங்க.
1: ரொம்ப நாளாச்சு.
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கான தலைப்பு சொல்ல, நீங்க நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ல. இப்போ கேட்டு இருக்கீங்களே, அதாவது நாங்க ஒரு தலைப்பு தரோம், அந்த தலைப்புல நீங்க பேசணும், சரியா? அதாம்மா, நாங்க ஒரு தலைப்பு தரோம். ஒரு நிமிஷம்மா, நாங்க ஒரு தலைப்பு தரோம், அந்த தலைப்புல நீங்க அதிகபட்சமாக ஒரு நிமிடம் பேச வேண்டும், தங்கு தடை இல்லாம பேசணும், சரியா? உங்களுக்கான தலைப்பு ரயில்.
1: ரயில்
0: ரயில் உயிருங்க, உங்கள் நேரம் இதோ ஆரம்பமாகிறது.

0: நேரம் இதோ ஆரம்பமாகிறது.
1: ரயில் அடிக்கடி நம்ம அதுல பயணம் செய்ய முடியாது, ஆனா நீங்க அங்க சென்னையில எல்லாம் நிறைய சாதாரணமா ரயில்ல தான் போயிட்டு வர்றாங்க. ஒரு ஆபீஸ் போறதுனாலும் எங்க போறதுனாலும் அப்படி இல்லை, எங்கேயாவது போகணும் வரணும்னா பிளான் பண்ணி போவோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் மேடம் அந்த ரயில்ல பயணிறது. அந்த மியூசிக் கேட்கும் போதே பாருங்களேன், அப்படிங்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதுவும் அந்த ஜன்னலோர உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு பேர் படிச்சுக்கிட்டு புத்தகம் கொண்டு போய் படிச்சுக்கிட்டு போறதெல்லாம் ரொம்ப. சாப்பாடெல்லாம் ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு மீன் குழம்பு வச்சுட்டு அங்கிருந்து ரயில் அப்படியே தூக்கிட்டு வந்துட்ட பாத்துக்கோங்க. நேரம் இல்லாம எல்லாரும் எங்க குடும்பத்தோட பகிர்ந்து சாப்பிட்டது நீங்க இப்ப கேட்ட அந்த நிமிஷத்துல எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. பகிர்ந்து அந்த மீன் குழம்ப சாப்பிட்டுக்கிட்டே நாங்க வீடு வந்து சேர்ந்த மேடம். ரயில் பயணம்ங்கிறதே ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நிறைய அந்த ரயில் எல்லாம் நிறைய வித்தியாசமா அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நேத்து கூட இந்த கேள்வி ஒரு வானொலில பார்க்கும்போது தொங்கும் ரயில் பாலம் எங்கிறதுன்னு கேட்டாரு. ஜம்மு காஷ்மீர்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி நிறைய விசேஷமான ரயில் நிலையங்கள் வந்துருச்சு மேடம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுவும் ரயில் சொன்னோட உங்களுக்கு மீன் குழம்பு தான் ஞாபகம் வருது.
1: மேடம் அங்க சாப்பிட்டது நீங்க கொடுத்த அந்த தலைப்பு கடல் ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு.
0: எதுமா
1: கடல்
0: கடல் ஓ, அப்ப தலைப்பு பிடிச்சிருந்தாதான் பேசுவீங்களா? ரயில் நல்ல தலைப்புங்க. அதுவும் நிறைய சின்ன வயசுல எல்லாம் நீங்க எல்லாம் அதெல்லாம் செய்திருக்கீங்களான்னு தெரியாது. ரயில் போகும்போது கை காட்டுவோம், அந்த உள்ள இருந்து கை காட்டுவாங்க மத்தவங்க. அதுல இருக்கிற அந்த சின்ன சந்தோஷம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு எத்தனை லட்சங்கள் சம்பாதிச்சாலும் அதெல்லாம் கிடைக்காது.
1: நல்ல தலைப்புதான்
0: இல்ல இல்ல. இருந்தாலும்
1: தெரிஞ்சுட்டு
0: இருந்தாலும் அழகா பேசுனீங்க, அழகா பேசுனீங்க. ரயில்ல உங்களுடைய அனுபவத்தையும் இணைச்சு பேசுனீங்க. நன்றி பங்கேற்றதற்கு. சூப்பர்,
1: நன்றி.

0: நிகழ்ச்சியில் இப்படி நம்ம நேயர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நேரம் போவதே தெரியாது. நேரம் 9:54. இந்த நேரத்தில் நாம் கேட்ட இந்த பாடல் 5-ஸ்டார் திரைப்படத்தில் உன்னிகிருஷ்ணன் பாடியிருந்தது. பா விஜய் இயற்றிய பாடலுக்கு இசை பரசுராம் ராதா. சரி, இப்போது நம்முடைய நிகழ்ச்சியில் யார் பங்கேற்கிறாங்க அடுத்ததாக? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம், எலையனார் சண்முகத்ரே பேசுகிறேன் மேடம்.
0: சண்முகத்ரேயா, உங்களுக்கான தலைப்பு சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
0: மழை
1: மழை
0: மழை
1: மழை மழை இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது. ஒரு அளவுக்கு தான் மழை பெய்யணும். அதிகமா மழை பெய்ஞ்சாலும் நம்மளால இருக்கவும் முடியாது, மெல்ல வந்துடும் மழை பெய்ஞ்சா. மழை வரும்போது நம்ம வந்து மழை நீர் சேமிப்பு சுத்தி வச்சு அங்கங்க வீட்டுல வந்து சேமிச்சு வச்சுக்கணும். ஏன்னா குடிநீர் திடீர்னு வெயில் காலத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மழை நீரை நம்ம வீணாக்காம நம்ம வந்து ஆறு குளங்கள் ஏரிகள் வந்து சேர்த்து வைக்கணும் வச்சுக்கணும். மழை அதிகமா வரும்போது நம்ம மழைக்குள்ள போக கூடாது. மழை மழை காலங்களில் நம்ம ரோடுகள்லாம் சாலைகள்லாம் பார்த்து பொறுமையாக போகணும். மழையை மழைக்கு போகும்போது மழை மருந்துன்னா குடையை எடுத்துட்டு பத்திரமா நம்ம சேர்த்தியா போயிட்டு. மழை காலத்துல வந்து அதிகமா நனைஞ்சாலும் நமக்கு ஜலதோஷம் எல்லாம் உண்டாகும். மழையில
0: சூப்பர் சூப்பர், நல்லா பேசுனீங்க, நல்லா பேசுனீங்க.
1: ஒரு
0: நேரம் ஆயிடுச்சு ஐயா, நல்லா பேசுனீங்க, நல்லா பேசுனீங்க. உங்களுடைய நேரம் நல்லா பேசுனீங்க, உங்க நேரம் முடிஞ்சிருச்சு. சூப்பர், கடகட கடகடன்னு பேசுனீங்க, தங்கு தடையில்லாம பேசுனீங்க. வாழ்த்துக்கள்,
1: நன்றி.
0: நம்முடைய நேயர்கள் வந்து எவ்வளவு அழகா பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தலைப்பு கொடுக்கணும் அவ்வளவுதாங்க, கிடுகிடுன்னு பேசிட்டே இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி வந்து எதுக்காக நாம வைத்திருந்தோம் அப்படின்னா, ஒரு நம்மளால் ஏதாவது கொடுத்தா வேகமாக பேச முடிகிறதா, தங்கு தடையில்லாமல் பேச முடிகிறதா, அதாவது உரைநடை தமிழில் தான் பேசணும் அப்படின்றதெல்லாம் கூட கிடையாது. நாம் இப்பொழுது பேசுவதை மறந்து கொண்டிருக்கிறோமோ அப்படின்னு நினைக்க தோன்றுகிறது. வாழ்க்கையினுடைய முக்கால்வாசி நேரமும் அந்த மொபைலில் தான் நம்முடைய வாழ்க்கை கழிகிறதோ அப்படின்னு நினைக்க தோன்றுகிறது. வருகிற காலங்களில் இருக்கிற தலைமுறைகள் பேசுவதற்கே மறந்து விடுவார்களோ என்று நினைக்க தோன்றுகிறது. ஆகையினால தான் சின்ன தலைப்பு கொடுத்து நம்ம நேயர்களை பேச வைக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். எல்லாருமே ரொம்ப அழகாக பங்கேற்றாங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், நிகழ்ச்சியினுடைய நிறைவாக ஒரு பாடல் கேட்டுடலாம். இந்த பாடல் வந்து சர்க்கரை பந்தல் திரைப்படத்திலிருந்து ஆஷா போஸ்லே பாடியிருப்பது. இளையராஜாவின் இசையமைப்பில் கங்கை அமரன் இந்த படத்திற்கு பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்கிறார்.

இன்றைய கலக்கல் அரங்கம் நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இன்றைய கலக்கல் அரங்கம் இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது. நேரம் 9:50 இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் இடம்பெறும்.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகளப் போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 101.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 10:02. இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த 1 மணி நேரமும் நம்ம வந்து மழலையரோடு தான் நம்ம கொண்டாட போகிறோம். சின்ன சின்ன சிட்டுக்கள், இந்த 1 மணி நேரமும் வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை நமக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. இன்றைய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா, பள்ளிகள் திறந்தாச்சு. இந்த கடந்த 1.5 மாதங்களாக வந்து இறுதி தேர்வு முடிஞ்சு நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விட்டுருப்பாங்க. இப்போ விடுமுறையெல்லாம் முடிஞ்சு நமக்கு வந்து சில தினங்களுக்கு முன்னாடி பள்ளிகள்லாம் வந்து திறந்திருப்பாங்க. அவங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு பள்ளி திறந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் இருக்குன்றதை பற்றி நம்மளுடைய மழலையர்கள் வந்து அனுப்பியிருப்பாங்க. அவங்களுடைய வாய்ஸும் நம்ம கேட்க போகிறோம். அதோட இனிய திரை இசை பாடல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. விவித் பாரதி தமிழ் FM 102.3 நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். விவித் பாரதி தமிழ் FM 102.3 மெகாஹெர்ட்ஸில் சின்ன சின்ன சிட்டுக்கள். வாங்க ஒரு பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்.

0: சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் வாலி ஏற்றி இளையராஜா இசையமைத்து யுவன் பவதாரணி குழுவினர் பாடிய பாடல் அது. அஞ்சலி என்ற திரைப்படத்திற்காக இடம்பெற கேட்டும். நேரம் 10:09:45. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு வந்து பள்ளிகள் வந்து திறந்தாச்சு. கடந்த சில மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க விடுமுறையில் வீட்டில் இருந்திருப்பாங்க. ரொம்ப ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இப்படி மகிழ்ச்சியோட சுற்றுலாக்கு போகிறது, வெளியில் போகிறது, சொந்த ஊருங்களுக்கு போயிட்டு வர்றது, விளையாட்டு, இன்னும் சில வகையான கரிக்குலர் நிகழ்ச்சிகள்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நிறையா வந்து சேர்ந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு பள்ளிகள்லாம் திறந்தாச்சு. நம்ம வீட்டில் வந்து எப்படின்னா, அப்பா தான் வந்து நிம்மதியாக இருக்கப்பா, சம்மா வீடு வந்து அப்படியே சுத்தமாக இருக்கு, சைலண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு சிலர்லாம் வந்து எண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து வீட்டில் இருக்கும்போது அது ஒரு வகையான சந்தோஷம் இல்லையா? வாங்க, ஒவ்வொருடைய மழலைகளுடைய குரல்களை நம்ம இப்போ கேட்போம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஸ்விதா. உடையார்கோவில் திருமலிசை. இன்றைய தலைப்பு பள்ளி திறந்தாச்சு. நம்மளால் பள்ளி வாழ்க்கையை மீண்டும் தொடங்கும் நேரத்தை எதிர்நோக்கி புதிய அனுபவங்கள், புதிய சவால்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள போகும் நம்ம நண்பர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து புதிய வெற்றிகளை அடைய நம்மை ஊக்குவிக்கிறார்கள். வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ, வணக்கம்.
0: பாருங்களேன் என்ன அழகாக அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு பேசிட்டாங்க இல்லையா? அஸ்விதா 4th ஸ்டாண்டர்ட் திருமழிசையிலேருந்து அவங்களுடைய அனுபவங்களை கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய குழந்தைகள் வந்து அடுத்தடுத்து அவங்களுடைய அனுபவங்களை கொடுத்துருக்காங்க. நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. உங்களுடைய குழந்தைங்களுடைய அனுபவங்களும் பள்ளி திறந்தாச்சு என்ற தலைப்பில் வந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் டெலகிராம் ஐடிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. தொடர்ந்து கேட்போம், இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
2: வணக்கம், நான் உங்கள் இசையமைப்பாளர் என்ஆர் ரகுமுதன் பேசுகிறேன்.

0: நான் முத்துக்குமார் இயற்றிய பாடல் அது. சைவம் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் உத்தாரா உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 10:18:15.
1: சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு?
2: ஓ, இது சூப்பர். சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு இல்லையா? கூடெல்லாம் வேண்டாம், அது அழகா பறக்க விடுங்க, வானத்துல பறக்கட்டும். சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, எல்லா பறவைகளும் சரி விலங்குகளும் சரி, தயவு செஞ்சு அதை கட்டுப்படுத்தாதீங்க, சரியா? என்ன சுதாகர், புரிஞ்சதா?
3: நல்லாவே புரிஞ்சது. இப்ப கூண்டு கதவும் திறந்தது.
2: விலங்குகள் நலம் காப்போம், நலம் பல நாம் பெறுவோம்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. சிறுவர் சிறுமியர் மட்டும் பங்கு பெறும் சிறப்பு நிகழ்ச்சி. நேயர்களே, நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா இந்த ஒரு மணி நேரமும் குழந்தைகளுடைய பள்ளிகள் திறந்தாச்சு என்ற தலைப்பில் விவித் பாரதி தமிழகம் டெலகிராம் ஐடிக்கு உங்களுடைய குழந்தைங்க மழலையோடைய வாய்ஸ் கிட்ட தொடர்ந்து அனுப்புங்க. நம்ம நிகழ்ச்சியிலேயே நம்ம கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களை, நமது விவித் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று காலை 11:02 அந்த நாள் நினைவுகளை நம் கண்முன்னே கொண்டு வரும் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜிலையும் தொடர்ந்து அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்து எந்த மழலை எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் நம்மளோட கொடுக்க போகிறாங்கன்றதை வந்து நம்ம அடுத்து கேட்க போகிறோம்.
4: வணக்கம் நண்பர்களே, என் பெயர் பிரேசியனிஷா. நான் 4ஆம் வகுப்பு வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். இன்று நான் பள்ளி திறந்தாச்சு என்ற தலைப்பில் பேச போகிறேன். கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளி திறந்துள்ளது. பள்ளி திறப்பது என்பது புத்தகங்களை மட்டும் திறப்பது அல்ல, புதிய அறிவையும் புதிய அனுபவங்களையும் தொடங்குவது ஆகும். நண்பர்களே, மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆசிரியர்களிடம் இருந்து புதிய பாடங்களை கற்றுக்கொள்வோம், நல்ல பழக்கங்களை வளர்க்கும் பள்ளி உதவுகிறது. இந்த ஆண்டு நன்றாக படித்து ஒழுக்கத்துடன் இருந்து நல்ல மதிப்பெண்கள் பெற முயற்சி செய்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பு அளித்த விவித் பாரதிக்கு மிக்க நன்றி.
0: ஆஹா, ரொம்ப அழகா பேசிட்டாங்க. பிரைசி அனிஷா 4th ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரி ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து அவங்களுடைய பள்ளி திறந்தாச்சு என்ற தலைப்பில் நம்மளுடைய வானொலிக்கு வந்து அவங்களுடைய அனுபவங்களை அனுப்பியிருக்காங்க. நிறைய மதிப்பெண் பெறதெல்லாம் பற்றிலாம் நிறைய விஷயங்கள்லாம் நம்மளோட பகிர்ந்துட்டாங்க அனிஷா. சரி, அடுத்தடுத்த மழலையர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழகம் 102.3.

ஜிகேபி வரிகளில் பாடல் இடம்பெற கேட்டோம். திப்பு நினா தாமஸ் அவர்களுடைய இசையில் கனா என்ற திரைப்படத்திற்காக ஆராதனா சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் வைக்கம் விஜயலட்சுமி குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 10:26. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள். நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, தமிழ்நாடு மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 51 செய்தி குறிப்பு. 2026 மற்றும் 2027 கல்வியாண்டுக்கான இளநிலை பட்டப்படிப்புக்கான மாணவர்கள் சேர்க்கை BVSV AH மற்றும் BTEC பட்டப்படிப்புகள். 2026 மற்றும் 27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSV, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC ஃபுட் டெக்னாலஜி, கோழி தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் மாணவர்களின் சேர்க்கை விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://admtanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் NRIS, அயல்நாடு வாழ் இந்தியர்களின் குழந்தைகள் வார்ட் ஆஃப் NRIS, அயல்நாடு வாழ் இந்தியர் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் ஃபாரின் நேஷனல் 17/7/2026 மாலை 5 மணிக்குள் இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற படிவங்கள் நிராகரி

வைக்கப்படும் தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், சென்னை 51, செய்திக்குறிப்பு கேட்டோம்.

0: தங்கம் என்கள் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடிய பாடல் கேட்டும். நாம் கேட்ட அந்த பாடலின் வரிகள் நாம் முத்துக்குமார் இயற்றியது. நேரம் 10:31:55 சின்ன சின்ன சித்துக்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிட்ருக்கோம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz. அடுத்து என்ன மழலை வந்து யார் நம்மோட பேச போகிறாங்கன்றது வந்து கேட்போம் வாங்க.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நான் பேச போகும் தலைப்பு பள்ளி திறந்தாச்சு. ஆஹா, பள்ளி திறந்தாச்சு. கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளிக்கு வருவது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா? காலையில் சீக்கிரம் எழுந்து புதிய சீருடை

0: பையை தோளில் மாட்டிக்கொண்டு பள்ளிக்கு வருவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. விடுமுறையில் நாம் விளையாடினோம், சுற்றுலா சென்றோம், பாட்டி வீட்டில் மகிழ்ந்தோம். ஆனால் நண்பர்களையும் ஆசிரியர்களையும் மிகவும் மிஸ் செய்தோம். இப்போது மீண்டும் நண்பர்களை சந்தித்து பேசலாம், சேர்ந்து விளையாடலாம், புதிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். பள்ளி என்பது படிப்பதற்கான இடம் மட்டுமல்ல, நல்ல பழக்கங்கள், ஒழுக்கம், நட்பு மற்றும் மரியாதையை கற்றுக் கொடுக்கும் அழகான இடம். இந்த புதிய கல்வியாண்டில் நாம் நன்றாக படித்து ஆசிரியர்களின் அறிவுரைகளை கேட்டு பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்ப்போம். பள்ளி திறந்தாச்சு, சந்தோஷம் பிறந்தாச்சு, நண்பர்கள் சேர்ந்தாச்சு, அறிவு வளர்ந்தாச்சு. நன்றி. எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு மிக்க நன்றி.
1: கிரேஸ் அவருடைய அனுபவங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. காலையில் எழுந்த உடனே குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புனா அதுவே ஒரு பெரிய அனுபவம் தான். பள்ளி திறந்தாச்சு, மகிழ்ச்சி பிறந்தாச்சுன்னு ஒரு ரைமிங்காக ஒரு வேர்ட்ஸ் வேறு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் வந்து திறந்திருப்பாங்க கோடை விடுமுறை கழிச்சு. வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால சில பள்ளிகள்லாம் இன்னும் திறக்காமல் இருக்குங்க. சில பள்ளிகள்லாம் வந்து கொஞ்சம் நாள் விட்டு திறந்திருந்தாங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு தேதிகள்லேயே திறந்துருவாங்க. 2-3 தினங்களுக்கு வெப்பம் தனியாக அதுக்கப்புறம் பொறுமையாக திறக்கலான்றதுக்காக திறந்துருப்பாங்க. வெள்ளிக்கிழமை திறந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அரைநாள் தான் முதல் நாளே அவங்களுக்கு வந்து பள்ளிகள்லாம் இருக்கும். திரும்பவும் சனி ஞாயிறு வந்து அவங்களுக்கு வந்து விடுமுறை கொடுத்துருப்பாங்க கோடைக்காக. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அவங்கள மறுவாரம் வந்து திங்கட்கிழமை அவங்கள கலப்புறத்துக்குள்ளே போதும் ஆகிடும். அப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டு கிடைச்ச மாதிரி இருக்கும். நிறைய குழந்தைகள்லாம் வந்து அடுத்தடுத்து தயாராக இருக்காங்க. என்னென்ன சொல்ல போகிறாங்கன்றதை வந்து நம்ம தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

பவதாரணி குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். அழகி என்ற திரைப்படத்திற்காக பழனி பாரதி இயற்றி இளையராஜா இசையமைத்த பாடல் அது. நேரம் 10:39:55. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். சின்ன சின்ன சிட்டுக்கள். வழக்கமாக வந்து சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்ம ஆர்ஜே நாகை சரவணன் சார் தானே வருவாருன்ட்டு நம்மளுடைய மழலையர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. வருவாங்க, தொடர்ந்து அவரும் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்க, நிறைய நேயர்கள் வந்து தொடர்ந்து சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சி தொடர்பாக நிறைய பதிவுகள்லாம் கொடுத்துருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டி இனிய காலை வணக்கம். சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறார்கள் அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து கொடுத்துருக்காங்க. சிவராம் நாகராஜன் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கர் சேந்தமங்கலம் இனிய இதமான காலை வணக்கம் சார், மழலையர்கள் நிகழ்ச்சி மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் மழலையர்களுக்காக ஒரு மணி நேரமும் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஒதுக்கி கொடுத்ததற்கு நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்தோனிராஜ் கொடுத்துருக்காங்க. அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மழலையர்களும் அழகாக பேசினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலகிருஷ்ணன் நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா யூ சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைத்து செல்வங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி மிகவும் அருமையாக சென்று கொண்டிருக்கின்றதுன்ற ஒரு பதிவும் சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் சில நேயர்களுடைய பதிவுகளை அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து கேட்போம். நினைப்படுத்துகிறோம் நேயர்களை, நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று காலை 11:02 அந்த நாள் நினைவுகளை நம் கண்முன்னே கொண்டு வரும். 1950, 60, 70 காலகட்டங்களில் இடம்பெற்ற திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் என்றும் இனியவையாக இனிக்க கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1980 மற்றும் 90 காலகட்டங்களில் இடம்பெற்ற திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலி உலாவர கேட்டு ரசிக்கலாம். பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெற்ற விருப்பமான பாடல்களை உடனுக்குடன் கேட்டு ரசிக்கலாம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் ட்ரோன் தொழில்நுட்பத்தின் மூலமாக நிலப்பகுதிகளை வரைபடமாக்கும் திட்டம் தொடர்பான பதிவுகள் இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கு வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இனிய திரையிசை பாடல்கள் இடம்பெறும். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சின்ன

0: நேரம் 10:47 35 சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிட்ருக்கோம். விவத் பாரதி தமிழகம் 102.3. அடுத்து என்ன மழலையர் இங்கேருந்து பேசுகிறாங்கன்றது வந்து கேட்போம் வாங்க.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நவ்யா. நான் வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கின்றேன். நான் பள்ளி திறந்ததை பற்றி கூறப்போகிறேன். கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் பள்ளிகள் வெற்றிகரமாக திறக்கப்பட்டுவிட்டன. மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு சென்றோம். பள்ளிகளில் வகுப்பறைகள் தூய்மைப்படுத்தப்பட்டு குடிநீர் தொட்டிகள் சுத்தம் செய்யப்பட்டு மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகள் அனைத்தும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. பல நாள் கழித்து ஸ்கூலையும் ஆசிரியர்களையும் பார்த்து சந்தோஷம் அடைந்தேன். ஆசிரியர்கள் பாடங்களை நடத்தினார்கள்.

0: விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் பள்ளிகள் வெற்றிகரமாக திறக்கப்பட்டுவிட்டன. மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு சென்றோம். பள்ளிகளில் வகுப்பறைகள் தூய்மைப்படுத்தப்பட்டு குடிநீர் தொட்டிகள் சுத்தம் செய்யப்பட்டு மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகள் அனைத்தும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. பல நாள் கழித்து ஸ்கூலையும் ஆசிரியர்களையும் பார்த்து சந்தோஷம் அடைந்தேன். ஆசிரியர்கள் பாடங்களை நடத்தினார்கள். நன்றி, வணக்கம். எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த வீட் பாரதிக்கு மிக்க நன்றி.
1: நவ்யா, ரொம்ப அழகாக உங்களுடைய பதிவுகளை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீண்ட இடைவேளைக்கு பிறகு வந்து நண்பர்களும் அதுலேயும் குறிப்பாக வந்து ஆசிரியர்களை வந்து பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. சில மழலைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த விடுமுறை தேர்வு முடிஞ்சு இந்த கோடை விடுமுறையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன வந்து கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் தேவையோ அதெல்லாம் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா அவ்வளவு ஆர்வமாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்ப செஞ்சு அதில் வந்து நிறைய கற்றுக்கணுன்றத ஒரு விருப்பத்தோடு செஞ்சிட்ருப்பாங்க. நிறைய தகவல்கள்லாம் நம்ம வந்து ஊடகங்கள்லேயும் பார்த்துருப்போம், நாளிதழ்களில் பார்த்துருப்போம். அப்புறம் நம்மளே கூட சில இடங்களில் வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் வந்து அவங்கள வந்து இன்வால்மெண்ட் பண்ணியிருப்போம். அப்படி தான் வந்து இந்த மழலையர்கள் வந்து கோடை விடுமுறையை வந்து பயனுள்ளதாக வந்து பயன்படுத்திட்டு இப்போ பள்ளி திறப்பில் வந்து ஆசிரியர்களும் நண்பர்களும் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய குழந்தைங்களுடைய தொடர்ந்து கேட்போம். விவத் பாரதி தமிழகம் 102.3.

விக்ரம் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். தெய்வ திருமகள் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்த பாடல் இது. பாடல் நாம் முத்துக்குமார். நேரம் 10:55:45. நேயர்களுடைய முகநூல் பதிவு சோமசுந்தர பிரபு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து. நிகழ்ச்சி கேட்பதற்கு மிகவும் அருமையாக உள்ளது, மழலையர்க நிகழ்ச்சி. நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், அன்பு சகோதரர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணன் வள்ளி, பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது இந்த நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம், ஹாப்பியோ ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமழிசையிலிருந்து அஸ்வினி நாகராஜ், சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக பங்கேற்றது எங்கள் மகள் அஸ்விதாவிற்கு. நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அனைத்து மழலையர்களுக்கும் வாழ்த்துக்கள். வாய்ப்பளித்த விவத் பாரதிக்கு நெஞ்சார்ந்த நன்றின்னு சொல்லிட்டு திருமழிசையிலிருந்து அஸ்வினி நாகராஜ் வந்து அவங்களுடைய பதிவுகளை வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். சாந்தி ரமேஷ், வணக்கம். சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், பள்ளி திறந்தாட்சி தலைப்பில் பேசிய மழலையர்களின் பேச்சு வியக்கவும் மெய் சிலிர்க்கவும் வைத்தது. குழந்தைகளுக்கு வழங்கிய இந்த ஒரு நிகழ்ச்சி மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடிலிருந்து ஜெயக்குமார். பிரபாகரன், சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் வாழ்த்துக்கள். நமது மழலிகளின் குரல்களில் பள்ளி திறந்தாட்சி பற்றிய பகிர்வு கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருந்தது. அதனை தொடர்ந்து வந்த அனைத்து பாடல்களும் கேட்பதற்கு அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவும் கொடுத்துருக்காங்க. பிரபாகரன், பள்ளி திறந்தாட்சி பற்றிய மழலையர்களின் பகிர்வு அனைத்தும் இனிமை. ஒழித்த பாடல்கள் அனைத்தும் தலைப்பிற்கு ஏற்றவாறு அமைந்துள்ளது. நிகழ்ச்சி மெருகூற்றியது, கேட்டு ரசித்தோம். வழங்கிய ஆர்ஜிக்கும் நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பெரும்பாலும் எல்லா நேயர்களும் வந்து மழலையர்களை வந்து வாழ்த்துக்கள் சொல்லி பள்ளி திறந்தாட்சி தலைப்பில் அவங்களுடைய பதிவுகளும் கொடுத்துருக்காங்க. மழலையர்களும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அல்லது அவங்களுடைய பள்ளிகளிலிருந்து நண்பர்களோடு பகிர்ந்து கொண்ட ஒளி நாடாக்கள்லாம் நம்ம இவ்வளோ நேரமும் கேட்டு ரசித்தோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம் வரும். அதனைத் தொடர்ந்து இன்றும் இனிவை தொடர்ந்து கேட்கலாம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் FM 102.3. நிகழ்ச்சிக்காக

மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய பாடல் கேட்டும் பாரதி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது கே ஜே எஸ் தாஸ் பாடிய பாடல். இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.

0: பகுதிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை உருவாக்க அரசு அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் சிகிச்சைக்கு வரும் பொதுமக்களிடம் மிகவும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அறிவுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 11:02. இது 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கலாம்
2: என்றும் இனியவை.

எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் குடியிருந்த கோவில் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல் அது. வாலி இயற்றிய பாடல் கேட்டும். நேரம் 11:08:40. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏ எம் ராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல் தேன்நிலவு திரைப்படத்திற்காக. பாடலின் வரிகள் கண்ணதாசன்.

தேனிலவி என்ற திரைப்படத்திற்காக ஏஎம் ராஜா இசையமைத்து எஸ் ஜானகி குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 11:12 நிகழ்ச்சியில் அடுத்து

0: பி சுசீலா குழுவினர் பாடிய ஆயிரத்தில் ஒருவன் திரைப்பட பாடல் கேட்டும் வாலி இயற்றிய பாடல் அது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலித்தது. நேரம் 11:15.
1: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: பூவா தலையா போட்டா தெரியும் நீ யார் நானா பார்த்து விடு.

0: எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், டாக்டர் சிறுகாடி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர் பாடிய பூவா தலையா திரைப்பட பாடல் கேட்டும். திரைப்படத்திற்காக வாலி இயற்றிய பாடல் அது.
1: என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.

0: கண்ணதாசன் இயற்றிய பாடல் கேட்டும். சர்வர் சுந்தரம் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா பாடிய பாடல். நேரம் 11:24:30.
1: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அதுதான் மானம். நல்வாழ்த்து.

மாப்பிள்ளையை வெறுத்தாலும் வாசல் படி தாண்டாலே கோபம் கொண்டு உதைத்தாலும் கொண்டவரை மறக்காதே. யாரிடம் குறையில்லை, யாரிடம் தவறில்லை, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை வாழ்.

0: கண்ணதாசன் இயற்றிய பாடல் கேட்டும். பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடிய பாடல். இசை எம் எஸ் விஸ்வநாதன்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் ஒவ்வொரு நாளும் காலையில் பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணி முதல் 5:30 வரை
3: இல்லறம் தோறும் இன்னிசை பரவ கேட்கலாம் மங்களநாதம்.
2: காலை 5:30 முதல் 6 வரை
1: பாங்குடனே பக்தி மனம் கமழ காற்றில் கலந்து ஒலித்திடும் தெய்வீக ராகம்.
4: நமோ நமஹ ஸ்ரீ குரு பாதுகாப்யாம்.
2: காலை 6 முதல் 6:45 வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: தெய்வீகமான காலை பொழுதில் ஆன்ம ஒளி நம் நெஞ்சங்களில் நிறைய.
1: தினமும் கேளுங்கள் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz.
2: நேரம் 11:30 25
3: निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे
4: गुण। कम्मी वट्टी लोन वेनुमा अदुम आप लेंदा आहा
5: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
6: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். தாமரை நெஞ்சம் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பாடல் அது. நேரம் 11:36. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகள். முரளிதரன் விழுப்புரம் இனிய காலை வணக்கம். பூவா தலையா போக போக தெரியும் பாடல் இனிமை. தொகுப்பாளர் ஆர்ஜே அவர்களுக்கு விவத் பாரதி தமிழ் எஃப்எம்முக்கும் நன்றின்னு சொல்லிட்டு முரளிதரன் விழுப்புரம்லேருந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. நச்சுப்பிள்ளை இனிய காலை வணக்கம், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அன்பு ராணி இனிய காலை வணக்கம், பாடல்கள் அருமை சார் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சொல்லிட்டு அழகான ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. வீரராகவன் என்றும் இனியவை, எதிலும் முதல் நிலை, ஏற்கும் பாடல்களின் தனி சுவை, நிற்கும் மனதில் பல் சுவை, மிளிரும் பண்பலை ஒரு கலை, ஒளிரும் வானொலி ஒரு தேநிலை. ஃபேஸ்புக்கிலிருந்து வீரராகவன் மாதவரம் அழகான ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல்,

புலமை பித்தன் இயற்றிய பாடல் கேட்டும். அடிமை பெண் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல் அது. இசை கே வி மகாதேவன். நேரம் 11:43. முகநூலில் நேயர்களுடைய பதிவுகளில் பர்வத வர்தினி அருமையான பாடல். தேன்நிலவு திரைப்படத்தில் 1001 படத்தில் ஒலித்த உன்னை நான் சந்தித்தேன் பாடல், பூவா தலையா போட்டால் தெரியும் பாடல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றும் அருமையாக இருந்தது. மீண்டும் பர்வத வர்தினி மற்றும் ஒரு பதிவு. இனிய முற்பகல் வணக்கம். என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். காலத்தால் அழியாத காவிய பாடல்களை வழங்கி கொண்டிருக்கும் எமது அன்பான விவத் பாரதி பண்பலைக்கு வாழ்த்துக்கள். ஒலித்த முதல் பாடலே மிகவும் அருமை. ஆடலுடன் பாடலை கேட்டோம், ரசித்தோம், மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பர்வத வர்தினி ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. பிரபாகரன் ஓஹோ எந்தன் பேபி பாடல் இனிமை அருமை. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் வாலி இயற்றிய பாடல் இது. எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் எங்கு வெட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது.

கண்ணதாசன் இயற்றிய பாடல் கேட்டும். பாலும் பழமும் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல். நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகள். பர்வதவர்தினி, இனிய முற்பகல் வணக்கம். என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். காலத்தால் அழியாத காவிய பாடல்களை வழங்கி கொண்டிருக்கும் விவித் பாரதிக்கு ஒலித்த முதல் பாடலை மிகவும் அருமை. பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். நன்றி பிரபாகரன். பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. சூளை மனோகரன், என்றும் இனியவை நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கும் பாடல்களை வழங்கி கொண்டிருக்கும் நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசுமை மாறா நினைவுகளோடு அசை போட வைக்கும் இனிய காவிய கானங்கள் தரும் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம் பிரபாகரன். கமலாவர்தன், பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு அஸ்வினி பர்வதவர்தினி, எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் ஒலித்த குமரி பெண்ணின் உள்ளத்தில் பாடல்களை கேட்டோம், ரசித்தோம், அருமை வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம், பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், அருமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகளை கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் இது. அன்பே வா திரைப்படத்திற்காக வாலி ஏற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பன்னிரண்டு மணி இனிமையான சுகமான பாடல்களின் அணிவகுப்பாகவே இது வலம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் இன்றைக்கி எந்த மாதிரியான பாடல்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சி?
2: ரெட்ரோ நேரம்.
1: என்றைக்குமே வந்து நாம் இந்த நிகழ்ச்சியில் கேட்போம், நம்ம என்ன மாதிரியான தொகுப்பு ஒலிபரப்ப போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு ரெண்டு பாட்டை கேட்டுட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லைங்க, ஆரம்பத்திலேயே சொல்லிடுறோம். அதாவது கடந்த முறை நம்ம சந்தித்த பொழுது சுந்தர்ராஜன் அவர் இயக்கத்தில் வெளிவந்த திரையிசை பாடல்கள் சிலதை நாம் கேட்டு ரசித்தோம். இன்றும் அதுபோல் ஒரு இயக்குனரின் திரையிசை பாடல்களை தான் கேட்கப் போகிறோம். அது என்ன? அதுக்கு நீங்கள் இந்த பாட்டை கேளுங்களேன்.

ஒரு பாட்டை கேட்கலாம் அப்படின்னா சில பாடல்கள் தாங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க, எத்தனை வாட்டி வேணால் கேட்கலாங்க, எப்போ வேணால் கேட்கலாங்க. அப்படிப்பட்ட பாடல் தான் இந்த பாடல் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து டெக்னிக்கலாக ஒரு புதுமை இடம்பெற்ற ஒரு திரை இசை பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் மீறி என்ன டெக்னிக்கல் இருந்தால் என்னங்க, இசை நமக்கு இதமாக இருக்கிறதா, பாடல் வரிகள் நம்மை வருடி கொடுக்கிறதா, இதுதானே முக்கியம். அந்த குரல்கள் கேட்கவா வேணும். இதே விட ஒரு நல்ல பாட்டு இருக்க முடியுமா? இப்படி நிறைய பாடல்கள் இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு பாடலையும் கேட்கும் பொழுது நமக்கு அப்படி தோணும் இல்லையா? இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடியிருந்தது, கங்கை அமரன் இயற்றிய பாடல் இது. 1985 வெளிவந்தது இந்த பாடல். இதே மாதிரி தான் அடுத்தும் நாம் கேட்க இருக்கிற பாடல் 1985 வெளிவந்த திரைப்படத்திலிருந்து தான் ஒலிக்கப் போகிறது. இதய கோயில் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருப்பது வாலியின் பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில். இப்போ நம்ம இரண்டு பாட்டுமே வந்து இளையராஜாவின் இசையமைப்பில் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம், இது வந்து இன்று நம்முடைய ரெட்ரோ நேரம் ஒரு இயக்குனரின் பாடல்களை, சில பாடல்களை தொகுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி சொல்லும்பொழுது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது இயக்குனர் மணிரத்னம், இளையராஜா, இந்த கோம்போ இருக்கு பார்த்தீங்களா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 7-8 படங்கள் இசையமைச்சிருப்பாங்க. மணிரத்ன அத இளையராஜா மணிரத்னத்தினுடைய திரைப்படங்களுக்கு அதெல்லாம் வந்து 85 கிட்டத்தட்ட ஒரு 90-91 வரையிலும் பாடல்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. பட்டி தொட்டின்லாம் கிடையாதுங்க, பட்டி தொட்டி பட்டணங்கள் என்று எல்லா இடத்தையும் எல்லா ரக மக்களையும் கவர்ந்த கட்டிப்போட வைத்த பாடல்கள். இன்றைய ரெட்ரோ நேரமும் அப்படிப்பட்ட பாடல்களைத்தான் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை.
3: அண்ணா, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
4: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்களுக்கு விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா? அதை கேட்கத்தான் ஆவலா உட்காந்துருக்கேன்.
3: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
4: ஆமா, காலம் காலமா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்ல இருந்து கடிதம் போடுறாங்க, அதுல நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
3: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
4: இத கேளு.
5: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்

0: காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும்ல?
1: அது சரி.
3: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
4: வானிரை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
3: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
4: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
3: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
4: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
5: அனைவரையும் வரவேற்போம்,
4: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
5: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
6: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
7: நிலையத்தில் நேரம் 12:15, நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது
8: ரெட்ரோ நேரம்.
7: வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி. இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தோடு இன்றைய ரெட்ரோ நேரத்தில் நீங்கள் இயக்குனர் மணிரத்னம், இளையராஜா, இந்த காம்பினேஷனில் வெளிவந்த சில திரையிசை பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க.

மௌனராகம் திரைப்படத்தில் எஸ் ஜானகி குழுவினருடன் இணைந்து பாடியிருந்தது. வாலியின் பாடல் வரிகள் இது. இந்த பாட்டில் அந்த இது வந்து என்ன சொல்ல, இந்த பாட்டு ஒலிக்கும் போதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த அந்த அதை சொல்லுவாங்க அது முடியும் போது. ஏன்னா அது அவ்வளவு எல்லாரையும் வந்து ஈர்த்த ஒரு என்ன சொல்ல, குழுவினருடைய குரலோ அப்படின்னு சொல்லும். பாவம், ஆனால் நமக்கு அவங்களுடைய பெயர்களெல்லாம் கூட தெரிவது இல்லை. இப்போது சில காம்பினேஷன் வந்து, அதாவது இயக்குனர் இசையமைப்பாளர் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருந்திருக்குங்க அவங்களுடைய பாடல்கள். இப்போ நாம் மூணு படங்கள்லேருந்து ஒரு பாடல் ஒளிபரப்பினோம் பார்த்தீங்களா. இதில் இந்த ஒவ்வொரு பாட்டு கிடையாது, எல்லா பாடலுமே ஹிட்டு. இப்படியெல்லாம் சிலருக்கு தான் அமையுமோ, அதாவது சில கூட்டணிகளுக்கு தான் அமையுமோ அப்படின்னு தோணும் நமக்கு. இசை கூட்டணி, அந்த இயக்குனர் கூட்டணி அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்குள்ள தான் அமையுமோ அப்படின்னு தோணும். அதாவது அந்த காலகட்டத்தில் 1960களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையமைப்பில் இயக்குனர் பீம்சிங் அவங்க இயக்கத்தில் பாவரிசை பாடல்கள், பாவரிசை திரைப்படங்கள்னு இருந்தது பார்த்தீங்களா, அதில் பாடல்கள் எல்லாம் ஹிட்டுங்க, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அது மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் மணிரத்னம் இளையராஜா. இதோ அடுத்த பாடல், இதுவும் என்ன சொல்ல, ஒரு வித்தியாசமான குரல், வித்தியாசமான இசை அமைப்பு, வித்தியாசமான குரல், இளையராஜாவின் குரல் தான். அந்த இசை அமைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இளையராஜாவே இயற்றிய பாடல் இது. கேட்டுருவோமா? இவ்வளவு சொன்னோடனே என்ன படம்னு தெரிஞ்சிருக்கோம்ல, நாயகன்.

0: ஆர்ஜி தமிழோடு உங்களோடு இணைந்திருப்பது ஆர்ஜே ஜே ராமலட்சுமி.
1: ஃபேஸ்புக்கில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த பக்கத்தில் நம்முடைய நேயர்கள் தங்களுடைய பதிவுகள்லாம் போட்டுட்ருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது கலக்கல் நேரத்தை பற்றி, அதாவது கலக்கல் அரங்கத்தை பற்றியே சிலர்லாம் போட்டிருந்தாங்க. அதை அந்த நேரத்தில் நமக்கு படிப்பதற்கு நேரம் இல்லை. இப்போ பார்த்துடலாம். சூளை ரீஜா மனோகரன் அவங்க கலக்கல் நேரம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ராசா மகன் ஹரிச்சந்திரன், ஆரணி சம்புவராயன், அர்ஜுனன், கிருஷ்ணமூர்த்தி கவிக்கோலம், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், இவங்க எல்லாருமே வந்து கலக்கல் நேரத்தை பற்றி அந்த நிகழ்ச்சிக்கான வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம், அப்போ ஒலிபரப்பின பாடல்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு நமக்கு ஒரு போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. மந்தைவழி விநாயகம் அவங்க பாருங்கள் இப்போது டிஃபன் அனுப்பியிருக்காங்க, இப்போ அனுப்பலை, எங்கள் அப்பா அனுப்பினது நாம் இப்போ தான் பார்க்குறோம். மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவங்களும் கலக்கல் அரங்கத்தில் நேயர்கள் தலைப்பிற்கேற்றார்போல் கலக்கலாக கருத்துக்களை சொன்னது வியக்கவும் மெய்சிலிருக்கவும் வைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இலையோ உதிரும் வளரும், நிலவோ குறையும் வளரும், இது நடந்தே தீரும், கவிதை விதை கதை கவி தை முண்டாசு கவி பாரதி மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த நமக்கு ஃபோனில் வரும்பொழுது, இது வந்து கலக்கல் அரங்கம் பற்றிய பதிவுகள் இதெல்லாம், நமக்கு ஃபோனில் வரும்பொழுது பேசுவது கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் இல்லையா சிலருக்கு. நம்ம நேயர்களுக்கு அப்படி கிடையாது பொதுவாக. இருந்தாலும் சூளை ரீஜா மனோகரன் ஒவ்வொரு வினாவிற்கும்

ஏற்ற மனதை கவர்ந்த திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது வில்லிவாக்கம் முத்துக்குமரன் நமக்கு ஒரு போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், கமலா வரதன் இவங்கள்லாம் நமக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சங்கர் சேந்தமங்கலத்தில் இருந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேகா நமக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சங்கர் சேந்தமங்கலத்திலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான திரைப்பட பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கேட்டோம், அவங்க உடனே சொல்லிட்டாங்க, அதாவது இப்போ ரெட்ரோ நேரம், இதுக்கு வந்து மணிரத்னம் படப்பாடல்களா மேடம் அப்படின்னு நம்மக்கிட்ட வனஜா பெரும்பாக்கத்திலேருந்து வனஜா சுந்தர் கேட்டிருக்காங்க. ஆமாங்க, இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மேலப்பேடு தயாளன் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அயனாவரம் கிருஷ்ணன், இன்றைய இயக்குனர் திரு மணிரத்னம் சார் அவர்கள் இயக்கிய படத்தில் இருந்து பாடல்கள் சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க சொன்னா தப்பா இருக்க முடியுமாங்க? சரிதான். அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், இன்றைய ரெட்ரோ நேரம் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் வெளியான பாடல்களில் படங்களில் இருந்து பாடல்கள் சிறந்த தொகுப்பாக இருக்கும் என்பதில் ஐயமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. மணிரத்னம் இயக்கம் மட்டும் இல்லை, இப்ப நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க, மணிரத்னம் இயக்கத்தில் இளையராஜாவின் இசையமைப்பில் சில பாடல்கள் அந்த வரிசையில் இதோ அடுத்து.

அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் சித்ரா பாடியிருந்தது வாலியின் பாடல் வரிகள். அந்த ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு அழகா இருக்கும் கேட்பதற்கு. அந்த காலகட்டத்தில் கல்லூரி பெண்கள் மத்தியில் மிக பிரபலமான பாடல் இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு துள்ளலான பாடலும் கூட. ஆனால் அடுத்து நாம் ஒரு யுத்தமான பாடல் கேட்கப் போகிறோம். இதயத்தை திருடாதே திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி பாடியிருப்பது மீண்டும் வாலியின் பாடல் வரிகளில்.

இன்றைய ரெட்ரோ நேரம் உங்களுக்காக மணிரத்னம் இளையராஜா இந்த கூட்டணியில் உருவான படங்களிலிருந்து சில பாடல்களை வழங்கி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இதெல்லாம் வந்து இன்னைக்கும் ஹிட்டான பாடல்கள், அன்னைக்கு மிகப்பெரிய ஹிட்டான பாடல்கள். அப்படிப்பட்ட பாடல்கள் சிலவற்றை தான் நாம் கேட்டுட்ருக்கோம் நிலையத்தில். நேரம் 12:39. இன்னும் சில நொடிகளில் 12:40-க்கான செய்திச் சுருக்கம் இடம்பெறும்.

பாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் உலகிலேயே மிக குறைந்த விலையில் இந்தியாவில் வழங்குவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்டை நாடுகள் மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற வளர்ந்த நாடுகளை விடவும் இந்தியாவில் சிலிண்டர் விலை மிகவும் குறைவு என்று கூறப்பட்டுள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு முதல் 4 சிலிண்டர்களுக்கு தலா 300 ரூபாய் நேரடி பணப்பயன் பரிமாற்றம் வழங்கப்பட்ட பிறகு ஒரு 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு 642 ரூபாய் மட்டுமே செலவாகிறது என்றும், அதே நேரத்தில் டெல்லியில் ஒரு பொதுவான நுகர்வோருக்கான சில்லறை விலை 942 ரூபாயாக உள்ளது என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட இடையூறுகளால் வளைகுடா நாடுகளின் விநியோகம் குறைந்ததைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் சமையல் எரிவாயுக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலை சுமார் 46% உயர்ந்ததே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் என்று அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இதனால் 14.2 கிலோ சிலிண்டரை விநியோகிப்பதற்கான செலவு 1600 ரூபாய்க்கும் மேல் உயர்ந்தது என்றும், நிலையற்ற உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் தாக்கத்தில் இருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காக இந்த விலை உயர்வின் பெரும் பகுதியை அரசே ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளின் சமையல் எரிவாயு விலையை விட உஜ்வாலா பயனாளிகள் செலுத்தும் உண்மையான விலை குறைவாகவே உள்ளது என்பதை அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. மேலும், நாட்டில் பெட்ரோலிய பொருட்களுக்கு எவ்வித பற்றாக்குறையும் ஏற்படவில்லை என்றும், சமையல் எரிவாயு சிலிண்டர் நிரப்புதல் மற்றும் விநியோக நடவடிக்கைகள் வழக்கம்போல் தடையின்றி தொடர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் திரு சுகியோனோ இன்று டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கூட்டு ஆணையக் கூட்டம் 4 பிறகு தற்போது நடைபெறுகிறது. இந்த கூட்டுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்த இடைப்பட்ட காலத்தில் இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளும் தங்களது இருதரப்பு உறவுகள் தொடங்கப்பட்டதன் 75வது ஆண்டை கொண்டாடியதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு, கடல்சார் விவகாரங்கள், வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், மருந்துகள், உணவு பாதுகாப்பு, சுற்றுலா, கல்வி மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான ஒத்துழைப்புகள் குறித்தும் விரிவாக இந்த கூட்டத்தில் விவாதிக்க தாம் ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது தொடக்க உரையில் குறிப்பிட்டார். சைக்கிள் ஓட்டுவது நமது பூமியை தூய்மையாக வைத்திருப்பதற்கும்

0: போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் உதவும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று காலை நடைபெற்ற 77வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் என்ற பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சைக்கிள் ஓட்டுவது மிகச்சிறந்த தீர்வு என்று கூறினார். சைக்கிள் ஓட்டுவதால் பல்வேறு உடல் நலன்கள் மேம்படுவதாகவும், இந்த திட்டத்தில் இணைந்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த சைக்கிள் பேரணியில் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் விக்ராந்த் மெஸ்ஸி, ஃபிட் இண்டியா இயக்கம் மிகவும் அற்புதமானது என்றும், இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என்றும் கூறினார். நாடு வளர்ச்சியடைய இம்மாதிரியான இயக்கங்கள் உதவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி செய்தி பிரிவுக்கு அளித்த பேட்டியில், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 90 கோடிக்கும் அதிகமான தனித்துவமான ஆபா அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், 100 கோடிக்கும் அதிகமான டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் இந்த ஆபா அடையாள அட்டைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வு விடைத்தாள் மறு மதிப்பீடு செய்ய விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாளாகும். மத்திய கல்வி வாரியம் நடத்திய இந்த ஆண்டுக்கான பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளுக்கு பின்னர் விடைத்தாள் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சிபிஎஸ்இ ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த விண்ணப்பங்களை இன்று நள்ளிரவு வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இந்த காலக்கெடு முடிவதற்குள் விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு மத்திய கல்வி வாரியம் மாணவர்களை கேட்டுக்கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்கத்தில் உள்ள தக்ஷினேஸ்வர் மற்றும் காலிகாட் போன்ற முக்கிய ஆன்மீக தலங்களில் வசதிகளை மேம்படுத்துவதற்காக பிஜேபி அரசு பெரிய அளவிலான வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கங்கா சாகர் மேளாவை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் கூறினார். தெலங்கானாவில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுதந்திரத்திற்கு பெரும் ஊக்கமளிக்கும் வகையில் ஸ்திரீ ரைடு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மகளிர் பாதுகாப்பு பிரிவு முழுவதும் பெண் ஓட்டுநர்களை கொண்ட கார்கள், ஆட்டோக்கள் மற்றும் மின்சார பைக்குகளை உள்ளடக்கியது இந்த திட்டம். தெலங்கானா மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சி வி ஆனந்த் இந்த திட்டத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பெண் பயணிகள் பிரபலமான செயலியின் வழியாக பெண் ஓட்டுநர்களால் மட்டுமே இயக்கப்படும் வாகனங்களை முன்பதிவு செய்து பயணிக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் பாதுகாப்பு பிரிவு தனது இணையதளம் மூலம் 55 பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தொழில்முறை ஓட்டுநர் பயிற்சியுடன் மின்சார வாகனங்களை வாங்குவதற்கான நிதி உதவியையும் வழங்கியுள்ளது. இந்த தொடக்க விழாவில் பேசிய மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் ஜெனரல் சாரு சின்ஹா, இந்த திட்டம் பெண்களுக்கு தன்னம்பிக்கையையும் பொருளாதார சுதந்திரத்தையும் வழங்கும் ஒரு இயக்கமாகும் என்று பாராட்டினார். பிரபல மலையாள திரைப்பட நடிகர் சலீம்குமார் நேற்று கொச்சியில் காலமானார். அவருக்கு வயது 57. உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். ஆரம்பத்தில் மிமிக்ரி மேடைகள் மற்றும் தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்த சலீம்குமார் 1996 சித்திக் ஷமீர் இயக்கிய இஷ்டமானு 100 வட்டம் என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவுக்குள் நுழைந்தார். 3 தசாப்தங்களுக்கும் மேலாக தனது திரையுலக வாழ்க்கையில் சுமார் 350 திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியாவின் சில பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, கொங்கன் மற்றும் கோவா, லட்சத்தீவு, மகாராஷ்டிரா, துணை இமயமலை, மேற்கு வங்கம், சிக்கிம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும்

அது கூறியுள்ளது. மேலும் ஆந்திர பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா, தெலங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசாவின் சில பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், ஒடிசாவில் இன்று இரவு நேரத்திலும் வெப்பமான சூழல் நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஃபைஜிங்சன், ஜப்பானின் செய்தா வெட்டனிப் இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய இரண்டாம் நாள் ஆட்டத்தில் இந்தியா சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 510 ரன் எடுத்துள்ளது.

0: மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஃபைஜிங்சன், ஜப்பானின் செய்தா வெட்டனிப் இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய 2ம் நாள் ஆட்டத்தில் இந்தியா சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 510 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ரெட்ரோ நேரத்தில் இனிமையான பாடல் தொகுப்பாக கேட்டுட்ருக்கோம். அதாவது மணிரத்னம் இளையராஜா இந்த காம்பினேஷனில் வெளிவந்த சில திரையசை பாடல்களை உங்களுக்காக வழங்கிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் நம்முடைய நேயர்களுடைய பதிவுகள் சிலதையும் நாம் பார்த்துடலாம். பர்வதவர்த்தினி அவங்க வந்து பகல் நிலவு படத்தில் ஒழித்த அந்த பாட்டை வந்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதமும் அப்படி சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவங்களும் அந்த பாடலை புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. தியாகராஜன் நஞ்சுண்டேஸ்வரன் இந்த பாடல்கள் எல்லாம் கேட்கும் பொழுதெல்லாம் மனசு பழைய நினைவுகளில் இருக்குது. டைரக்டர் மணிரத்னம் சார் ரெட்ரோ ஹாப்பி ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி மௌனராகம் படப்பாடல் இப்படி ஒவ்வொரு பாடலையும் இதே கோயில் படப்பாடல் இதெல்லாம் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரமும் அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து பழைய பாடல்கள் பற்றி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து முரளிதரன் விழுப்புரம் அவங்க வந்து எப்பவும் மாதிரி நமக்கு ஒரு சின்ன போஸ்டரும் அனுப்பியிருக்காங்க. அதுக்கடுத்தது இளையராஜாவின் ராஜ இசையில் மணிரத்னம் இயக்கத்தில் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு கருணாகரன் புதுப்பெருங்களத்தூர்லேருந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இளையராஜா இசையமைத்த பாடல்களை மகிழ்வுடன் கேட்டு ரசித்து வருகிறோம் அப்படின்னு கோயம்புத்தூர் 20லேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க, இது மணிரத்னம் இயக்கத்தில் வந்த இளையராஜாவுடன் இசையமைப்பில் இணைந்திருந்த சில திரை இசை பாடல்களை வழங்கிட்டு இருக்கோம். திருமழிசை அஸ்வினிய நாகராஜ் அவங்க சின்ன சின்ன வண்ண கோயில் அந்த பாட்டு சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. எம்ஜி செல்வகுமார் கேஎம் கார்டல் வணக்கம் சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் என்ன அருமையான பாடல்கள் சகோதரி, அப்படியே 40 ஆண்டுகள் பின்னோக்கி வாழ்ந்த உணர்வை ஏற்படுத்தியது. தேன் உண்ட வண்டு போல் மயங்கி கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ல பாலமுருகன் அவங்க வந்து தென்மேற்கு பருவக்காற்றுடன் வான் தேன் இசை இளையராஜா மணிரத்னம் காம்போ அருமை அப்படின்னுட்டு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரமும் குறிப்பிட்ட பாடல்களெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் பொழுது படிப்பதற்கான நேரம் இருக்கிறதா தெரியவில்லை. அதே மாதிரி தான் பர்வதவர்த்தினியும் குறிப்பிட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரமும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எம்ஜி செல்வகுமார் கேஎம் கார்டன் அவங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் பாடல்கள் தேர்வு ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்று மிஞ்சும் வகையில் இருந்தது. வாட்டும் வெயிலுக்கு பாடல்கள் எங்கள் வீட்டில் ஏசி இல்லாத குறையை தீர்த்து வைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. தியாகராஜன் நஞ்சுண்டேஸ்வரன் இளையராஜா அண்ட் மணிரத்னம்ஸ் கொலாபரேஷன் இஸ் பியோர் மேஜிக் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எம்ஜி செல்வகுமார் கே எம் கார்டன்லிருந்து மணிரத்னம் இசைஞானி இளையராஜா இரண்டு ஜாம்பவான்களின் இணைப்பில் உருவான பாடல்கள் என்றுமே ரசிக்கக்கூடியவைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் என்ன செய்யலான்னா அடுத்த பாடலை கேட்க போகிறோம். இவங்க காம்பினேஷனில் வந்து இதுவரையிலும் 8 திரைப்படங்கள் கிட்டத்தட்ட வந்திருக்கு. தமிழில் நான் குறிப்பாக சொல்லுகிறேன். நாம் அடுத்து கேட்க இருக்கிறது தளபதி திரைப்பட பாடல். இதில் வந்து எந்த பாடலை கேட்க எந்த பாடலை விடன்னு தெரியலை. இதில் தான் வந்து மிக அதிக நேரம் கொண்ட பாடலும் இருக்குது. மிக குறைவாக அதாவது யமுனை ஆற்றிலே என்று துவங்குகிற 1.5 நிமிட பாடலும் இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யலாம், எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்ல இந்த பாட்டை கேட்டுருவோமா?

இனிமையான பாடல். இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் கேட்டுருந்தா கேட்டுட்டே இருக்கலாம். இன்றைய ரெட்ரோ நேரம் உங்களுக்காக மணிரத்னம் இளையராஜா இவங்க இணைந்து பணியாற்றிய திரைப்படங்களிலிருந்து சில திரை இசை பாடல்களை வழங்கியது. நிச்சயமாக நீங்களும் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ரெட்ரோ நேரம். நேரம் 1:30 நொடி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நாம் இப்பொழுது கேட்டும் பங்கேற்றும் ரசிக்க இருப்பது
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ். இது வந்து நீங்கள் நேரடியாக பங்கேற்று உங்களுக்கு விருப்பமான பாடலை இன்ஸ்டண்ட்டாக, அதாவது உடனடியாக கேட்டு ரசிக்கிற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பங்கு பெற நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 அல்லது 2838-9871. முன்னாடி 044 இந்த எண்ணையும் இணைத்து தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் நேயர் யார் கேட்டுருவோமா? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம்.
1: யாரு பேசுறீங்க? சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
3: எனக்கு காதல் பண்ணன் படத்துல இந்த உன்னை பார்த்த பின்பு பாடல் மேடம்.
1: சரிங்க, கேட்டுலாமா அந்த பாட்டை?
3: கேட்டலாமா மேடம்.
1: நன்றி.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர். வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சென்னையிலேருந்து ராஜேஷ் பெரியார் நகர் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: மேடம் கண்டிப்பா எனக்கு திரைப்படம் பாத்தீங்கன்னா செம்பருத்தி, பாடல் பாத்தீங்கன்னா பட்டு பூவே மெட்டு பாடு, அந்த பாடல் மேடம்
0: கேட்டுருவோமா?
1: கேட்டுருலாம், கண்டிப்பா. நன்றி மேடம்.

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க?
1: எங்கல்பட்டி விவிஎஸ் கண்ணன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: பாட வந்து நெஞ்சமெல்லாம் நீயே.
0: ஆஹா.
1: யாரது சொல்லாமல் பாட்டு, அருமையான பாட்டு.
0: ம், பாடியே காட்டிட்டீங்க. வழங்கிடலாமா?
1: அனைவரும் கேட்டு கொஞ்சம் காலத்து பாடுற மாதிரி இருக்கு. பாட்டு கேட்ட உடனே நல்லா இருக்கும்.
0: சரிங்க, இதோ வழங்கலாம்.
1: நன்றி நன்றி.

0: நேரம் 1:18 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மற்றும் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருப்பது பாடல் உங்கள் சாய்ஸ் வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி. இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தோடு நம்மோடு பங்கேற்க இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: ஹலோ, கோயம்பேடு சுப்பிரமணியம் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு ஜஸ்டிஸ் பழைய படம், ரவிச்சந்திர படம், சிலை செய்ய கைகள் உண்டு தங்கம் கொஞ்சம் தை,
0: அந்த பாடல் வழங்கலாம். ஆனா நீங்க கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கணும், சரியா?
1: சரி மேடம்,
0: நன்றி.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சா ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா.

0: சின்ன வயசுலேருந்து எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா, கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: விவித் பாரதி தமிழோடு உங்களோடு இணைந்திருப்பது ஆர்ஜே ஜெய ராமலட்சுமி.
2: நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்துக் கொண்டிருப்பது
3: பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: பாடல் உங்கள் சாய்ஸ் வழங்கும் அடுத்த பாடல்,

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கங்க, சென்னையில இருந்து மயிலாப்பூர் பட்டாபிங்க.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: செல்வ மகள் படம், அது குயிலாக நான் இருந்தேன்னு அந்த பாடல் வேணும்.
0: வழங்கிடலாமா?
1: நன்றிங்க, நன்றிங்க.

0: நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ். அடடா, என்னாச்சு, நம்முடைய நேயர் வந்தார். ஆனால் வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம் வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: என்ன
0: பாடல் வேணும் சொல்லுங்க.
1: அஞ்சல் பெட்டி 520 மேடம்.
0: அதுல என்ன பாட்டு வேணும்?
1: 10-16 முத்தம் முத்தம்.
0: அந்த பாடல் வேணும்.
1: சௌந்தரராஜன் எல்லாரையும் சரி போடுவாங்க மேடம். ஆமா மேடம்.
0: சரிங்க.
1: ரொமான்டிக்கா இருக்கும் மேடம். குரல்
0: அந்த பாட்டை கேட்கலாம். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். சரியா?
1: நான் காத்திருக்கிறேன்.
0: நன்றி. நேரம் 1:29

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை படிப்புகளுக்கான சேர்க்கை BVSC, AH மற்றும் BTEC. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC, ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC, பொல்யூட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு அதாவது BTEC, டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர்க்கையில் விண்ணப்பிக்கலாம். பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in இதன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அயல்நாடு வாழ் இந்தியர் NRIS, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வாட்ஸ் ஆஃப் NRIS, அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர்டு மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் ஃபாரின் நேஷனல். 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்கள் www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். நேரம் 1:33. நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்துக் கொண்டிருப்பது
3: பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க 2952-02-08-53 அல்லது 2838-98-71 2952-08-53 அல்லது 2838-98-71 முன்னாடி 044-044 இந்த எண்ணையும் இணைத்து தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நாம அடுத்து பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கேட்க இருக்கும் பாடல்
4: 10/16 முத்தம் முத்தம்
5: முத்தம் முத்தம்

0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டித்தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்.

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் ராமலட்சுமி மேடம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
1: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ்.
0: வாங்க சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: அதாவது பாத்தீங்கன்னா, அந்த கிராமத்துலாம் சண்டை போடுவாங்க அடிக்கடி, சக்காலத்தி சண்டை, அந்த மாதிரி சக்காலத்தி படத்துல இருந்து இளையராஜா அவர்கள் பாடிருப்பாங்க, என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன நிக்காதே ஓடி, இது சர்க்காரு ரோடுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாட்டு வண்டியில நம்ம ஜாலியா பாடிட்டு போற மாதிரி பாட்டு, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கிராமிய மியூசிக்கு
0: கண்டிப்பா, நம்மளும் அந்த கிராமத்துல போற மாதிரியே உணர்வை தரக்கூடிய இந்த பாடல் இதோ கேட்டுருவோம்.
1: நன்றி மேடம்.
2: என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, ஒண்ணு புரியலே. என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு

பாட்டு கேத்த சந்தா வண்டி ஓடும் சத்தா, பாட்டு கேத்த சந்தா மாடு ரெண்டும் தாளம் போட கொம்ப கொம்ப ஆட்டுது. நிக்காதே ஓடு இது சர்க்காரு ரோடு, நிக்காதே ஓடு இது சர்க்காரு ரோடு. என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட.

என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, வண்டி ஓடும் சத்தம், பாட்டு கேட்ட சந்தம், மாடு ரெண்டு தாளம் போட, கொம்ப கொம்ப ஆட்டுது நிக்காதே.

0: வணக்கம், வித் பாரதி தமிழ்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, வாங்க. யார் பேசுறீங்க?
1: நான் சசிகலா பேசுறேன், சைதாப்பேட்டையில இருந்து.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து ஒளி விளக்குல இருந்து இறைவா உன் மாளிகையில் அந்த பாட்டு வேணும்.
0: கேட்டுடலாமா?

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
1: மேடம் எப்படி இருக்கீங்க? நான் விஜயேஸ்வரன் தாமரை பேசுறேன் மேடம்.
0: நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம், ரொம்ப
0: சொல்லுங்கம்மா.
1: உங்களோட பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு வந்து படம் வந்து துடிக்கும் கரங்கள் மேடம். அது வந்து ரஜினி சாரும் ராதா மேடம் நடிச்சிருப்பாங்க. ஊட்டி ஃபிளவர் ஹவுஸ்ல எடுத்துப்பாங்க அந்த சாங். சூப்பரா இருக்கும், கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கும். அடிக்கிற வெயில குழுன்னு கேட்கலாம் மேடம்.
0: இல்ல, அதான ஃபிளவர் ஹவுஸ்ல எடுத்ததுனால இனிமையா இருக்குமா? எப்படிங்க, அது அநியாயமா இல்ல?
1: இல்ல இல்ல, நீங்க அது அவர் சொல்ல போன அந்த ஃபிளவர் கலர் கலரா பார்த்துட்டு அந்த பனி மழை பெய்யற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மேடம். அதை கேட்கும் போது தெரியும், அது சொல்லிடுறேன் பாட்டு.

0: எந்த பாடல் மேடம்?
1: எஸ்பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் கேட்டுருவோமா?
0: மியூசிக் அவர் தாங்க மேடம், எஸ்பிபி சார் தான் மியூசிக்கும் போட்டிருப்பாரு.
1: ஆமாங்க,
0: கேட்கலாங்க மேடம், கேட்கலாங்க மேடம். ரொம்ப நன்றிங்க மேடம்.

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர்.
0: நீங்க உங்க வானொலியின் ஒலி அளவு முழுமையா கம்மி பண்ணிக்கணும், அப்பதான் நீங்க பேசுற எக்கோ வராது. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் இருந்து கந்தசாமி.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து தாய் மேலானை, பாடல் வந்து மல்லிகைப்பூ பூத்தி இருக்கு. அந்த பாட்டு
0: சரி கேட்டுருவோமா? அந்த பாட்டு
1: தேங்க்யூ மேம். தேங்க்யூ.

0: இன்னைக்கு பாடல் உங்கள் சாய்ஸில் இனிமையான பாடல்கள்லாம் நாம் கேட்டோம். நம்முடைய நேயர்கள் வந்து பலவிதமான காலகட்டங்களில் வெளிவந்த சில திரைப்பட பாடங்கள்லாம் கேட்டாங்க. விரும்பி கேட்ட நேயர்கள் மட்டும் கிடையாதுங்க, நாம் கேட்டுட்ருந்தோம்ல அவங்க விரும்பி கேட்ட பாடலை, அதுவும் சுகமாகத்தான் இருந்திருக்கும் இல்லையா?
1: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: நேயர்களுடைய பதிவுகள் சிலதை அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். மணலி, பெரிய சேக்காடு, ஜெயக்குமார், இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற நிகழ்ச்சி இல்லைங்க, இதற்கு முந்தைய நிகழ்ச்சி. ரெட்ரோ நேரம் பற்றியெல்லாம் அவங்க போட்டது, அதையும் நம்ம பார்த்துடலாம். KM Garan, MG செல்வகுமார், மணிரத்னம், இசை ஞானி இளையராஜா, இரண்டு ஜாம்பவான்களின் நினைப்பில் உருவான பாடல்கள் இன்றும் ரசிக்கக்கூடியவைதான். புரசைவாக்கம் சவுந்தரராஜன், இளையராஜா மணிரத்னம் கூட்டணியில் வந்த படத்தின் பாடல்கள் மிகவும் அருமை. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் ஒழித்த அனைத்து பாடல்களுமே அருமை. ஹேமலதா நமக்கு ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. ராமப்பிரியன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே நண்பர்களுடன் பந்தயம், தளபதி படத்தில் சுந்தரி கண்ணால் செய்தி, ராக்கம்மா கையத்தட்டு, இல்லை இல்லை சின்னத்தாயவள் பாட்டு, அதுதான் வரும் அப்படின்னு நாங்கள் அவங்க பந்தயம் கட்டுறாங்களாம். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பந்தயம். அதுக்கடுத்து அதாவது நம்ம ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி ஒரு தொகுப்பு வழங்கியிருந்தோம்ல, அப்போ அவங்க பந்தயம் கட்டியிருக்காங்களாம். சரி, ராமப்பிரியன் அவங்க கலக்கல் நேரம் நிகழ்ச்சியின் கடைசி பாடல் மழைன்னு ஆரம்பிச்சதே, அது என்ன பாட்டு அப்படி என்ன படம்னு கேட்டிருக்கீங்க, அது வந்து நான் சொல்கிறேன். அதுக்கடுத்தது கலீல் அகமது, அவங்க வந்து சூப்பராக இருந்தது சாங்கெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வகுமார், MG, அவங்க வந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, இதை கண்ணை மூடிட்டு நான் கேட்டு ரசித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வீரராகவன், பூலுவபாளையம் ஆனந்தன், தி கனகராஜ், கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகனஅள்ளி கோயிலிருந்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், மேலப்பேடு தயாளன், பாபு முள்ளக்காடு, மயிலை பட்டாபி, இவங்கள்லாம் கூட நமக்கு சின்ன செய்திகள்லாம் போட்டிருக்காங்க.

நேரம் 1 மணி 59 நிமிடம் 35 நொடி. இன்னும் சில நொடிகளில் 2 மணிக்கான ஆங்கில செய்திகள் இடம்பெறும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி 2.3 விவித் பாரதி தமிழகமல் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழகம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: எஸ், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக வைரமுத்து வரிகளில் தேவா இசையில் தேவா அண்ட் சபேஷ் பாடிய பாடல் ஆனந்த பூங்காற்றிய திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: அண்ணா நகர்ல இருக்குதுண்ணா.
5: பச்சி, நான் சாமியை கூப்பிடுறேன்டா.
4: கூப்பிடு கூப்பிடு.

0: அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஓகே, 2:23 ஆயிட்டு இருக்கே, கேட்டுட்டு இருக்கீங்க எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி 2.3 விவித் பாரதி தமிழ் FM நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் உங்களுக்காக வாலி வரிகளில் தேவா இசை அமைச்சு பாடியிருக்காங்க, காதல் கோட்டை திரைப்படத்தில இருந்து. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM, மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
2: கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா கவலை.

0: அடிப்படை வெப்பத்தால நிறைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி நோய்கள் வந்தா நம்மள சில பேர் தப்பான சிகிச்சையை பின்பற்றிட்டு இருக்கோம். கோடையில என்ன செய்யணும் செய்யக்கூடாது பாக்கலாமா? தண்ணீர், இளநீர், மோர் இதை அதிகமா பருகணும். அப்பதான் நம்மளுடைய உடல் வெப்பநிலை குறையும். நீர்ல நினைச்ச துணியை நம்மளுடைய உடல்ல வச்சு துடைச்சு நம்மளுடைய வெப்பத்தை நம்ம போக்கலாம். வெப்பவாதத்தால பாதிக்கப்பட்டு யாருக்காச்சும் மயக்க ஏற்பட்டுச்சுன்னா, உடல் சோர்வா காணப்பட்டுச்சுன்னா, நிழல் மற்றும் காற்றோட்டம் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பக்கமா படுக்க வைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. காய்ச்சல்னு நினைச்சு நம்ம பாட்டுக்கு ஏதாவது மாத்திரையை சாப்பிடக்கூடாது. மருத்துவரனுடைய பரிந்துரைப்படி மட்டும்தான் கோடை காலத்துல மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளணும். இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. கோடை காலத்துல ஆரோக்கியமா இருங்க. உங்களோட நலன் கருதி தான் நாங்க இதை சொல்றோம். விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாண்டு பேபி,

ரெண்டு மணி 34 நிமிஷம் ஆயிட்டு இருக்க கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் FM-ல் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பரணி எழுதி இசையமைச்சிருக்கார், கிருஷ்ணராஜ் அண்ட் MS சுமித்ரா பாடியிருக்காங்க. பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து.

ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. ஞாயிற்றுக்கிழமை நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா உங்களை தூக்கத்தை கெடுக்கிறதுக்காகவே தான் இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம், தூக்கத்தை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஓகே, ஏசி ஜெயராமன் எழுதியிருக்காங்க. தேவா இசையில் விஜய் அண்ட் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் நெஞ்சினிலே திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

2:44 ஆயிட்டு இருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழகவல். அடுத்த பாடல் உங்களுக்காக பொன்னடியான் எழுதியிருக்காங்க இளையராஜா. இசையில் கோவை கமலா பாடிய பாடல் சேது திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இது.

0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
1: நெஞ்சில் நீங்காதென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
1: மனசு மயங்கும்.
2: ஓகே, எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற காத்திருக்கிறது. 2:50 ஆயிடுச்சு. 102.3 விவித் பாரதி தமிழ் FM-இல் ஸோ நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக புஷ்பா ஸ்ரீராம் பாடிய பாடல், ப விஜய் வரிகளில் வித்யாசாகர் இசையில், தில் திரைப்படத்திலிருந்து காத்திட்டு இருக்க உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்து 3 மணிக்கு சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

90.3 விவித் பாரதி தமிழகமல். ஸோ நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக புஷ்பா ஸ்ரீராம் பாடிய பாடல், ப விஜய் வரிகளில் வித்யாசாகர் இசையில், தில் திரைப்படத்திலிருந்து காத்திட்டிருக்கு. உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்து 3 மணிக்கு சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது 90.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் நேரம் 2:55. நேயர்கள் கேட்க இருப்பது
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ஸ்வமித்வா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இரண்டாயிரத்தி 2020 ஏப்ரல் மாதம் 24 அன்று தேசிய பஞ்சாயத் ராஜ் தினத்தன்று பிரதமரால் தொடங்கப்பட்ட ஸ்வமித்வா திட்டம் கிராம குடியிருப்பு பகுதிகளில் உள்ள சொத்து உரிமையாளர்களுக்கு உரிமைகளின் பதிவு வழங்குவதன் மூலம் கிராமப்புற இந்தியாவின் பொருளாதார மாற்றத்திற்கு ஊக்கமளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. நில எல்லையை வரையறுத்து வரைபடமாக்கலில் மேம்பட்ட ட்ரோன் மற்றும் GIS தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் இந்த திட்டம் சொத்தை பணமாக்குதலை ஊக்குவிக்கிறது, வங்கி கடன்களை அணுகுவதை எளிதாக சொத்து தகராறுகளை குறைக்கிறது, கிராம அளவில் விரிவான திட்டமிடலை ஊக்குவிக்கிறது. உண்மையான கிராம சுயராஜ்யத்தை அடைவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த முன்முயற்சி கிராமப்புற இந்தியாவை மேம்படுத்துவதற்கும் அதை தற்சார்பாக மாற்றுவதற்கும் கருவியாக உள்ளது. கிராமங்களில் வசிப்போருக்கு வீடுகள் மற்றும் நிலத்திற்கான சட்டப்பூர்வ உடைமை அட்டைகள் இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படுகின்றன. ட்ரோன்களும் சிறப்பு வரைபட கருவிகளும் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் நிலத்தின் எல்லைகள் துல்லியமாக குறிக்கப்பட்டுள்ளன. ஸ்வமித்வா திட்டத்தின் மூலம் பெறப்படும் சொத்து அட்டைகளை கொண்டு வங்கியில் கடன்கள் பெற முடியும். தேசிய தகவல் சேவை மையத்தின் உதவியுடன் நில அளவை துறையால் இந்த திட்டம் செயலாக்கப்படுகிறது. இந்தியாவில் கிராமப்புற நிலத்தின் கணக்கெடுப்பும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதும் முழுமையடையாமல் இருந்தது. பல மாநிலங்கள் கிராமங்களில் மக்கள் வசிக்கும் பகுதிகளை வரைபடமாக்கவோ அல்லது ஆவணப்படுத்தவோ தவறிவிட்டன. சட்ட ஆவணங்கள் இல்லாத நிலையில் இந்த பகுதிகளில் உள்ள சொத்து உரிமையாளர்களை முறையான பதிவுகள் இல்லாதவர்களாக ஆக்கியுள்ளது. இது அவர்கள் தங்கள் வீடுகளை மேம்படுத்த நிறுவன கடன் பெற அணுகுவதையோ அல்லது கடன்கள் மற்றும் பிற நிதி உதவிகளுக்கான அடமான சொத்தாக தங்கள் சொத்துக்களை பயன்படுத்துவதையோ தடுக்கிறது. பொருளாதார அதிகாரம் அளித்தலுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட சொத்து ஆவணங்களின் இன்றியமையாத முக்கியத்துவத்தை உணர்ந்து ஸ்வமித்வா திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் நோக்கங்கள்: கிராமப்புற திட்டமிடலுக்கான துல்லியமான நில பதிவேடுகளை உருவாக்குதல் மற்றும் சொத்து தொடர்பான தகராறுகளை குறைத்தல். கிராமப்புற இந்தியாவில் உள்ள குடிமக்கள் தங்கள் சொத்தை நிதி சொத்தாக பயன்படுத்தி கடன்கள் மற்றும் பிற நிதி சலுகைகளை பெறுவதற்கு உதவுவதன் மூலம் அவர்களுக்கு நிதி ஸ்திரத்தன்மையை கொண்டு வருதல். சொத்து வரி நிர்ணயம்: இது பகிர்ந்தளிக்கப்பட்ட மாநிலங்களில் உள்ள கிராம ஊராட்சிகளுக்கு நேரடியாக சேரும் அல்லது மாநில கருவூலத்தில் சேர்க்கப்படும். எந்த ஒரு துறையும் தங்கள் பயன்பாட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய கணக்கெடுப்பு, உள்கட்டமைப்பு மற்றும் GIS வரைபடங்களை உருவாக்குதல். GIS வரைபடங்களை பயன்படுத்தி சிறந்த தரமான கிராம பஞ்சாயத்து மேம்பாட்டு திட்டத்தை தயாரிப்பதில் ஆதரவளித்தல் ஆகியவற்றை கொண்டுள்ளது இந்த ஸ்வமித்வா திட்டம். உலகில் பொருள் வளத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கைக்கும் நிலம் ஓர் அத்தியாவசிய வளமாகும். அறிக்கைகளின்படி இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான மக்கள் நில மோதல்களின் தாக்கத்தால் பாதிக்கப்படுகின்றனர். ஸ்வமித்வா திட்டம் உள்ளூர் மட்டத்தில் மோதல்களுக்கான மூல காரணத்தை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. சிறந்த கிராம பஞ்சாயத்து மேம்பாட்டு திட்டங்களுக்கான உயர் தெளிவு திறன் கொண்ட டிஜிட்டல் வரைபடங்கள், பள்ளிகள், சமூக சுகாதார மையங்கள், ஆறுகள், தெருவிளக்குகள், சாலைகள் போன்ற உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த வழிவகுக்கும். நிதியை திறம்பட ஒதுக்கீடு செய்தல் மற்றும் அணுகுதலை அதிகரித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த ஸ்வமித்வா திட்டம். இதன் முக்கிய விளைவு மக்கள் தங்கள் சொத்தை பிணையமாக வைத்து பணமாக்க உதவுவதாகும். மேலும் சொத்து வரி விதிக்கப்படும் மாநிலங்களில் சொத்து வரியை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படுகிறது. இது முதலீடுகள் அதிகரிப்பதற்கும் வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கும் வழிவகுக்கிறது. நேயர்கள் இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ஸ்வமித்வா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
2: Yes, who is it?
3: Don.
4: 102.3 பாட்டுக்கு இந்த டான்.
3: Don.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விவித் பாரதி தமிழகம். நேரம் 3 மணி. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: எஸ், வர்ணஜாலம் நிகழ்ச்சியில உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக இது காத்துட்டு இருக்க. சித் ஸ்ரீராம் பாடியிருக்காங்க தாமரை வரிகளில். இமான் இசையில் விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மூணு மணி 7 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் வர்ணஜாலம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பிரதீப் குமார் அண்ட் நிதிஸ்ரீ பாடியிருக்காங்க. யுகபாரதி வரிகளில் சீன் ரோல்டன் மியூசிக் பண்ணியிருக்காரு. மெகந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக உமாதேவி வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையில் பிரதீப் குமார் தி அண்ட் அனந்து பாடிய பாடல் காலா திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: நான் ஜாகவா தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எப்பம்.
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழகமில். அடுத்த பாடல் உங்களுக்காக மோகன்ராஜ் வரிகளில் சாம் சிஎஸ் இசையமைச்சிருக்காங்க. விக்ரம் வேதா திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: எங்கும் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: மூணு மணி 23 நிமிஷம் ஆயிட்டு இருக்கே, கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் FM வர்ணஜாலம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக தாமரை வரிகளில் டி இமான் இசையில் போகன் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு, இணைந்திருங்கள்.

ஓகே, வர்ணஜாலம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக நான் முத்துக்குமார் வரிகளில், நிவாஸ் கே பிரசன்னா இசையில் காத்துட்ருக்கு. சேதுபதி திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

விவேக் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையில் இறுதிச் சுற்று திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சிங்க. 3:36 ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க வர்ணஜாலம் நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழகமில். அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. ஹரிஷ் ஜெயராஜ் இசையில் தாமரை வரிகளில் என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து.

கார்கே வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஹரிச்சரன் அண்ட் ஸ்ரேயா ஹோசல் பாடிய பாடல் ஐ த்ரீ படத்திலிருந்து கேட்டு ரசிச்சிங்க. 3:47 ஆயிட்டு இருக்கேன். நம்ம வர்ணஜாலம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு அடுத்த பாடல் வைரமுத்து வரிகளில் ஹரிஜெயராஜ் இசையில் அநேகன் திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஓகே, வர்ணஜாலம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். உங்களுக்காக நிறைவு பாடல் காத்திட்டு இருக்க யுகபாரதி வரிகளில் டி இமான் இசையில் ரமி திரைப்படத்திலிருந்து பாடல் வருது. உங்கள் பரமேஸ்வரி புனிவேல் மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்து 4:03 வந்து சந்திக்கிறேன். ஓகே, இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கோடை காலத்துல நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும். அதுல குறிப்பா செரிமான பிரச்சனைகள். செரிமான பிரச்சனைகள் எதனால ஏற்படுது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? கோடை காலத்துல செரிமான திரவம் செயல்திறன் குறையுது. அதே போல வெப்பத்தினால கிருமி வளர்ச்சி அதிகரிக்குது. எலக்ட்ரோலைட் சமநிலை பாதிக்கப்படுது. உணவு நேர ஒழுங்கின்மை அமிலத்தை அதிகரிக்குது. நீரிழப்பு செரிமானத்தை மந்தமாக்குது. இதன் காரணத்தினாலதான் நமக்கு செரிமான பிரச்சனைகள் வருது. செரிமான பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம தவிர்க்க வேண்டியது பொரிச்ச காரமான உணவுகள், அதிக அமில உணவுகள், வெறும் வயிற்றுல தேநீர் காஃபி தவிர்க்கணும், உணவுக்கு அப்புறமா உடனே படுக்க கூடாது, வெளியே உணவு சாப்பிடவே கூடாது, தண்ணீர் குடிக்கிறத புறக்கணிக்க கூடாது. அதே போல இந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும், இளநீர் மோர் மாதிரியான பானங்களை அதிகமா சேர்த்துக்கணும், சீரகம் சேர்த்த மோர் செரிமானத்தை மேம்படுத்தும், வெள்ளரி தர்பூசணி மாதிரியான குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும், உணவு நேரத்தை ஒழுங்கா பின்பற்றணும். செய்ய வேண்டியதை சரியா செய்யுங்க, செய்யக்கூடாதத செய்யவே செய்யாதீங்க. கோடை காலத்துல செரிமான பிரச்சனைகளை தவிர்த்துடுங்க. உங்களோட நலனுக்காக தான் நாங்க சொல்றோம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 4 மணி. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஐநாவின் ராணுவ விருதினை பெற்ற மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோவையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பில் தாவேக அரசுக்கு அக்கறை உள்ளதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்துள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தொழில் முதலீடுகளை தக்கவைக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. மாநிலம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைவதற்குரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேமுதிக கோரிக்கை விடுத்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் முந்தைய

நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலன்பட்டார் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீபக் மற்றும் தினேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீன தைபே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மொண்டல் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாட்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி 2.3 விவித் பாரதி தமிழகமில் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: எஸ், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். எப்பவும் போல நம்ம நம்பர்ஸ் எண்களை வைத்து தான் விளையாட போகிறோம். நீங்களும் என் கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 2952-0853 அல்லது 2838-9871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக 2952-0853 or 2838-9871 இந்த நம்பர் தான். ஓகே, மொபைல்லேருந்து ட்ரை பண்ணும்போது 0444 போட மறக்காதீங்க. நம்ம விளையாட்டின் விதிமுறை என்ன அப்படிங்கிறத இப்போவே சொல்லிடுறேன். நீங்கள் மறுபடியும் கேட்டிங்கனாலும் நான் சொல்ல தான் செய்வேன். இருந்தாலும் கேட்காமல் உடனே நீங்கள் விளையாடுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒன்றுமே இல்லை, நேற்றுக்கு நம்ம விளையாண்ட மாதிரியே தான், பட் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. நான் சொல்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் ஆங்கிலத்தில் ரிப்பீட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நான் சொல்ல போகிறது 2 digit, அதாவது 2 digit நம்பர் தான் சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும், அதனால் ஆங்கிலத்தில் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, நான் 23 சொன்னேன்னா நீங்கள் எனக்கு 32 அப்படி சொல்லணும். ஓகே, புரிஞ்சிடுதா? டன். அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியின் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக காத்திட்டுருக்கு. கபிலன் வரிகளில், மணி சர்மா இசையில், கல்பனா அண்ட் பிரதாப் பாடிய பாடல் நரசிம்மா திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில நம்ம நேர்கள் நம்ம கூட விளையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. வணக்கம்.
1: மாலை வணக்கம் மேடம்.
0: எஸ் சார், சொல்லுங்கள், உங்க பேரு ஊரு?

0: உங்களது பெயர்?
1: ஆஹா, அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சா? வணக்கம்.
2: ஹலோ.
0: எஸ் மேம், சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம். காஞ்சிபுரத்துல கமலாவரதன் லைன் கழிச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பேசுறேன்.
0: ஆஹா, ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா?
2: ஆமா மேடம். அதல்ல உங்ககிட்ட இதெல்லாம் பேசிட்டே இல்ல, ஒரு பாட்டு இதுல பாத்துருக்கேன், ஆனா இப்பதான் உங்ககிட்ட பேச. சொல்லுங்க மேடம்.
0: ரைட். ஓகே, விளையாடலாமா?
2: சொல்லுங்க மேடம். தெரிஞ்ச சொல்றேன்.
0: நாம நான் சொல்ற நம்பரை நீங்க ரிவர்ஸ்ல இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல சொல்லணும். ஓகே
2: ஓகே மேடம். சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான நம்பர் 13.
2: சரி.
0: ம், சொல்லுங்க. சரி,
2: 13 மைனஸ் பண்ணனும், ப்ளஸ் பண்ணனுமா?
0: இதுக்கு முன்னாடி நான் என்ன தமிழ்ல தான சொன்னேன்.
2: இல்ல, இதான் நிகழ்ச்சி தான், ஃபர்ஸ்ட் டைம் வரேன் எனக்கு.
0: ஒண்ணு இல்ல, நீங்க வந்து இப்ப 13 னு சொன்னா அதை ரிவர்ஸ்ல இங்கிலீஷ்ல சொல்லணும், 31 னு சொல்லணும். சரிங்களா? நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க, நான் வரேன். நன்றி. ஓகே, வணக்கம்.
3: நன்றி.
0: நம்பர் கொஞ்சம் கஷ்டமா வைக்கணுமோ. வணக்கம்.
4: மாலை வணக்கம்.
0: எஸ் சார், சொல்லுங்கள். யார் இங்க இருந்து?
4: ராயப்பேட்டை வெங்கட்.
0: 83 எனக்கு கொஞ்சம் மொக்கையா போர் அடிக்குது. வணக்கம்.
5: வணக்கம்மா. வாழ்க வளத்துடன்.
0: தேங்க்யூ சார். விளையாடலாமா?
5: சொல்லுங்கம்மா.
0: உங்களுக்கான நம்பர் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓகே, 55. நன்றி. வணக்கம்.
6: விளையாடலாமா
0: சார்? உங்களுக்கான நம்பர் 12. இருந்தாலும் பரவாயில்ல, அப்படிதான் எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. சரிங்களா? மகிழ்வித்து மகிழ், அதனால நீங்க சந்தோஷமா இருங்க. வணக்கம்.
7: ஹலோ.
0: எஸ் சார், ஹலோ.
7: வீரராகவன், மாதவரம். Facebook வீரராகவன்.
0: சந்தோஷம் சார். விளையாடலாமா?
7: ஆ, விளையாடலாமே.
0: உங்களுக்கான நம்பர் 45.
7: 64.
0: 62.
7: 26.
0: 73.
7: 37.
0: ஓகே, அப்படிதான் வரணும். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து விளையாடுவோம் உங்களுக்காக. அடுத்த பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. முத்து விஜயன் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், கார்த்திக் அண்ட் கிருஷ்ணராஜ் பாடிய பாடல் ராஜா திரைப்படத்திலிருந்து இதோ.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
3: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
4: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கறணுமா? இந்த மாதிரியான விளையாட்டெல்லாம் விளையாடணும்னு ஆசைப்படுறீங்களா? 2952-5208-53 அல்லது 2838-9871 மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக 2952-0853 ஆர் 2838-9871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மொபைலில் இருந்து ட்ரை பண்ணும்போதே 0444 போட மறக்காதீங்க. இப்போ நம்ம லைனில் காத்திட்டு இருக்கிறேன்.

0: நீரில் கூட விளையாடலாம். வணக்கம். எஸ் சார்.
1: ஹலோ.
0: எஸ் மேம், சொல்லுங்கள். ஹலோ,
1: நான் ராஜலட்சுமி, அண்ணா நகர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ரொம்ப நன்றி. விளையாடலாமா?
1: விளையாடலாமே.
0: ஓகே, உங்களுக்கு விதிமுறை தெரியும். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
2: சொல்லுங்க,
0: உங்க பேர், ஊரு?
2: விளையாடலாமா?
0: உங்களுக்கான நம்பர் 56
2: 62 26
0: வணக்கம். சொல்லுங்க, விளையாடலாமா மேம்? உங்களுக்கான நம்பர் 62 36
3: 63
0: 75
3: 67
0: பரவாயில்ல, சூப்பர்.
3: தேங்க்யூ
0: மேம். நன்றி. வணக்கம்.
4: ஹலோ மேடம், நான் தான் மேடம் வந்துட்டேன். பரவாயில்லையா?
0: பரவாயில்ல, இல்ல நான் கட் பண்றேன். நன்றி.
4: தேங்க்யூ
0: சோ மச் மேம். பிளீஸ் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. வணக்கம்.
4: நீங்க
0: உங்களுக்கான நம்பர் 92 அப்படிலாம் நான் சொன்ன நம்பரை ரிப்பீட் பண்ணி அதுக்கப்புறமா எல்லாம் சொல்றதெல்லாம் இப்ப இதெல்லாம் சும்மா போங்காட்டோம், சரிங்களா? நாங்க எப்பவுமே நீதி நேர்மை அப்படிதான் இருப்போம், அதனால நீங்க அப்படிதான் விளையாடணும். ஓகே, அடுத்த ஒரு நம்பர் சொல்லுவோம், டக்குன்னு ஆன்சர் பண்ணும். ஓகேவா சார்? உங்களுக்கான நம்பர் 23 மறுபடியும் நீங்க 23 சொல்றீங்க. உங்க பேச்சுக்கே நான் வரல, நான் அடுத்த நேர்கிட்ட பேச போறேன். நன்றி. ஐயோ, நீங்க இவ்வளோ சாதுவா நன்றின்னு சொல்லும் போது. ஓகே, தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து நம்ம விளையாடலாம். 4:25 ஆயிடுச்சு, அதனால நம்ம அடுத்த பாட்டுக்கு போகலாம். உங்களுக்காக அறிவுமதி வரிகளில் வித்யாசாகர் இசையில் சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம் அண்ட் மாலதி பாடிய பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்க கட்டி சீமானார் பெத்தவ அண்ண பொண்ணு நடைய சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்க கட்டி சீமானார் பெத்தவ அண்ண பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்க கட்டி கோமானார் பெத்தவ அண்ண பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஆமா, ஜாலியா இருங்க, ஜெகஜோதியா இருங்க. நம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க, நம்ம நேயர்கள் கூட விளையாடலாம். வணக்கம். எஸ் சார், லைன்ல தான் இருக்கீங்க. ஐ அம் சாரி, ஓகே, ஃபுல் வால்யூம் ஏத்திக்கலாமா? டன், சொல்லுங்க பாக்கலாம். புகழேந்தி எங்க இருந்து கால் பண்றீங்க சார்?
2: திருத்தணி தமிழேந்தி.
1: திருத்தணில இருந்து தமிழேந்தி. ஐ அம் சாரி, ஓகே, விளையாடலாமா?
2: விளையாடலாம், சொல்லுங்க. நீங்க இங்கிலீஷ் சொல்ல, நான் இங்கிலீஷ் சொல்றேன்.
1: எக்ஸ்கியூஸ் மீ, நான் தமிழ் தான் எனக்கு தெரியும். ஓகே, ஆமா, நான் தமிழ்ல தான் சொல்லுவேன். ஓகே, 28.

0: 38 அப்பெல்லாம் நீங்கள் ஸ்லோவாக சொல்லக்கூடாது. நான் உங்களை விட கேடி, ஐ மீன் நான் கம்பேர் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் டக்கு டக்குன்னு சொல்லணும். ஓகேவா சார்? 42
1: 24
0: 35
1: 53
0: ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம். எஸ் வணக்கம்.
2: கார்த்திக் பேசுமா?
0: கார்த்திக் சார், ஏன் இவ்வளோ ஸ்லோவாக? நான் ஃபுல் வால்யூம் வச்சுருக்கேன், பட் இருந்தாலும் ரொம்ப ஓகே. நான் பேசுறதுக்கு கேட்குது?
2: டன்.
0: கார்த்திக் சார் விளையாடலாமா?
2: விளையாடலாம்.
0: உங்களுக்கான நம்பர் 36 43
2: 34
0: 45
2: 54
0: 63
2: 63
0: 63 தான். 63 தாங்கள். ஓகே, நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம்.
3: வணக்கம்.
0: எஸ் மேம்.
3: அண்ணாநகர்லேருந்து வாலிதேவி பேசுகிறேன்.
0: விளையாடலாமா?
3: எழுபத்தி நாலு
0: 43 வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
0: எஸ் சார் சொல்லுங்கள், உங்க பேர்? ஊர்
4: அரக்கோணம். தனபால்.
0: அரக்கோணத்துல இருந்து தனபால் சார் விளையாடலாமா? நீங்க ரேடியோவை ஆஃப் பண்ணனும், இல்லனா வால்யூமை ஃபுல்லா கம்மி பண்ணிடணும். அப்பதான் நம்ம ஃப்ரீயா விளையாட முடியும். இல்லனா டைம்
4: சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்கான நம்பர் 43
4: 43 43 43ங்களா?
0: ஆமா.
4: 43ங்களா?
0: ஆமா சார்.
4: ஹலோ.
0: எஸ் சார். என் பொறுமையை சோதிக்கிறீங்களே. 43 43. இட்ஸ் அ 43.
4: 37
0: 43 37. சரி விடுங்க. அதாவது இதை ரிவர்ஸ்ல இங்கிலீஷ்ல சொல்லணும், அவ்வளவுதான். 43 34 சொல்லணும் நீங்க, சரியா? சரி, பரவாயில்ல. நீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி, முயற்சி பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஓகே, வணக்கம். எஸ் சார் ஹலோ. ஏன் இவ்வளோ நேரம் ஹலோ சொல்றதுக்கு? சொல்லுங்க.
5: ஹலோ.
0: எஸ் சார் கேக்குதா? வணக்கம். நீங்க ரேடியோ ரேடியோவை நீங்க ஆஃப் பண்ணினாதான் நம்ம கிளியரா பேச முடியும், இல்லைன்னா லேட்டா தான் ஆகும்.
5: சரி மேடம். கிளம்பாக்கு வேல்முருகன் பேசுறேன் மேடம்.
0: வேல்முருகன் சார், நம்ம விளையாடலாமா?
5: விளையாடலாம் மேடம்.
0: உங்களுக்கு நிகழ்ச்சியோட விதிமுறை தெரியும் இல்லையா?
5: தெரியும் தெரியும்.
0: ஓகே, உங்களுக்கான நம்பர் 26
5: 62
0: நினைக்கிறேன். பட் எனக்கு 5 மணிக்கு மேலதான், அதனால இப்ப உங்களுக்காக பாடல். அருண்மொழி அண்ட் சித்ரா பாடிய பாடல் இளையராஜா இசையில் திருநெல்வேலி திரைப்படத்துல இருந்து காத்துட்டு இருக்கேன். இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: நோயே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்வு

0: அளவுக்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
1: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை. கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. 4:42 ஆயிட்டு இருக்கு. நம்ம நேரில் கூட விளையாடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்
0: மேம். எஸ் மேம், விளையாடலாமா?
2: நன்றி.
0: வணக்கம். சூப்பர், தேங்க்யூ சார். விளையாடலாமா?
3: வாழ்த்துகள்.
0: நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம். எம்டி ரவிச்சந்திரன், எஸ்டி நகர், அம்பத்தூர் மேடம். நல்லமா மேடம்?
0: சூப்பர் சார், சந்தோஷம். விளையாடலாமா?
4: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான நம்பர் 63
4: 36
0: 72
4: 27 டக்கு
0: டக்குன்னு சொல்லணும். 86
4: 88
0: மேடம். தேங்க்யூ. நன்றி. எஸ் சார், வணக்கம்.
5: வணக்கம். இனிய மாலை வணக்கம் நேயர்களுக்கு.
0: தாங்கள் பெயர்? ஊர்?
5: ஊர் அடையா சந்திரா.
0: ஓகே, விளையாடலாமா? நீங்க ஆன்சர் பண்ணும்போது இவ்வளவு ஸ்லோவா சொன்னீங்கன்னா நான் ஒதுக்க மாட்டேன். வேகமா அப்படி டக்கு டக்குன்னு போனும். ஓகே
5: ஓகே.
0: எஸ் மேம். அதான் ஓகே. ஒண்ணு இல்ல, நான் சொல்ற நம்பரை ரிவர்ஸ்ல இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல சொல்லணும்,
5: அவ்வளவுதான்.
0: உங்களுக்கான நம்பர் 62
6: முடிச்சிட்டீங்களா?
0: சந்தோஷம். நன்றி. விளையாடலாமா சார்?
6: விளையாடலாமா சொல்லுங்க.
0: உங்களுக்கான நம்பர் 47 பாட்டுக்கு போலாம். வணக்கம். சூப்பர், விளையாடலாமா மேம்? உங்களுக்கான நம்பர் 56 ஸ்பீடா சொல்லணும் பிளீஸ். 66 நன்றி. அடுத்த பாடல் உங்களுக்காக சபேஷ் பாடியிருக்காங்க, பொன்னி செல்வன் எழுதியிருக்காரு. தேவா இசையில் சந்தித்த வேலை திரைப்படத்தில் இந்த பாடல் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். 4:51 ஆயிடுச்சு. ஓகே, இதான் லாஸ்டா நம்ம பேசுற கால். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், கொட்டூர்ல பேசுறேன்.
0: கொரட்டூர்ல இருந்து
1: முனிரத்னம்.
0: எஸ் சார், விளையாடலாமா?
1: விளையாடலாம்.
0: உங்களுக்கான நம்பர் 32. அதான் நான் சொன்னேன், 32 சொன்னா நீங்க 23 சொல்லணும்.
1: Yes, sir.
0: No problem. Thank you so much.
1: Okay, thank you.
0: நன்றி. வணக்கம்.

0: நன்றி. ஸ்டார்டிங் ட்ரபிள் தான், அப்புறமா பார்த்தீங்கன்னா வேகமாக நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்த நேர்கிட்ட நம்ம பேசிட்டு வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: எஸ் சார், சொல்லுங்க. விளையாடலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான நம்பர் 63
1: 36
0: 69

0: அறுபத்தொம்பது.
1: 99.
0: 69னா
1: 69.
0: அப்புறம் தாங்களை இன்னும் நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.
1: நன்றி
0: நன்றி. ஏ தேங்க்யூ ஸோ மச் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்குமே ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆர்வத்துக்கும் உற்சாகத்துக்கும் இன்னும் ரொம்ப நேரம் விளையாடலாம், ஆனால் நமக்கு நேரமின்மையின் காரணமாக இதோடு இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த 6 மணிக்கு சந்திக்கிறேன். ஓகே, நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் காத்து கொண்டிருக்கிறது. இந்த பாடல் தான் நிறைவு பாடல். எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் ஸ்வர்ணலதா அண்ட் அருண்மொழி பாடியிருக்காங்க மாயி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காதென்றில் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: தம்பி, ரொம்ப நாளா என் மனசை உறுத்திட்டு கேள்விய உங்ககிட்ட கேட்க போறேன், எனக்கு அந்த பதில கொடுக்க முடியுமா சொல்லுங்கண்ணே. உங்களுக்கு சொல்லாம யாருக்குன்னு சொல்ல போற. ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த இந்திய ரூபாய் நோட்டுக்கு இல்ல, அதுல மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்கு உங்களுக்கு தெரியுமா?
5: ஆனா என்னன்னு எப்படி கேட்டுட்டீங்க?
4: இதுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்குன்னு என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாண்ணே, இது மட்டும் இல்லண்ணே, இன்னும் ஏராளமான விஷயம் கூட நீங்க கேட்கலாம்னு. தம்பி, முன்ன ஒரு கேள்வி கேட்டல, அந்த மாதிரி 8 கேள்வி இருக்கு. ஆனா நீங்க கேளுங்கண்ணே, எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்கண்ணே. தம்பி, அவருக்கு ஏராளமான இசைக்கருவிகளை தெரியும். அதுல செஞ்சம் அப்படிங்கிறது எந்த இசைக்கருவியோட பேரு? ஆனா இது போன வாரம் கூட நான் கேட்டேன். எட்ட தம்பி சொல்ற, அங்க ஒரு இடம் இருக்குற, போன வாரம் கேட்டுற, எங்க கேட்டே? நம்ம 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லியும் காலையில 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் வணக்கம் தமிழ்நாடுன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குண்ணே. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? ஆமாண்ணே. தம்பி, எனக்கு ஒரு நல்ல வழிய சொல்லிட்டேன். அது நல்ல வழி மட்டும் இல்லண்ணே, புது வழி கூடுங்க. ஆமா தம்பி, மறக்காம கேளுங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வணக்கம் தமிழ்நாடு.
6: வணக்கம் தமிழ்நாடு.
7: நேரம் 5 மணி. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.
8: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐநாவின் ராணுவ விருதினை பெற்ற மேஜர் அபிலஷா பாராக்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோவையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பில் தாவேக அரசுக்கு அக்கறை உள்ளதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்துள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தொழில் முதலீடுகளை தக்கவைக்க உரிய நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. மாநிலம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைவதற்கு உரிய நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேமுதிக கோரிக்கை விடுத்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீபக் தங்கப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன்

0: எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா 8 விக்கெட் இழப்புக்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீன தைபே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மோண்டால் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: 102.3
2: கோடை காலத்துல நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும். அதுல குறிப்பா செரிமான பிரச்சனைகள். செரிமான பிரச்சனைகள் எதனால ஏற்படுது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? கோடை காலத்துல செரிமானம் செயல்திறன் குறையுது. அதே போல வெப்பத்தினால கிருமி வளர்ச்சி அதிகரிக்குது. எலக்ட்ரோலைட் சமநிலை பாதிக்கப்படுது. உணவு நேர ஒழுங்கின்மை அமிலத்தை அதிகரிக்குது. நீரிழப்பு செரிமானத்தை மந்தமாக்குது. இதன் காரணத்தினாலதான் நமக்கு செரிமான பிரச்சனைகள் வருது. செரிமான பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம தவிர்க்க வேண்டியது பொரிச்ச காரமான உணவுகள், அதிக அமில உணவுகள், வெறும் வயிற்றுல தேநீர் காஃபி தவிர்க்கணும். உணவுக்கு அப்புறமா உடனே படுக்க கூடாது. வெளியே உணவு சாப்பிடவே கூடாது. தண்ணீர் குடிக்கிறத புறக்கணிக்க கூடாது. அதே போல இந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும், இளநீர் மோர் மாதிரியான பானங்களை அதிகமா சேர்த்துக்கணும், சீரகம் சேர்த்த மோர் செரிமானத்தை மேம்படுத்தும், வெள்ளரி தர்பூசணி மாதிரி குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும், உணவு நேரத்தை ஒழுங்கா பின்பற்றணும். செய்ய வேண்டியத சரியா செய்யுங்க, செய்யக்கூடாததை செய்யவே செய்யாதீங்க. கோடை காலத்துல செரிமான பிரச்சனைகளை தவிர்த்துடுங்க. உங்களோட நலனுக்காக தான் நாங்க சொல்றோம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: Yes, who is it?
4: Don.
1: 102.3 பாட்டுக்கு இதா டான்.
4: Don.
5: நேரம் 5:05. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
6: This is Akashwani. The news read by V.C. Pramod. India-Indonesia Joint Commission meeting concluded in New Delhi today. External Affairs Minister Dr. S. Jaishankar and his Indonesian counterpart Sugiono co-chaired the meeting. In a social media post, Dr. Jaishankar said the comprehensive strategic partnership between both nations has witnessed a strong growth in recent years. He said the substantive discussions were held on political, defense and security, maritime and shipping, trade, fintech, health, pharmaceuticals, fertilizer, critical mineral, as well as tourism, education and cultural cooperation. Both leaders also exchanged perspectives on regional developments, advancing our multilateral coordination and deepening Indian-ASEAN ties. Earlier in his opening remarks, Dr. Jaishankar said that the joint commission between both nations is convening after a gap of 4 years, and it is essential to acknowledge that significant advancements in bilateral relations have been made during this time. He said India-Indonesia celebrated the 75 years of establishment of bilateral ties last year. Union Home Minister Amit Shah has called for a close watch on financial and property transactions along international borders. The directive came during a meeting chaired by Mr. Shah at BSF's Tripura Frontier Headquarters regarding the border areas of the northeastern states. More from our correspondent.
7: Home Minister directed that an examination of land records of the last 5 years be conducted. Mr. Shah said frequent operations against drug and arms trafficking must be conducted and the entire chain of contributors to drug trafficking must be dealt with the ruthless approach. He said that ensuring financial discipline in the border

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 5:10. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். பூந்தென்றல் என்னப்பா ரொம்ப மென்மையா இதமாக ஏதாவது ஒன்று சொல்ல போறியா அப்படின்னு கேட்கலாம். அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து நிறைய நேரம் நம்ம சொல்கிறத யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் நமக்குள்ளே இருக்கும். அந்த கோபம் எதுக்காக, நம்ம மேலேயா அல்லது எதிரில் இருக்கிற ஒரு மேலேயா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூழல் மேலே தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பொதுவாக நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் நாம் சொல்வதை பிறர் கேட்க என்னென்ன உத்திகளை என்னென்ன ட்ரிக்கை வந்து கையாளலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் நம்மளோட சொல்லிக்கோங்க. அது நிறைய பேருக்கு கண்டிப்பாக பயன்படும். அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 அல்லது 2838-9872 இந்த எண்ணுக்கு நீங்கள் நம்மளோட வந்து பேசலாம். இப்போதைக்கு முதல் பாடலாக என்ன பாடல் அப்படின்னா அருமையான பாடல் ஒன்று வருது அங்காடி தெருவிலிருந்து. இந்த பாடல் நமக்கு எல்லாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த

0: கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். பூந்தென்றலில் ரொம்ப அருமையான ஒரு தலைப்பில் நம்ம எல்லாரும் பேசுகிறக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா என்னென்ன ட்ரிக்கு என்னென்ன உத்திகளை வந்து கையாளலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டிருக்கோம். இது எல்லாருக்குமே இப்போ தேவைப்படக்கூடிய ஒன்று தான். அது எப்படியெல்லாம் அப்படிங்கிறத நம்ம வந்து நேயர்கள்ட்ட கேட்டலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952 0853 அல்லது 2838 3871 இந்த எண்களுக்கு நீங்கள் நம்மளோட வந்து பேசலாம். யார் எங்கேருந்து பேசினாலும் முதல்ல வந்து ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுனீங்க அப்படின்னா நம்ம பேசுகிறதும் கேட்கும், நீங்கள் பேசுகிறதும் கேட்கும், நம்ம ரெண்டு பேர் பேசுகிறதும் மற்றவங்களுக்கு கேட்கும். ஸோ அதனால் எல்லாருக்குமே என்னென்னா நம்ம பேசுகிறோம் ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்களே, அல்லது அவங்க கேட்குற மாதிரி தொனியில் நம்ம வந்து பேசலையா, அல்லது அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் நீங்கள் உடனே தமிழ் ஆங்கிலம் அப்படின்னா கிடையாது. உணர்வு மொழி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, இது வந்து பேச்சு மொழி. அது உணர்வு மொழி அப்படிங்கிறது நம்ம தமிழ்லேயே பேசினாலும் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசுறது அப்படிங்கிறது, அவங்களுடைய உணர்வுகளை உணர்ந்து தெரிஞ்சு நம்ம பேசுறது. ஸோ அப்படி நம்ம இருக்கிற இந்த சூழலில் எப்படியெல்லாம் பேசினா நம்ம வந்து இந்த ட்ரிக்காக அவங்கள வந்து நம்ம வழிக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் மாய வித்தை அப்படிலாம் நான் சொல்ல வரலங்க, நீங்கள் சரியான விதத்தில் புரிஞ்சுக்கிறனும். நம்ம சொல்கிறத பிறர் வந்து கேட்கணும். ஓகே, இவர் நல்லா தான் பேசுகிறாரு, கேட்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாகும் பார்த்தீங்களா. அப்படி உருவாக வைக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் உத்திகளை வந்து கையாளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் உங்களுடைய தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. இதயம் பணிந்த வணக்கம், இனிய அருமையான தலைப்பு, இன்பமாக பூந்தென்றல் மலர அவரவர் விரும்பியதை நான் அவரவர் வழியில் சொல்லி நன்கு அமைதியான முறையில் புரிந்து கொள்ளும் வழியில் என் யோசனையை சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரராகவன் மாதவரத்தில் வந்து அனுப்பியிருக்காரு. மாலை வணக்கம் பூந்தென்றல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பார்வதி வர்த்தினி அனுப்பியிருக்காங்க. அந்தோணி ராஜ் காட்டுப்பக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ரங்கராஜன் தித்திக்கும் இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். தியாகராஜனிலிருந்து ரங்கராஜன் அனுப்பியிருக்காரு. நேர் ஒருத்தவங்க லைனில் வெயிட் பண்ணிருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம்
1: சார்.
0: யார் எங்க இருந்து? இல்ல இல்ல கேக்கல, நீங்க பேசுறது
1: கலா.
0: கலா சொல்லுங்க. கலா என்னென்ன உத்திகளை வந்து கையாளணும்? ஹலோ, நீங்க பேசுறது அவங்க கேட்டு இது பண்றதுக்கு சொல்ல வரேனா? அவருக்கு ஏதோ என்ன பேசணும், இவரை எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க போல. மணலி பெரிய சேக்காடுலேருந்து ஜெயக்குமார் அனுப்பியிருக்காரு. அன்பு சகோதரர் இறுதி அவருக்கு வாழ்த்துக்கள். மாலை வணக்கம் பூந்தென்றல் நிகழ்ச்சிக்கு அன்பான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சென்னை சிவராம் நாகராஜன் அனுப்பியிருக்காரு. மாலை வணக்கம், நல்ல மாலையாக அமைய வாழ்த்துக்கள். பொன்னியம்மன் வன்னே கணேசன் அனுப்பியிருக்காரு. சூப்பர் சூப்பர் சூப்பர் அப்படின்னு ஏதோ மின்ற மாதிரி அனுப்பியிருக்காரு. சூளை ரீஜா மனோகரன், மாலை வணக்கம், பூந்தென்றல் நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கும் அன்பு சகோதரர் ஆர்ஜி இறுதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காரு. நாம் சொல்வதற்கு முன்பு அவர்கள் கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப அருமையானது. ஏன்னா அவங்க வாட்டுக்கு எங்கேயோ ஒன்று இருப்பாங்க பாவம். அது இல்லாமல் நம்ம வந்து போட்டு அவங்கள போட்டு உணர வச்சுக்கிட்டு நான் சொல்லிட்டேன், நான் கால் பண்ணிட்டேன், அவரையே எடுக்கலை அப்படின்னா நம்ம வந்து கோவப்படுவோம். புரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான். அப்புறம் பிரேம்நாத் பிரேம் அனுப்பியிருக்காங்க. வணக்கம் வாழ்த்துக்கள். யா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமலதா அனுப்பியிருக்காங்க. நல்லது நல்லது. பிரபாகரன் பூந்தென்றல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நாம் சொல்வதை பிறரை கேட்க வைப்பதற்கு கேட்பவர்களின் மனநிலை இடம் பொருள் ஏவல் அறிந்து

0: சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம். யார் எங்க இருந்து? வணக்கம் ஐயா.
1: வாழ்க வளத்தோடும் சேர்ந்து ஜெயசீலன் கொடமாட்டப்பட்டீங்க.
0: சொல்லுங்க ஐயா.
1: பொறுமையா எடுத்து சொல்லுங்க.
0: பொறுமையா எடுத்து சொல்லணும், அதுவே அருமையா வந்துடும் அப்படின்னு சொல்றீங்களா?
1: ஆமா, அதுவே கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க நினைக்கிறேன்.
0: ஓ, நல்லது நல்லது, நன்றிங்க, நன்றி. ஸோ பொறுமையாக சொன்னால் போதுங்க, எதுவுமே அருமையாக நடந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இனி உங்களுடைய கருத்துக்கள்லாம் வரட்டும். இப்போதைக்கு பாடல் வந்து காசி படத்திலிருந்து நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு பாடல் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதற்கு அடுத்தபடி ஆடுக்கலாம். இந்த இரண்டு படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல் நம்ம எல்லாருக்கும் காத்துக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம்ம விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்டு இருக்கோம் பூந்தென்றல், நான் உங்கள் நண்பன் இருதயா.

நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இதான் டான்னு.

5:32 ஆகிட்டு. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப் 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம் கேட்டுட்டு இருக்கோம். பூந்தண்டல் பூந்தண்டல்ல நம்ம சொல்றத பிறர் கேட்கணும் அப்படின்னா என்ன மாதிரி உத்திகளை கையாளலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். வில்லிவாகத்திலிருந்து முத்துக்குமரன் அனுப்பியிருக்காரு. நாம் சொல்லும் உத்திகளை எப்பாவது ஒரு முறை நடைமுறையில் சாத்தியமாகும், மற்றபடி அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்பொழுது நடைமுறையில் எந்த உத்திகளும் யாரும் ஏற்பதில்லை. இதை என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஒவ்வொரு மனமும் வேறு வேறு மாதிரி இருக்கிறது. இதை நாம் கையாளும் உத்திகள் எதுவும் நடைமுறையில் சாத்தியமில்லை அப்படின்னு ரொம்ப விரக்தியாக சொல்லியிருக்கிறாரு. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம்நாத் பெண் அனுப்பியிருக்காரு. ஹேமலதா சூப்பர் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. மணலி ஜெயக்குமார் அனுப்பியிருக்காரு. பெரிய சேக்காடு அன்பான வார்த்தைகள், நாம் சொல்வதில் நல்ல கருத்து, அவர் மனது புண்படாமல் இருக்க வேண்டும், அதில் இயல்பாய் நகைச்சுவை கலந்து இருக்க வேண்டும். இவைகளை நாம் பின்பற்றினால் நாம் சொல்வதை பிறர் கேட்க வைக்கலாம். வாய்ப்பளித்த நண்பருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கார். மாலை நேரத்தை மயக்கம் இசை கொண்ட பாடல் மூலம் எங்களை நான்கான உலகங்களுக்கு செல்ல வைத்த அன்பு நண்பருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வானொலி அருகே உட்கார வைத்து விட்டு வாழ்த்துக்கள் சகோதரர் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் பூந்தண்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப அருமை இப்படி இருக்க இந்த சூழலில். இப்போதைக்கு அடுத்த பாடலாக பார்த்தோம்னா ரொம்ப அருமையான ஒரு பாடல் நம்மளுக்காக ஆனந்த பூங்காற்று படத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ரெண்டு புள்ளி 3 விவித் பாரதி தமிழகமில் நேரம் 6 மணி. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி

கை கொடுப்பாள் கற்பகாம்பாள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. 6:10 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் FM பக்தி மாலை நிகழ்ச்சி.

மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக திருநீலகண்டர் திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. நூத்தி 2.3 விவித் பாரதி தமிழகமில் பக்தி மாலை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். 6:27 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலா உங்களுக்காக மீரா திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. உங்கள் பரமேஸ்வர் புனியவேல் மீண்டும் 6:40 என் விருப்பம் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். இணைந்திருங்கள்.

0: நேரம் 6:30. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தவேக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு வழங்கப்பட்டதையடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் காரணமாகத்தான் மின்தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார்.
2: ஆங்காங்கே சில இரவு நேரங்களில் பவர் கட் ஆகுது, அதெல்லாம் வந்து மறைக்கவோ மறுக்கவோ நாங்க செய்யல. அது காரணமே பூராமே டிமாண்ட் ஓவர்லோட், பர்டிகுலர்லி இரவு நேரங்கள்ல அந்த நேரத்துல ஃபியூஸ் ஆஃப் போன்ற ஒரு 7 காரணங்கள் இருக்கு. அது எல்லாமே பகிர்மானம் இதுல இருக்கக்கூடிய காரணங்கள். இதுக்கும் ஜெனரேஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை.
1: இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன்

0: தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அது பற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் இழுத்த தாவேக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றஞ்சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றஞ்சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் 100 கணக்கான பரத கலைஞர்கள் சிவ தாண்டவ நடனம் ஆடினர். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலத்தில் 100 கணக்கான பரத கலைஞர்கள் ஒன்றிணைந்து சப்த தாண்டவ நிகழ்வை இடைவிடாமல் நிகழ்த்தி காட்டினர். சிவபெருமான் தில்லை சிற்றம்பலத்தில் பேரானந்த நிலையில் ஆடும் ஆனந்த தாண்டவம், பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் ஆடிய கௌரி தாண்டவம், காலை மற்றும் மாலை நேரத்தில் உலகின் இயக்கம் சீராக நடைபெற ஆடும் சந்தியா தாண்டவம், காளி தேவியுடன் நடந்த நடன போட்டியில் காலை உயர்த்தி ஆடிய ஊர்த்துவ தாண்டவம், அசுர சக்திகளையும் தீய எண்ணங்களையும் அளித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆடப்படும் ருத்ர தாண்டவம், தீமையின் மீது நன்மை பெற்ற வெற்றியையும் அறத்தின் மகத்துவத்தையும் எடுத்துரைக்கும் திரிபுர தாண்டவம், பிரபஞ்சத்தின் மாற்ற சுழற்சியை உணர்த்தும் சம்ஹார தாண்டவம் என சப்த தாண்டவங்களையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இணைந்து நடனமாடினர். சிவபெருமானின் 108 தாண்டவங்களில் முக்கியமான 7 தாண்டவங்களை பரத கலைஞர்கள் தொடர்ச்சியாக 14 நிமிடங்களுக்கு நடனமாடிய காட்சி மெய் சிலிர்க்கும் வகையில் இருந்தது.
1: சிவ தாண்டவ நிகழ்ச்சியில் நடனமாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர்.
3: சப்ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம் அந்த மாதிரி எல்லாம் ஆடினோம். ஆடும்போது எங்களுக்கு ரொம்பவும் ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது.
4: சப்த தாண்டவம் எங்களுக்கு ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு மிகவும்

0: சந்தோஷம். இந்த டான்ஸ் ஆடினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு டுவெல்த்ல. சோ அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கும் இந்த ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆடுறது.
1: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே மாம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. நெல்லை சரக டிஐஜியாக திரு திருநாவுக்கரசு இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமந்திப்பூ உற்பத்தி அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மகளிர் மேம்பாட்டிற்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுக்கு தகுதியுள்ளவர்கள் வரும் 19ஆம் தேதிக்குள் அதற்கான மாநில அரசின் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாடச் சென்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் 125 கிலோ எடைப்பிரிவில் தினேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் 65 கிலோ எடைப்பிரிவில் மோஹித் குமாரும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன தைபே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்டப்பிரிவில் தேஜஸ் ஷிர்ஷே வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 500 மீட்டர் பிரிவில் ஞானேஸ்வர் சிங் வெண்கலப்பதக்கம் வென்றார். கலப்பு இரட்டையர் 500 மீட்டர் பிரிவில் அரவிந்த் வர்மா நேஹா தேவி இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் அவர் கஸ்கஸ்தானின் அல்வா நர்மனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்கவைக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நிமிஷம் ஆயிட்டு இருக்க என் விருப்பம் நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழகம்ல கேட்க போறீங்க டில் 7 மணி வரைக்கும் உங்களுக்காக. ஓகே, நிகழ்ச்சியின் முதல் பாடல் பொன்னியின் செல்வன் எழுதியிருக்காங்க. தேவா இசையில் ஸ்வர்ணலதா அண்ட் எஸ்பிபி பாடியிருக்காங்க. காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
2: மணி 47 நிமிஷம் ஆயிட்டு இருக்க என் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழகமில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வாலி வரிகளில் கே ஜே ஏசுதாஸ் பாடியிருக்காங்க. இதயம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

என் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பழனி பாரதி வரிகளில் இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாசன் சுஜாதா பாடிய பாடல் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து.

சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.

0: ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றது, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றது.
1: ஓகே, என் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். 6:57 ஆயிடுச்சு. நிறைவு பாடல் உங்களுக்காக வாலி வரிகளில் கமலஹாசன் பாடியிருக்காங்க, இளையராஜா இசையில், மகாநதி திரைப்படத்திலிருந்து. உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் மீண்டும் உங்கள் அனைவரையும் 7:35 சந்திக்கிறேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி 2.3 விவித் பாரதி தமிழகமில் நேரம் 7 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது
2: ஆகாஷ்வாணி. நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90 வான்வெளியில் இசை தூரிகை.
3: வானில் வர்ணஜாலம் படைத்திடும் பாட்டு பறவையே, வாசல்தோறும் தேனொளி பரப்பும் தேனிசை தென்றலே, ஒட்டுமொத்த ஊடகத்தின் அகரமே, நேயர்களின் மனதில் உயர்ந்து நிற்கும் சிகரமே, ஆகச் சிறந்த ஆகாஷ்வாணியே, உனக்கு அகவை 90 ஆச்சரியம். ஆம் ஆச்சரியம், அகவை 90 மிளிர்கிறாய், வசீகரிக்கிறாய், பகலென்ன இரவென்ன என்றும் உடனிருக்கிறாய். காற்று பெட்டக பொக்கிஷத்தை வண்ணச் சொற்களால் அலங்கரிக்கலாமா? வானோடு கலந்து வண்ணத் தூரிகையால் இசையோவியம் நிரப்பிடும் ரீங்கார தேனிக்கு புகழாரம் சூட்டிடலாமா?

0: தேனிசை பரப்பி வரும் வானொலிக்கு வாழ்த்து மழை பொழிய வரும் நெஞ்சங்களை வரவேற்போம், வாருங்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் எம் கே மணிமேகலை, கணித பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, டி வாடிப்பட்டி, தேனி மாவட்டம். காற்றென்ற ஊடகத்தின் வழியே உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எண்ணங்களின் பரிமாற்றத்திற்கும் தகவல்களை நம் குரல் மூலம் கடத்துவதற்கும் எத்தனை எத்தனையோ ஊடகங்கள் என்று இருந்தாலும் இதன் மூல ஆதாரம் வானொலி தாங்க. இந்தியாவின் தேசிய பொது வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் 1936 தொடங்கப்பட்டது. அதற்கு இன்று அகவை 90. 90 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கும் காற்றலைகளில் கம்பீரமாக வலம் வருது. ஒரு புதிய கண்டுபிடிப்பு அதற்கு முந்தைய கண்டுபிடிப்பை ரீப்ளேஸ்

பண்ணிடும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் வானொலியின் இடத்தை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன பெட்டியில இருந்து எப்படி பேச்சு, பாட்டு, இசை அப்படின்னு பல விஷயங்கள் கேட்குதுன்னு வியக்க வச்சது நம்ம வானொலி தாங்க. வானொலியில ஒளிபரப்பப்படாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். நம் நாட்டின் ஆணி வேரான வேளாண்மை தொடங்கி தொழில் வளம், அனுபவ பகிர்வு, இசை, பாட்டு, வேலை வாய்ப்பு, அறிவியல், மருத்துவம், வங்கி சேவை, வர்த்தகம், இப்படி பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை மனித சமுதாயத்திற்கு வழங்குறது நம்ம ரேடியோ தாங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படை வர்த்தகம். இத மக்களிடம் கொண்டு சேர்க்கறதுல வானொலி விளம்பரங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு நாட்டுல எதிர்பாராம நடக்கிற மழை, வெள்ளம், புயல், நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் காலங்கள்ல மக்களுக்கு தகவல்களை உடனுக்குடன் சொல்றதும் நம்ம வானொலி தாங்க. வானொலியின் சேவைய வியந்து பார்த்த பலர்ல நானும் ஒருத்தி. வானொலியில அறிவியல் தொடர்கள் ஒளிபரப்பு செய்வாங்க. ஆசிரியர் பணிக்கு வந்த பிறகு வானொலி அறிவியல் தொடர்களை எழுதி வழங்கும் வாய்ப்பையும் அத்தொடர்கள்ல பங்கு பெறும் வாய்ப்பையும் ஒரு சிறிய கிராமத்துல பணியாற்றும் எங்களுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் மதுரை வானொலி நிலையமும் எங்களுக்கு பெற்று தந்தாங்க. முதன் முதல்ல மதுரை வானொலி நிலையத்துல நுழையும் போது ஏற்பட்ட மகிழ்ச்சியான தருணம் இன்னும் என் நினைவுகள்ல வந்து போகுது. காலந்தோறும் கணிதம் என்ற நிகழ்வு தொடங்கி ஏஐ பற்றிய தொடரான இனியாவும் நுண்ணறிவே என்ற தொடர் வரை எங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. எம் பள்ளி மாணவர்கள் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற வாய்ப்பும் மதுரை வானொலியால் வழங்கப்பட்டது. சமீபத்தில் சிறப்பு விருந்தினர் பகுதியில் கலந்து கொண்டு எம் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. வானுக்கு இல்லை எல்லை, வானொலி சேவைக்கும் ஏதுங்க எல்லை. படித்தவர், பாமரர், பெரியவர், சிறியவர் தொட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஏஎம் எஃப்எம் அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை நிறைவாய் வழங்கி வரும் அகில இந்திய வானொலியின் சேவை பல்லாண்டுகள் சிறந்து விளங்க வானொலி நேயர்களின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.

வானொலி நெஞ்சங்களுக்கு என்றும் வளர் அன்புடன் வணக்கம் கூறுவது மதுரையிலிருந்து நா முத்தையா. 26 ஆண்டுகளுக்கு முன் கணக்கு அலுவலராக பணி நிறைவு செய்தேன். வானொலியின் 90ஆம் ஆண்டு விழாவில் வாழ்த்தி வழங்குவது மனநிறைவு தரும் அரிய வாய்ப்பாகும். எழுத படிக்க தெரிந்த நாள் முதல் ஈர்ப்புடையவற்றை பதிவு செய்து பாதுகாக்கும் பழக்கம் இயல்பாக பற்றி கொண்டது. பெற்றவற்றை பகிர்ந்து கொள்ளும் இயக்கத்துக்கு மருந்தாக வானொலி கை கொடுத்தது. பணி ஓய்வுக்கு பின் உலக விவரம் அறியும் ஆர்வம் அமைதி அளிக்கிறது. 80 வயது நிறைவு பெற்று சில ஆண்டுகள் சென்றுவிட்ட போதும் முதுமையிலும் கலகலப்பாக வாழ வழிகாட்டியாக வானொலி பயன்படுகிறது. நிதர்சனத்தை காட்டிலும் கற்பனை வலுவானது என்பார் ஐன்ஸ்டீன். வானொலி நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்கள், அறிவிப்பாளர்கள் என பல்வேறு தரப்பினரையும் நேரில் கண்டு நெகிழ்வுறும் மனநிறைவு கிடைக்கிறது. உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே உலகை காணும் வாய்ப்புகள் வானொலி வழியே வருகின்றன. ஜான் ரோஃபின்ஸ் என்பார் படைத்த 100 வயதில் ஆரோக்கியம் என்னும் நூலில், வயதானோர் என்ற சொல்லாடல் இல்லை, வானொலிக்கும் வயது கிடையாது, வான்வெளியில் காற்றிருக்கும் வரை வானொலி பரவி நிலைத்து நிற்கும் என வாழ்த்துவோம். 1978ஆம் ஆண்டு ஒரு நாள் சென்னையை தாக்கக்கூடிய புயல் குறித்த எச்சரிக்கை வந்த வண்ணம் இருந்தது. புயல் சென்னையை நெருங்கியது. கடல் கொந்தளிப்பும் கடல் நீர் வெப்பமும் உணர முடிந்தது. சென்னை பட்டினப்பாக்கம் குடியிருப்புகளில் தரைத்தளங்களில் குடியிருந்தோர் மேல் மாடியில் தஞ்சமடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. கைவசம் இருந்த வானொலி பெட்டியுடன் மேல்மாடி சென்றோம். தகவல் தொடர்பு அடைபட்டிருந்த நிலையில் பதற்றத்துடன் இருந்தோம். நள்ளிரவில் புயல் சென்னையை விட்டு விலகி ஆந்திராவை நோக்கி திசை மாற்றம் அடைந்து விட்டதாக வானொலியில் செய்தி ஒலித்தது. நிற்கதியாய் செய்வது அறியாமல் குடும்பத்துடன் திகைத்திருந்த நிலையில் சென்னைக்கு புயல் தாக்கம் இல்லை என்று வானொலியில் ஒலித்தது இன்றும் காதுகளை துளைக்கிறது. எத்தனை உள்ளங்கள் வானொலியை

0: காட்டியிருக்கும் என கணக்கிட முடியாது. இப்படி மக்களோடு ஒன்றிவிட்ட எத்தனையோ அரிய நிகழ்ச்சிகளை வழங்கும் வானொலி என்றென்றும் வாழும். மதுரை பண்பலை 103.3 வலம் வரும் நிகழ்ச்சிகள் வானொலிக்கு வாழ்த்துக்களை கொண்டு குவிக்கும் தரமான தன்மையை குறிப்பிட்டு ஆக வேண்டும். வள்ளுவ வாழ்க்கை விளக்கத்தை அதிகாலை வேளையில் இசையோடும் பொருளோடும் வழங்கும் நாளொரு குரல் நாள் சிறக்க உதவும் கருத்துக்களை தெளிக்கிறது. எனைத்தாலும் நல்லவி நிகழ்ச்சி கேட்பது நெறிபிறல்பற்ற அறமுறையான ஒழுக்கவியல் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. இரவு நிகழ்ச்சியாக பட்டுச்சிறவில் ஒழிக்கும் பாடல்கள் இசை சுவைத்து இதமான உள்ளத்தோடு நாள் நிறைவதற்கு உதவுகிறது. இவ்வாறு உறக்கத்திலிருந்து விழித்து இரவு மீண்டும் உறங்கச் செல்லும் வரை எண்ணங்களை சீரமைத்து வாழ்க்கையை வளப்படுத்தும் அறவழி செயல்களுக்கு தூண்டல்களாக அமையும் நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் மனித மேன்மைக்கு உரமாக அமைகின்றன. பிரபஞ்சத்தோடு இணைந்து இயங்கும் நற்செயல்களுக்கு பிரபஞ்ச பேராற்றல் துணை நிற்கும் என்பது அறிவியல் கூற்றாகும். எப்படி இருந்தோம் என்பதை எடுத்துக்காட்டி, எப்படி இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டி, எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆசிரியராய் செவிக்கு விருந்தளிக்கின்றன. சாமானியரையும் சென்றடையும் எளிமையான ஊடகமாக வானொலி விளங்குகிறது. வானொலி கேட்டு எழுத்தறிவையும் படிப்பறிவையும் பெருக்கி கடிதம் எழுதுவதிலும் சிறப்பு நிலையடைய கற்றுக்கொண்டதாக மக்கள் கூற கேட்டதுண்டு. காற்றில் விரியும் கடித மலர்கள் போன்ற நிகழ்ச்சிகளை சான்றாக கூறலாம். மனித வளர்ச்சியையும் பெருமையையும் வெளிச்சமிடும் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் நிறைய ஒலிபரப்பாகின்றன. தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு உதவும் அறிவார்ந்த நிகழ்ச்சி நன்றியுடன் என்றும் நினைவு கூறத்தக்கவை. செய்திகள் தரும் விவரங்களும் கேட்பவர்களை சிறப்பு நிலைக்கு உயர்த்தும். June 5 உலக சுற்றுச்சூழல் தினம். வாழும் பூமியை பசுமைப்படுத்த வேண்டும் என்னும் முயற்சிக்கிறோம். மனித மனங்களை மேலும் பசுமையாக்கும் வானொலி வளம் பெருகிட வாழ்த்துவோம். நிகழ்ச்சிகள் கேட்டு பயன்பெறுவோர் உள்ளவரை, பிரபஞ்சம் உள்ளவரை வானொலி வளமாய் வளம் பெற வாழ்த்தும் உள்ளங்கள் நாளும் அதிகரித்து வருகின்றன. நன்றி, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வானொலி நிகழ்ச்சிகளில் வந்து நான் வந்து 1998 இந்த நிகழ்ச்சிகளை வந்து கேட்டு வர்றேன். நான் வானொலினாலே என்ன சொல்வேன்னா, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா அது ரேடியோ தான். இதில் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பாகி வருது. எனக்கு பிடிச்சது அப்படின்னா செய்திகள் தான். மார்னிங் செய்திகள் வந்து நான் 6:30 வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே அதை கேட்பேன். அந்த செய்திகளை கேட்கும்போது முந்தைய நாள் நிகழ்வுகள், இன்றைய நாளினுடைய சிறப்புகள் எல்லாமே வந்து இந்த செய்திகள் வந்து கொடுக்கும்போது மனதில் வந்து ஆழமாக பதிகிறது. ரெண்டாவது வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள். நம்ம அகில இந்திய வானொலி வந்து அனைத்து நிலையங்களும் வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகள்லாம் தலையங்கமாக இன்று ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கக்கூடிய தகவல்கள், ஒரு 5 தகவல்கள் வந்து எவ்வளவு பயனுள்ளதாக இருப்பீங்கன்னா, அந்த நிகழ்ச்சிகளை கேட்கும் போது ஒரு தகவலை வந்து இன்னொருத்தருக்கு எப்படி சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம அதுலேருந்து தெரிஞ்சிக்க முடியுது. அதே நிகழ்ச்சியில் வந்து நீதி கதையை சொல்லி அதுக்கான விளக்கத்தை கொடுக்கும்போது அந்த நிகழ்ச்சி என்ன மனசில் வந்து ஆழமாக பதியுது. அது முடிவில் நகைச்சுவும் சொல்வார். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் வந்து நானும் நிறையா பங்களிப்பு செஞ்சுருக்கேன். இப்போ அண்மையில் நடந்த மதுரை வானொலி நடத்திய வாக்கத்தான் நிகழ்வுலையும் கலந்து கொண்டேன். அங்கேருந்து வரும்போது நம்ம ஆர்ஜிஐக்களில் பார்க்க முடிஞ்சது, நேயர்களில் பார்க்க முடிஞ்சது, நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வானொலி வந்து நம்ம வந்து பல்வேறு வடிவில் இருக்குது. வித் பாரதி, கிசான் வாணி, யுவவாணி, அப்புறம் அந்த டிஆர்எம் சேவை, பண்பலை, மத்தியலை அப்படின்ற பல்வேறு அலைவரிசையில் நம்மளுக்கு கொடுத்துட்டு வராங்க. அப்புறம் இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்த பிறகு நம்ம செயலியிலே ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம சென்னையிலிருந்து நாகர்கோயில் வரைக்கும் இருக்கக்கூடிய வானொலி நிகழ்ச்சிகளை வந்து ரொம்ப துல்லியமாக கேட்க முடியுது. அதே மாதிரி நம்ம செய்தி பிரிவில் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேவை வச்சுருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் சேவை என்னன்னா, நம்ம இன்கேஸ் நியூஸ் கேட்க முடியல அப்படின்னா அந்த நியூஸே நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறாங்க. அன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம் அப்படின்னா எப்போ தேவையோ அந்த செய்திகளை வந்து நம்ம கேட்குறதுக்கு இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 90 கடந்து இந்த வானொலி ஒழித்து கொண்டு இருக்கிறது. மேலும் பல ஆண்டுகள் இந்த சேவையானது தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.

காலங்கள் கடந்தாலும் இளமை மாறாது நேயர்களின் நெஞ்சங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் ஆகாஷ்வாணிக்கு வாழ்த்து மழை பொழிந்த நன்மக்களுக்கும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வானலை வசந்தமாம் வானொலியை கொண்டாடி வரும் பொன் நெஞ்சங்களுக்கும் மனம் நிறை நன்றிகள்.

0: இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 வான்வெளியில் இசைத்தூரிகை. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம்.
1: எஸ் ஹூ இஸ் இட்
2: டான் டான் டான்
3: 102.3 பாட்டுக்கு டான்
2: டான் டான்.
4: 7:15 இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
5: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளை அவர் பட்டியலிட்டார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் உள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட இந்த நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசியினை 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேசத்தின் விதிஷாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக இந்த தடுப்பூசி திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த தடுப்பூசி பாதுகாப்பானது மட்டுமன்றி புற்றுநோய் இல்லாத வாழ்விற்கான உத்தரவாதமாகவும் உள்ளது என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். சினிமாவின் ஆன்மா என்ற தமது நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற மைய கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றிய திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் மின் இணைப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு மாதந்தோறும் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 12 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையில்

0: கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் பிஜேபி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் சர்வதேச அளவில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. குஜராத் மாநிலம் காந்திநகரில் செயல்பட்டு வரும் இந்த பல்கலைக்கழகம் தடய அறிவியல் தொடர்பாக உலக அளவில் ஒரே பல்கலைக்கழகம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தில் 96 நாடுகளின் பிரதிநிதிகள் பயிற்சி பெற்றுள்ளது சர்வதேச அளவில் அதற்கான அங்கீகாரத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று அந்த பல்கலைக்கழகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 13 இடங்களில் இந்த பல்கலைக்கழக வளாகங்கள் செயல்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 90 ஆண்டுகளாக சிறப்பான சேவையை ஆகாஷ்வாணி வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்காக ஆகாஷ்வாணி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். கடல்சார் பொருளாதாரத்தில் கேரளாவிற்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். சர்வதேச கடல் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி எழுதியுள்ள கட்டுரையில் முதலமைச்சர் இதனை தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு வி டி சதீசன் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் கூறியுள்ளார். இன்று சிலிகுரியில் பல்வேறு மாவட்டங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நகர்ப்புறங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவது ஒழுங்குபடுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தூய்மைப் பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் திருமதி அக்னிமித்ரா பால் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வுக்கான தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்ப எண்ணை சமர்ப்பித்து இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அந்த முகமை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த மறுதேர்வு வரும் 21 தேதி நடைபெறுகிறது. வங்கி முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள 6 இடங்களில் இன்று சோதனை நடத்தியது. சண்டிகர், பஞ்ச்குலா, தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு அதிகாரிகள் வங்கி அதிகாரிகளுடன் இணைந்து 668 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் கூறியுள்ளது. 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷிர் கனால் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லுறவை இரு நாடுகளும் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எரிசக்தி, வர்த்தகம் மற்றும் சுற்றுலா துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த நேபாளம் விரும்புவதாகவும் திரு ஷிர் கனால் தெரிவித்தார். பெருவில் அதிபர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திருமதி கெய்கோ ஃபுஜிமோரி, திரு ராபர்டோ சான்சஸ் ஆகியோர் களத்தில் உள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தேர்தலில் 33 பேரை பின்தள்ளி இவர்கள் இருவரும் தற்போது களத்தில் உள்ளனர். இருப்பினும் அந்த தேர்தலில் 20% கூடுதலான வாக்குகள் இவர்களுக்கு கிடைக்காததன் காரணமாக தற்போது மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2 நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட்

இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. ரஹமத் ஷா 43 ரன்னுடன் களத்தில் உள்ளார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. சுப்மன் கில் 126 ரன்னுக்கும் கே எல் ராகுல் 100 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மாண்டல் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீன தாய்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்ட பிரிவில் தேஜா சிர்சி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 7:30. நேயர்கள் கேட்க இருப்பது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள செல்வகுமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். செரித்ததை உரமாக்குகிறது, செரிக்காததை மரமாக்குகிறது. எது? பறவைகள் தான். அவை சாப்பிட்டு செரித்தது எல்லாம் இயற்கை உரம். செரிக்காத விதைய கழிவா வெளியே தள்ளி அவை செடி கொடி மரமாகுது. எவ்வளவு ஓர் அற்புதமான பணி! அந்த காலத்திலேயே திருவள்ளுவர், மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழற் காடும் உடையது அரண், நல்ல அரண் பாதுகாப்பு என்பது ஆழமான அகழி நீரையும் அகன்ற நிலப்பரப்பையும் உயரமான மலையையும் அடர்ந்த காட்டினையும் உடையதாக இருக்க வேண்டும் என்கிறார் தெய்வ புலவர். இதிலிருந்தே நமது பண்டைய தமிழர்களின் சுற்றுச்சூழல் குறித்த பார்வையை நாம் அறியலாம். இயற்கைதான் மிகப்பெரிய பள்ளிக்கூடம், கட்டணம் பெறாத ஆசான். மலைகளும் மரங்களும் ஆறுகளும் கடல்களும் பறவைகளும் விலங்குகளும் நமக்கான வாழ்க்கை பாடங்களை நமக்கு தினமும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. செல்வகுமார் சார், இப்படி நல்லவற்றை நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசான்களை நாம காப்பாற்ற வேண்டாமா? மாறிவரும் இயற்கை சமநிலை, இயற்கை வளங்களான நீர்நிலைகள், காடுகள், காட்டுயிரிகள், காற்று மண்டலம், பறவைகள், கடற்கரைகள் அனைத்தும் மனித குலத்துக்காக வடிவமைக்கப்பட்டவை. இதுல மனித இனம், விலங்கினம், பறவை இனம், தாவர இனம், கடல்வாழ் உயிரினங்கள் என அனைத்தின் நல்வாழ்வும் இந்த சுற்றுச்சூழலின் சமநிலையில்தான் உள்ளது. சுற்றுச்சூழலின் சமநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் சுற்றுச்சூழலை மட்டுமின்றி உயிரினங்களின் வாழ்வுக்கும் அச்சுறுத்தலாகவும் ஆபத்தாகவும் அமைந்து விடுகின்றன. நவீன விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக சுற்றுச்சூழல் இன்று மாசடைந்து வருகிறது. ஒவ்வொரு வயதினருக்கும் இயற்கையை பராமரிப்பதில் ஒரு பங்கு இருக்கிறது. பள்ளிகள் மாணாக்கரின் பங்கு இயற்கையை பராமரிக்க மனிதருக்கு கற்றுக் கொடுக்க ஒரே வழி அவர்கள் குழந்தையாக இருக்கும் போதே இயற்கையை புரிய வைப்பதுதான் என்கிறார் கான்ராட் லாரன்ஸ் என்ற அறிஞர். மாணவர்களின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் சாக்லேட் மிட்டாய்களுக்கு பதிலாக ஒரு மர

0: மரக்கன்றை நட செய்து பராமரிக்க செய்தல் நற்பணியாக இருக்கும். எல்லா விழாக்கள்லையும் ஒரு மரக்கன்றை நட செய்து பராமரித்தல் மற்றொரு நற்பணியாகும். தேச தலைவர்களை போற்றும் வகையில் அவர்களது பெயரிலேயே ஒரு மரக்கன்று நட்டு மரமாக்குதல் இன்னும் ஒரு நற்பணி. இயற்கை உரங்களை தயாரிக்கவும் பயன்படுத்தவும் கற்றுக் கொடுத்தல், சிறப்பாக மரம் வளர்க்கும் மாணவர்களை மாணவ குழுக்களை உற்சாகப்படுத்துதல் ஊக்கப்படுத்துதல், இது போன்ற செயல்களை பள்ளிகளில் செய்யும் போது பசுமை போர்வையை நாம் அதிகரிக்க முடியும். செல்வகுமார் சார், தனி மனிதனின் பங்கு, ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்குமாக நிலைத்திருக்கிறது. இந்த பூமி பந்தில் மனிதன் மட்டுமல்ல புல் பூண்டுகளும் ஓர் அங்கம்தான் என்பதை உணரணும். பாலித்தீன், பிளாஸ்டிக் போன்றவற்றை பயன்படுத்துவதை குறைத்திடணும் அல்லது தவிர்க்க வேண்டும். கடைகளுக்கு போகும்போது துணிப்பைகளை எடுத்துட்டு போகணும். ஒரு மரம் தன் வாழ்நாளெல்லாம் வெளியிடும் பிராணவாயுவின் மதிப்பு அளவிட முடியாதது. அதே போல மக்கும் குப்பை, மக்காத குப்பை என வீடுகள்ல தெருக்கள்ல தனித்தனியா குப்பைகளை பிரித்திட கத்துக்கணும், அதை செயல்படுத்தணும். எனவே சூழல் இயற்கை பாதுகாப்புல ஒவ்வொருவரும் தனி கவனம் செலுத்துவோம், சரிங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. 7:35 ஆயிட்டு இருக்கு. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நிகழ்ச்சியிடம் இப்போ உங்களுக்காக முதல் பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து? ஜெய் பீம் திரைப்படத்திலிருந்து தான். இணைந்திருங்கள்.

ஓகே, நீங்கள் கேட்டு ரசிச்சிங்க மாரி செல்வராஜ் எழுதிய பாடல் பைசன் காலமாடன் திரைப்படத்திலிருந்து. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல். 7:46 ஆகிட்டுருக்கு நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக எல்லோ திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: ஓகே, பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நிறைவு பாடல் கபிலன் வரிகளில், ஹரி ஜெயராஜ் இசையில், உங்களுக்காக யான் திரைப்படத்திலிருந்து காத்திட்டு இருக்க உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைக்கு சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் நேரம் 7:55. நேயர்கள் கேட்க இருப்பது இன்று ஒரு தகவல்.
1: ஒருத்தன் தன்னுடைய நண்பனை வழியில் பார்த்தான். என்னப்பா லெட்டர் போட்டுனே கிடச்சிதா அப்படின்னா, ஓ கிடச்சிதேன்னா அவன். இவன் உடனே, ஏண்டா போய் சொல்கிற, நான் உனக்கு லெட்டரே போடலை, சும்மா தான் கேட்டேன், உடனே கிடச்சிட்டுதுங்கிறியே அப்படின்னா. லெட்டர் போட்டேன்னு நீ போய் சொல்கிறப்போ அது கிடச்சிதுன்னு நான் போய் சொல்லப்படாதா அப்படின்னானா அவன். இப்படிப்பட்டவங்க சில பேர் இருந்தால் கூட இன்றைக்கி கடிதம் மூலமாக தொடர்பு கொள்ளாதவங்க இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அது அவசியமான ஒன்றாயிட்டுது. இந்த அஞ்சல் அட்டைகள் எப்படி ஆரம்பமாச்சு தெரியுமா? ஆஸ்திரியா நாட்டில் ஒரு பேராசிரியர் இருந்தார். அவர் பேர் இம்மானுவேல் ஹெர்மன். அவர் ஒரு நாள் ஒரு பத்திரிகையில் கட்டுரை எழுதினாராம். இது நடந்தது 1869. அவர் எழுதின கட்டுரையில் மக்கள் அதிகம் செலவு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாறிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி எழுதியிருந்தார். அதுக்கு சில யோசனைகளை அவரே எழுதியிருந்தாராம். எப்படின்னா, அந்த கட்டுரையை எல்லாரும் படித்து பார்த்துருக்குறாங்க. அவர் சொன்ன யோசனைகள் என்னென்னு அது வந்து அரசாங்கத்தின் கவனத்துக்கும் போச்சான். ஆகா, இது அவர் சொல்கிற யோசனை நல்லா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு அவங்களே நினச்சிருக்கிறாங்க. அவ்வளவு தான், உடனே அந்த யோசனையை நடைமுறைக்கு கொண்டுகிட்டு வந்தாங்களாம். பேராசிரியர் இம்மானுவேல் ஹெர்மனின் யோசனைப்படி அச்சடித்த அரசு முத்திரையோட அரசாங்கம் அஞ்சல் அட்டைகளை வெளியிட ஆரம்பிச்சுதான். 1869 அக்டோபர் 7 இது நடந்திருக்கு. உலகின் முதல் அஞ்சல் அட்டை வெளிவந்த நாள் அது. அப்போ தான் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதாவது கரஸ்பாண்டிங் கார்டு அப்படின்னு பேரான் அது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, உடனடியாக அமெரிக்காவிலேயும் இது மாதிரியான கார்டுகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இதுக்கு என்ன பேர் தெரியுமா? போஸ்டல் கார்டு. அதுக்கப்புறம் 1870 இங்கிலாந்துலேயும் இதை வெளியிட்டாங்களாம். அதை வெளியிட்ட முதல் நாள் அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? மக்கள்லாம் ஏதோ நியாய விலை கடையில் நிற்கிறது மாதிரி பெரிய பெரிய க்யூ வரிசையில் நின்று இதை வாங்கினாங்களாம். நம்ம நாட்டில் முதல் அஞ்சலகம் 1927 கல்கத்தாவில் ஆரம்பமாயிருக்கு. இன்றைக்கும் அஞ்சலகம் இல்லாத இடமே இல்லை, அந்த அளவுக்கு அஞ்சல் போக்குவரத்து அதிகமாயிருக்குது. அன்னைக்கு உள்நாட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ள மலிவான ஒரு அஞ்சல் அட்டையை அரசாங்கம் வெளியிடலாம் அப்படின்னு பேராசிரியர் எழுதின கட்டுரை இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆகியிருக்கு பார்த்தீங்களா? ஒருத்தன் ஒரு தபால் பெட்டிக்கு பக்கத்தில் தலையை வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்திருக்கான். அங்கேருந்து இன்னொருத்தன் கேட்டிருக்கான், என்னாச்சுன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தபால் பெட்டியில் ஒரு கார்டு எழுதி போட்டேன், விவரமெல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கிறேன், ஆனால் அட்ரஸ் எழுத மறந்துட்டேன் அப்படின்னு. உடனே அவன், அதுக்காக கவலைப்படாத, நான் போட்ட கார்டில் அட்ரஸ்லாம் பின்கோடு உள்பட கரெக்டாக எழுதியிருக்கேன், ஆனால் விவரம் எழுத மறந்துட்டேன் நானா. கவலைப்படாத, கொஞ்ச நேரத்தில் தபால்காரர் வருவார், பெட்டியை திறந்ததும் நம்ம லெட்டரை கேட்டு வாங்கிக்கலாம்னா. ஒருத்தன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் வந்தார், கேட்டேன், அதுக்கப்புறம் தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுன்னானா இவன். ஏண்டான்னு கேட்டிருக்கான் அவன். இது தபால் புட்டு இல்லையா அப்படின்ட்டுருக்கான் இவன்.
0: நேயர்கள் கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன்.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
3: வானிலை

0: வானவர்த்தி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா, அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
0: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே.
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
0: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
3: விளையாடு விளையாடு வாழும் வரைக்கும் விளையாடு.
4: 102.3 பாத்துக்கு தான் 102.3 பாட்டுக்கு இதான்.
5: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
6: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐநாவின் அமைதிப்படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பாராக்கிற்கு வழங்கப்பட்டதை அடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பாராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சினிமாவின் ஆன்மா என்ற தமது நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற மையக்கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் காரணமாகத்தான் மின்தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார். இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அதுபற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்கவைக்க தாவிக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் இழுத்த தாவிக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தாவிக அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் மதுபானக் கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபானக் கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தாவிக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆப்கானிஸ்தான்

இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மாண்டால் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்மை பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 61 கிலோ எடை பிரிவில் தீபக்கும் 125 கிலோ எடை பிரிவில் தினேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 57 கிலோ எடை பிரிவில் சுமித்தும் 65 கிலோ எடை பிரிவில் மோஹித் குமாரும் 74 கிலோ எடை பிரிவில் ஜெய்தீப்பும் 97 கிலோ எடை பிரிவில் விக்கியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன தாய்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ போரினாய்.

நீ கூறினால் இந்த இதில் வந்து நம்ம ஒரு அருமையான ஒரு தலைப்பில் நம்ம எல்லாரும் பேசுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அது என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம வந்து போட்டுட்டோம். அதில் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி நம்ம அந்த ரோட் சேஃப்டி அப்படிங்கிறது நம்ம வந்து அது கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்று. அதை தாண்டி நம்ம வந்து எப்படிலாம் போகிறது ரோட்டில் அப்படின்னு ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இந்த தலைப்பு அப்படிங்கிறது இதுக்கு அதுக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு எதுவாக இருந்தாலுமே நம்ம இது என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வந்துக்கிட்டு இருக்கும். அதை தாண்டி இது என்னுடைய வாழ்க்கையில் முக்கியம் அப்படிங்கிறத தாண்டி இது எனக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எல்லாருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இது எனக்கு தேவை அல்லது வேணும் அப்படிங்கிறதுல ஒரு மனப்போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மனப்போராட்டத்துக்கு இடையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நீட் அல்லது வாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வேணுமா அல்லது விருப்பமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அடிப்படையில் பிடித்த பொருளை கொடுக்க நேர்ந்தால் யாருக்கு தருவீர்கள்? உறவுகளை தவிர்த்து. உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்குது, ஆனால் பிடிச்சது வந்து வேணும் அப்படிங்கிற ஒன்று இருக்கும், அல்ல விருப்பம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை தாண்டி பிடித்த ஒரு பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், அதாவது உங்களுடைய அண்ணன் தம்பி, அக்கா அல்லது குழந்தைகள் இப்படிங்கிறதுல மனைவி இவங்களெல்லாம் தாண்டி வேற ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா எம்னா எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ மறுபடியும் இந்த தலைப்பை நான் சொல்லிடுறேன்னா உங்களுக்கு சற்று குழப்பமாக இருக்கலாம். அதை பிடித்த பொருளை கொடுக்க நேர்ந்தால் யாருக்கு தருவீர்கள் அப்படிங்கிறத மாதிரி கேட்டிருக்கோம். ஸோ இந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் சொல்லலாம் அல்லது கால் பண்ணி நம்மளோட பேசலாம். ஸோ கால் பண்ணுடைய நம்பர் 2952 0853 அல்லது 2838981 இந்த எண்களுக்கு நீங்கள் நம்மளோட பேசலாம். முதல் பாடலாக நந்தவன தேர் படத்திலிருந்து நமக்காக ஒரு அருமையான பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாரும் ரொம்ப கேட்கலாம். வா எஸ்பிபி அப்புறம் மற்றும் உமாரமணன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. பாடல் உங்களுக்காக.

0: நேரம் 8:14 ஆகிட்டுருக்கு. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கோம், நீ கூறினால் நீ கூறினால உங்களுக்கு பிடித்தமான பொருளை யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கு கொடுப்பீங்க? உறவுகளை தவிர அந்த பிடித்த பொருளை கொடுக்கணும் அப்படின்னாவே ரொம்ப ஒரு மனசுக்கு அப்படியே என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். அதை தாண்டி கொடுக்கணும்னு வரும்போது ஒரு பெரிய அன்பு அவங்க அதாவது பெறுறவங்கள்ட்ட இருந்தால் தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பிடித்த பொருள் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். நீங்கள் நம்மளோட பேச வேண்டிய எண் 2952-0853 அல்லது 2838-9871. இந்த எண்களுக்கு நீங்கள் நம்மளோட பேசுங்க. முதல் நேயர் யார் எங்கிருந்து? வணக்கம்.
1: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: ஐயா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணா இருக்கிறாரு, அவருக்குதான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எங்க வீட்டு மனுஷங்களை தாண்டி கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணுங்க.
0: அப்ப நீங்க கொடுக்கறது ஒரே ஆளுக்கு மட்டும்தான்?
1: இல்ல, எங்க வீட்டு அண்ணனுக்கு நான் நிறைய விஷயம் கொடுத்துருக்கேன். அவங்களையும் தாண்டி யாருக்கு எந்த ஒரு நீட் அப்படிங்கறது நமக்கு தெரிய வருதோ அவங்களுக்கும் நான் கொடுத்துருக்கேன். முகம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு பார்த்தது இல்ல. திடீர்னு ஒருத்தர் வந்தாரு, அவருக்கு ரொம்ப பசியா இருந்தது. நான் சாப்பாடு அப்படிங்கறது வச்சிருந்தேன், அவருக்கு ஒரு கரியர் அப்படிங்கறது கொடுத்தேன். அவர் எனக்கு தெரியவே தெரியாது, அவர் ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டாரு. சோ ஒருவருக்கு கொடுக்கணும்னா யாருக்கு பேசிக்கா அந்த பொருள் நீட் இருக்கோ அவங்களுக்கு கொடுப்பேன். அதே தாண்டி நம்ம வீட்டு பக்கத்துல சொல்லுவாங்களே, நம்ம வீட்டுடைய எக்ஸ்டெண்டட்னு அவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எந்த ஒரு பொருளா இருந்தாலும் பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு அதிகம் ஷேர் பண்ணிருக்கேன்.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். ஹலோ
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்துமா?
2: பெருமாள் செல்லம் ஜெயலட்சுமி பேசுறேன் சார்.
0: பேரு பேரு
2: ஜெயலட்சுமி.
0: ஜெயலட்சுமி எங்கிருந்து?
2: வணக்கம்.
0: ஹலோ வணக்கம். வணக்கம்
3: சார்.
0: அதத்தாங்க கேக்குறேன், சாப்பாடை தவிர வேற என்ன குடுத்துருக்கீங்கன்னு கேக்குறேன்.
3: பணம் பைசா எல்லாமே கொடுப்பா சார் அவருக்குதான்.
0: அவர் உங்களுக்கு திருப்பி ஏதாவது குடுத்துருக்காரா?
3: குடுத்துருக்காரு சார். அவங்க வீட்டுல விளையிற பண்டெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாரு சார் நிறைய. எங்களுக்கு
0: நீங்க அவருக்கு குடுப்பியா அவர் உங்களுக்கு கொடுப்பாரு? இப்படி இப்படி மாத்தி மாத்தி ஒரு பண்ட மாற்று முறையா போயிட்டு இருக்கு.
3: நன்றி
0: நண்பா. வணக்கம். இரு வணக்கம். சொல்லுங்க வீரராகவன்.
4: கிட்டத்தட்ட 50 வருஷமா என்னுடைய ஆத்மா நண்பன் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் சார், இன்னும் பழகிட்டு தான் இருக்கிறோம்.
0: அவருக்குதான் ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கணும் அப்படின்னா
4: கொடுப்பீங்க? திரும்ப புத்தகங்கள் ரொம்ப வாசிப்பா சார்.
0: ஓ நல்லது, கேக்குறதுக்கே நல்லா இருக்கு.
4: ரொம்ப ரொம்ப கட்டுரை அறிவியல் எல்லாம்
0: எழுதுவாங்க,
4: அதனால அவனுக்கு ரொம்ப புத்தகம் தான் பிடிக்கும். இதுக்காக கன்னிமரா லைப்ரரி நிறுத்தம் போய் அவன் என்ன கேக்குறானோ அதெல்லாம் அந்த நியூ செஞ்சுரி புக்ஸ் அந்த மாதிரி போவோம். கம்யூனிஸ்ட் சாந்தம்
0: கொண்டவன். அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்துட்டீங்களா?
4: அது அப்பெல்லாம் இப்ப கடியில.
0: ஹலோ, கன்னிமரால புத்தகத்தை எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, படிச்சுட்டு தான் வர முடியும்.
4: இல்ல சார், கன்னிமரா இல்ல சார், அந்த சாரி அந்த நியூ செஞ்சுரி புக் ஸ்டால் இருக்காங்க.
0: சரி, அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி பரவாயில்ல, சொல்லுங்க.
4: அந்த புக் ஸ்டால் இல்ல இல்ல, அவன் ரொம்ப விரும்பி படிப்பது வந்து புத்தகங்கள் தான்.
0: ஓ நல்லது, புத்தகங்கள் நீங்க கொடுப்பீங்க விரும்பி. அது உங்களுக்கு பிடிக்குமா? நான் கேட்டது உங்களுக்கு பிடித்த அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
4: படிக்கிறேன், அதை பங்கிட்டு போகும்.
0: ஓ நல்லது நல்லது.

0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ.
0: ரொம்ப அருமையாக அவங்களுடைய பதிலெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் கேட்கும்போது பார்த்தோன்னா புத்தகம் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து மகள் மகளை தவிர வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ஒரு இதை சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, அவங்களுடைய திறந்த மனதை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இன்னொருத்தர் பார்த்தோம்னா நண்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கொடுத்து உதவும்போது நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு மிகப்பெரிய கொடை. அதில் தான் நிறைய பேர் எல்லாருமே ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேட்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குது. நீ கூறினா நிகழ்ச்சி மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், தேவை அறிந்து கொடுப்பது சாலச்சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யார், ஹேமலதா சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் கண்ணன் மேட்டுப்பட்டி. இனிய மாலை வணக்கம், இரவு நேர் நிகழ்ச்சி சிறப்பாக தொடரட்டும். இனிய இரவு வணக்கம், நீ கூறினா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடல் மிக அருமை, நந்தவன திரைப்படத்திலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார், பார்வதி பர்வத வருதினி. மயிலை பட்டாவி உங்களுக்கு யாரும், ஓகே ஓகே, சரி நல்லது. வணக்கம், நாம் சொல்ல வேண்டிய கருத்துக்களை எளிய முறையில் சுருக்கமாக கூறினால் மற்றவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு திருவான்மையூர் சொல்லியிருக்கிறாரு. பூந்தண்ட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இது பழையது, அது இப்போ தான் வந்திருக்கு போல். பரவாயில்ல நண்பர்களே, நம்ம வந்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு பொருளை யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கு கொடுப்பீங்க, உறவுகளை தவிர அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இப்போதைக்கு அடுத்த பாடல் பாட்ஷா படத்திலிருந்து, அழகு நீ நடந்தால் நடை அழகு அப்படிங்கிற ஒரு பாடல். கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய வைர வரிகளில் எஸ்பிபி சார் மற்றும் சித்ரா அம்மா ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க. உங்களுக்காக இப்போது வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

0: நேரம் 8:31 ஆயிற்றுக்கு. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கோம் நீ கூறினால. நீ கூறினால உங்களுக்கு பிடித்தமான பொருளை யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா உறவுகளை தாண்டி யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். நீங்கள் நம்மளோட பேச வேண்டிய எண் 2952-0853 அல்லது 2838-9871 இந்த எண்களுக்கு நீங்கள் நம்மளோட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சாந்தி.
1: எனக்கு பிடிச்ச பொருளை நான் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க கூடாது, சொந்தக்காரங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்.
0: அப்பா, நான் சொந்தக்காரங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வரல, அதை தாண்டி யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். நீங்க வாட்டுக்கு சொந்தக்காரங்க கொடுக்க கூடாதுன்னு
1: சொல்லிட்டாரு.
0: இல்ல, சொந்தக்காரங்க கொடுக்க கூடாது அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்லல. உறவுகளை தாண்டி நீங்க யாருக்காவது
1: சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க கூடாது, அதுதானே கன்ஃபார்மா?
0: ஐயோ அம்மா, சொந்தக்காரங்க கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல.
1: டாபிக் புரிஞ்சுக்கிட்ட நான் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு பிடிச்ச பொருள் வந்து ரிலேட்டிவ்ஸ்கே பிடிக்குமான்னு தெரியாது. சோ அவங்களே அதை பத்திரமா பாத்துப்பாங்களா, நான் அவங்களுக்கு கொடுத்தா அப்படின்னு தெரியாது. ரிலேட்டிவ்ஸ தாண்டி நான் கொடுக்கணும்னா நிச்சயமா நண்பர்களுக்கு தான் கொடுக்கணும். அவங்களும் அதை பத்திரமா பாத்துப்பாங்களா பாத்துக்க மாட்டாங்களான்னு
0: தெரியாது.
1: நிச்சயமா அது பழைய பொருட்களா இருக்கும், அதை நான் தந்து அவங்க பத்திரமா பாத்துப்பாங்களோ இல்ல தூக்கி போடுவாங்களோ எதுக்கு, அது நானே வச்சுக்கிறேன். அவங்களுக்கு நான் கொடுக்கறேன்னா நான் ஃப்ரெஷ்ஷா புதுசா வாங்கி கொடுத்துட்டு போயிடுறேன். நான் என்னோட எனக்கு பிடிச்ச பொருள் நான் யாருக்கும் தர மாட்டேன், நான் மட்டும்தான் வச்சிருக்கேன்.
0: அவங்களுக்கு வேணும்னா புதுசா ஒண்ணு வாங்கி கொடுத்துருவீங்க.
1: ஆமா, அதோட அருமை எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. நானே
0: வச்சுக்கிறேன். சோ பிடித்த பொருளை பிடித்து வச்சுக்கிருவீங்க.
1: ஆமா, யாருக்கும் தர மாட்டேன்.
0: ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி. நன்றி.
0: வணக்கம். ஹலோ. வணக்கம்.
2: ஹலோ. ரெடி முத்துக்குமார் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க.

0: குமார்.
1: எனக்கு இவங்க அவங்க தான் கிடையாது, பொதுவாக யாராவது ரொம்ப விரும்பி கேட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நான் கொடுத்துருவேன்.
0: ஸோ நீங்கள் தொடங்கும் போதே எனக்கு அப்படின்னு சொல்லும்போதே என்ன கேட்டாலும் கொடுத்துருவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் சொல்கிறீங்க. அப்படி என்ன கொடுத்துருக்கீங்க பெருசா?
1: கொடுத்துருக்கேன்னா மொபைலு, நான் யூஸ் பண்ணி மொபைலு கேட்டிருக்காங்க, அது
0: கொடுத்துருக்கேன்.
1: அது வேணும் அவங்க அந்த டைம்ல இருக்கு, அதே ரெண்டாவது அது நல்லா இருக்கு எனக்கு வேணும்னு. அப்புறம் என்கிட்ட ஸ்டார் இன்னொன்று
0: இருந்தது,
1: அது கொடுத்துருக்கிறேன். அப்போ இது வண்டி சைக்கிள் தான் வச்சுங்க, சைக்கிள்
0: பிடித்த பொருளை துறவிகளுக்கு கொடுத்து விடுவேன். பெரிய ஞானியா இருப்பார் போல ஹரிகரன் அனுப்பியிருக்கிறார். நீ கூறின நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பிடித்த பொருளை வீட்டில் வேலை பார்க்கும் ஆட்களுக்கே தான் கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு மீரா வெங்கட்ராமன். நல்லது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமலதா அனுப்பியிருக்காங்க. நல்லது, முனிராஜ் முனிராஜ் அப்படியே கையை தூக்கிட்டு அனுப்பியிருக்கிறாரு. இரு வணக்கம், நீ கொருணா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பாடல் அருமை அப்படிஞ்சிருக்கு. ஆனந்த பூங்காற்றி பண்பலையில் கேட்கின்றேன். முத பண்ண அந்த 5 மணிக்கு பண்ண இதுக்கு இப்போ அனுப்பியிருக்கிறார் நினைக்கிறேன். அன்பான வாழ்த்துக்கள், நல்ல நல்ல கருத்துக்கள் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நண்பர்கள்லாம். இருக்கட்டும், அடுத்த ஒரு நேர் கேட்டுட்டு நம்ம வந்து பாடலுக்கு போகலாம். வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ,
2: பரவாயில்ல.
0: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: ஆ வணக்கம் சார், நான் கோனிமேட்டில் குமார் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க குமார்.
3: சார் நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா டீல வந்து ஒரு 4 மணி என்ன டீ போவோம் சார். ஆமா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 86 எனக்கு வந்து என் நண்பன் வந்து பாத்தீங்கன்னா மெய்வண்டி சைக்கிள் எனக்கு வாங்கி கொடுத்தா போல. அப்போ ஆமா, அதாவது வந்து 285 ரூபாய்க்கு அந்த சைக்கிள் வாங்கி கொடுத்தா போல. அந்த மெது வண்டி பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு என்ன சொல்றோம், ஒரு 45 வயசு ஒரு என்னோட சின்னவரு, அவர் வந்து என்ன ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போவாரு. அவரு என்ன பண்ணா 2 கிலோமீட்டர் நடந்து போவாரு, டெய்லி நடந்து போற நடந்து வரா அப்படின்னு இன்னும் சொல்லியிருந்தாரு சார் அவரு. அது என்ன பண்ணா நேத்துதான் சார் அந்த சைக்கிள் என்ன பண்ணா அவர்கிட்ட, சரி நீ வச்சுக்கு போற சைக்கிள் அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்தேன் சார். நான்
0: நேத்து கொடுத்துருக்கீங்க, இன்னைக்கு இந்த தலைப்பை கேக்குறோம் பாருங்கப்பா.
3: ஆமா சார், அந்த மெய வண்டி பாத்தீங்கன்னா அந்த அவர்கிட்ட கொடுத்தேன் சார். மெய வண்டிய
0: நண்பருடைய பேரு
3: எனக்கு வந்து நண்பா வாங்கி கொடுத்தா எனக்கு. அந்த மெய வண்டி வந்து இப்ப வந்து அந்த செக்யூரிட்டி வேலைக்கு போறவர்கிட்ட
0: கொடுத்துருக்கீங்க. அவர் பேரு, அந்த அவரு நண்பருக்கு பேரு,
3: அவர் பேரு வந்து ஆனந்தம் சார். அவர் பேரு
0: நல்லது, ஆனந்தமா இருக்கட்டும். நன்றிங்க.
3: அவர் வந்து 2 கிலோமீட்டர் நடந்து போற நடந்து வரங்காரு. அந்த அந்த மெய வண்டி அவர்கிட்ட கொடுத்தா இப்ப வந்து போறா 4 லிட்டர் வேலைக்கு போறாரு சார் அவரு.
0: நல்ல உதவி, நன்றி.
3: ஆமா
0: வணக்கம்.
3: நன்றி
0: நன்றி நன்றி. உறவுகளுக்கு கொடுக்கூடாது, சரி பரவாயில்ல பக்கத்தில் உள்ள கொடுத்துக்கிருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த உதவுறமா என்ன இருக்கு பாத்தீங்களா, அதுவே போதும். ஸோ இதுவரை நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது பாடல் கேட்டு வந்துடலாம். செவ்வந்தி படத்திலிருந்து செம்மீனே செம்மீனே பாடல் ஜெயச்சந்திரன் சுனந்தா இவங்க பாடியிருக்காங்க. வாலி அவர்களுடைய அருமையான வரிகளை இளையராஜா அவர்களுடைய இசையில் இப்போதைக்கு பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீ கூறினால். இது உங்கள் விபித் பாரதி, தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் நண்பன் இருதயா.

0: 8:48, இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் கேட்டுட்ருக்கோம். நீ கூறினால் நீ கூறினால உங்களுக்கு பிடித்தமான பொருளை யாருக்கு கொடுப்பீங்க, அது உங்கள் உறவுகள் இல்லாமல் இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். வணக்கம். ஹலோ.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
1: வாழ்க வளத்தோடும் கேள்வி ஜெயஸ்ரீங்க.
0: சொல்லுங்க ஐயா.
1: எனக்கு பிடித்த பொருளை யாரு கொடுக்குன்னு கேட்டுக்கிறீங்க. எனக்கு பிடித்த பொருளை கண்டிப்பா யாருக்கு கொடுக்க மாட்டேங்க.
0: இப்படி ஒரு இப்படி ஒரு பொதுவான ஒரு பதில குத்து மதிப்பா சொல்லிவிட்டீங்களே. சரி சொல்லுங்க, அடுத்து யாரும் கொடுக்க மாட்டீங்க, அவ்வளவுதான், வேற என்ன சொல்றதுக்கு ஒண்ணும். வணக்கம்.
2: ஹலோ சார்.
0: வணக்கம்
2: சார். வணக்கம் சார். எம்பி ரவிச்சந்திரன், ஸ்ரீநகர் அம்பத்தூர் சார். நலமா சார்?
0: நலம் நலம் நலம். சொல்லுங்க.
2: நேர்களும் நலமா இருக்கணும் சார். சார், நான் என் ஃப்ரெண்டுக்கு பச்சோன்னே புக்கை கொடுத்துருவேன் சார்.

0: எல்லாம் அந்த சந்தா கட்டி படிப்பேன். அவன் சொன்ன விஷயம் அதிர்ச்சியா இருந்தது. என்னன்னா பழைய பேப்பர் மட்டும் 1000 ரூபாய்க்கு ஒருத்துக்கு இருக்கு, கிட்டத்தட்ட 40,000 புக்ஸ் சார். 1 ருபீக்கு ஒர்த் புக்கு குடுத்துட்டு அவன் ரிட்டர்ன் நான் கேட்க மாட்டேன். நான் ஆசையா இருக்கும் அவங்க கூட பழகிறதுக்கு. அவனும் வெளியே போட மாட்டான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, புக்கு பச்சி தரன்னு வாங்கிட்டு கொஞ்சம் சேர்த்து வச்சு பழைய பேப்பர் கார்டில் போட்டு 5 ரூபாய் தியேட்டருக்கெல்லாம் போனதெல்லாம் பாத்துருக்கேன் சார். கஷ்டப்பட்டு ஒட்டியா வாங்கணுமா, கரெக்டான பர்சன் போய் சேருதான்னு
1: பாக்கணும்.
0: மெடிக்கல் புக்ஸ் எல்லாம் பிரசெண்டா கொடுக்க கூடாது சார்.
1: பரவாயில்ல, பெரிய பெரிய அதாவது விலை மதிப்பு மிக்க புத்தகங்கள் எல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க.
0: ஆமா சார், படிக்கிற புக் எல்லாம் வச்சிக்க மாட்டேன் சார். நானு நண்பரை தான் முக்கியமா கருதுவேன்.
1: நன்றிங்க, நன்றி நன்றி. வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம். மாதவத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
1: சொல்லுங்க மேடம்.
2: எனக்கு பிடிச்ச பொருள்னா குடுத்துருவேன். ஃப்ரெண்டுகளுக்கு பக்கத்துல யாரும் வந்து கேட்டாங்கன்னா நல்லா இருக்கு தாங்கன்னா நான் குடுத்துருவேன்.
1: நல்லதுங்க. வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம்.
3: சாந்தா சுப்பிரமணியன் பேசுறேன்.
1: சொல்லுங்க மேடம், ஏற்கனவே பேசுனீங்களா?
3: நல்லா இருக்கு ப்ரோக்ராம் தொகுப்பு, நல்லா இருக்கு உங்களுடைய வார்த்தைகள் தாளம்.
1: சொல்லுங்க மேடம்.
3: நான் வந்து நம் பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு கிடையாது, நமக்கு கீழே கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அவங்களையே பார்த்து அவங்களுக்கு உணவு உடை அந்த மாதிரி கொடுக்கறது, அதனால அவங்க மனசுல நம்ம பிடிச்சு போயிடுறோம்.
1: ஓ அப்படி. ஓகே.
3: எனக்கும் அவங்களை பிடிச்சு அந்த மாதிரி நிறைய பண்ணுவேன். நான் வந்து அவங்க மெயின் வந்து ஒரு துணியும் சாப்பாடும் தானே சார் முக்கியம். அவங்களுக்கு கொடுக்கும் போது அது வந்து நல்லதாவே நான் கொடுப்பேன். நல்ல சாப்பாடு வீட்டுல நாங்க சாப்பிடற சாப்பாடே ஒருத்தர் எக்ஸ்ட்ரா சமைப்பேன் நான்
1: கொடுத்துருந்துச்சுன்னு,
3: அது இன்ன வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது.
1: நல்லதுங்க, ரொம்ப நன்றி.
3: அப்புறம் மழை நேரம் வந்தா ஏதாவது தங்க இடம் இல்லாம வசதி இல்லாம கஷ்டப்பட்டாங்கன்னா வயசானவங்க எங்க வீட்டுக்கு முன்னாடி இடம் கொடுத்து அவங்களை படுக்க வைப்போம்.
1: ஓ நல்லது.
3: அந்த மாதிரி நிறைய உதவிகள் பண்றது பிடித்தமான விஷயம். அதுல அவங்க மனசுல நாங்க நிறையவே இடம் பிடிச்சிருக்கோம்.
1: ரொம்ப நன்றிங்க, இந்த செயலை தொடர்ந்து செய்யுங்க.
3: நன்றி, நிகழ்ச்சி நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள்.
1: நன்றி. ரொம்ப அருமையாக நேயர்கள் தான் இன்றைக்கி கலந்து கொண்டு அவங்களுடைய எண்ணாலைகள் வந்து சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப கேட்கறதுக்கும் மன நிறைவாக இருந்தது, நன்றாகவும் இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு உதவின்னு கேட்டு வரவங்கள்ட்ட நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறத தாண்டி நம்மளாக உதவி அறிந்து கொடுப்பது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, பிடித்த பொருளை கொடுப்பது அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவை இருக்குது கொடுக்கறது அப்படின்னா இல்லை, இது எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பிடித்தமான பொருள் பிடித்தமானவர்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் ஒரு கூடுதல் நட்பை உருவாக்கும். அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து கேட்டோம். அதனால் உதவியில் இருப்பவர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது அது பிடித்ததை கொடுப்பது அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இருந்தாலும் உங்களுடைய அந்த நிறைவான ஒரு மனது, நல்ல மனது அப்படிங்கிறது தெரிய வந்தது. இந்த மனது எப்போதும் இருக்கட்டும், இந்த மனது இன்னும் இன்னும் உயரட்டும் வளரட்டும் என்று சொல்லி பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம வந்து போகலாம். அதற்கு முன்னாடி இப்போதைக்கு ஒரு பாடல், முத்தமிழே அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல். ராமன் அப்துல்லா படத்திலிருந்து ரொம்ப அருமையான வரிகளில் அறிவுமதி அவர்கள் எழுதியிருப்பாங்க. இந்த பாடல் எல்லாருக்காகவும் நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 விருப்பமான நேயர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். நான் உங்கள் இருதயா.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: பெண்கள் இராஜாங்க காரியங்களில் ஏன் தலையிடக்கூடாது என்பதை காரணங்களோடு முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயர் குந்தவை தேவியிடம் விளக்கிக் கொண்டிருந்தார். குந்தவை சிறிது நேரம் திகைத்துப் போய் நின்றாள். மறுமொழி என்ன சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. முதன் மந்திரி நன்றாக தன்னை மடக்கிவிட்டார். அவர் சொல்வதில் உண்மை இருக்கத்தான் இருக்கிறது. இந்த எண்ணம் தோன்றியதும் வானர்குல வீரன் மீது அவளுக்கு கோபம் எழுந்தது. வீர சாகசச் செயல்கள் அவன் செய்யக்கூடியவன்தான், ஆனால் காரியத்தை பகிரங்கப்படுத்தி கெடுத்து விட்டானே. அவனை பார்த்து நன்றாக கண்டிக்க வேண்டும். இவ்வாறு எண்ணியதும் முதன் மந்திரியின் கட்டளையின்படி அவன் சிறைப்படுத்தப்பட்டது நினைவு வந்தது. என்னவெல்லாம் தொந்தரவுக்கு ஆளாகி கொண்டு எனக்கும் தொந்தரவளிக்கிறான். சற்று நேரம் சும்மா இருந்திருக்க கூடாதா? வைத்தியர் மகன் ஏதாவது உளறினால் அதற்காக அவர் பேரில் மேல்மாடத்திலிருந்து பாய்ந்து சண்டை துவக்கி இருக்க வேண்டுமா? ஐயா, ஒரு கோரிக்கை செய்து கொள்கிறேன். பெரிய மனது செய்து நிறைவேற்றி தர வேண்டும்.
1: தேவி, கட்டளையிடு. இந்த ராஜ்யத்தில் உன்னுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை ஏது?
0: தாங்கள் அரண்மனை வாசலுக்கு வரும் சமயத்தில் இரண்டு பேர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களை சிறைப்பிடித்த தாங்கள் கட்டளையிட்டீர்கள்.
1: அவர்கள் செய்தது பெருங்குற்றம். அரண்மனையில் மகாராணியின் கண் முன்னால் அவர்கள் சண்டை தொடங்கியது பெரும் பிசகு. அதுவும் எப்பேற்பட்ட சமயத்தில், பெரும் ஜனக்கூட்டம் கொதிப்புடன் இருந்த நேரத்தில். காரணம் தெரியாத ஜனங்கள் தாங்களும் சண்டையில் கலந்து கொண்டிருந்தால் எத்தகைய விபத்து நேர்ந்திருக்கும்? சிறு நெருப்புப் பொறி பெருங்காட்டையே அழிப்பது போல நாடு நகரமெல்லாம் கலகமும் குழப்பமும் விளைந்திருக்குமே.
0: ஆமையா, அவர்கள் செய்தது பெரும் குற்றம்தான். ஆயினும் அவர்களில் ஒருவனை மன்னித்து விடுதலை செய்யும்படி தங்களை மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன்.
1: இளவரசியின் அருளுக்கு பாத்திரமான அந்த பாக்யசாலியார்
0: நான் இலங்கை தீவுக்கு அனுப்பிய தூதன் அவன்தான்.
1: பழம் நடுவி பாலில் விழுந்தது போலாயிற்று.
0: எதனால் இவ்வாறு சொல்லுகிறீர்கள்?
1: அந்த தூதனை நானே சிறைப்படுத்த வேண்டும் என்றிருந்தேன். இங்கே அவனாகவே எளிதில் அகப்பட்டு கொண்டான்.
0: எதற்காக? என்ன குற்றத்திற்காக?
1: தாயே, அவன் பேரில் பயங்கரமான குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது.
0: அது என்ன?
1: பொன்னியின் செல்வனை அவன்தான் கடலில் தள்ளி மூழ்கடித்து விட்டான் என்று.
0: என்ன நாராசமான வார்த்தைகள்! அப்படி குற்றம் சாட்டுவது யார்?
1: பலரும் அவ்வாறு குற்றம் சாட்டுகிறார்கள். இளவரசரை கப்பல் ஏற்றிக் கொண்டு வந்த பார்த்திபேந்திரன் சொல்லுகிறான், பழுவேட்டரையர்கள் இருக்கலாம் என்கிறார்கள். நானும் சந்தேகிக்கிறேன்.
0: ஆச்சாரியரே, ஜாக்கிரதை! நான் ஒரு கொலைகாரனை பிடித்து அனுப்பி என் தம்பியை கொன்றுவிட்டு வரச் சொன்னதாகவா சந்தேகிக்கிறீர்?
1: ஒரு நாளும் இல்லை தாயே. அவனை உனது நம்பிக்கைக்குரிய தூதன் என்று நினைத்துக் கொண்டு நீ அனுப்பினாய். அது தவறாயிருக்கலாம் அல்லவா? அவன் மாற்றார்களின் ஒற்றனாயிருக்கலாம் அல்லவா?
0: இல்லவே இல்லை. ஆதித்த கரிகாலன் அவனை என்னுடைய உதவிக்கு அனுப்பினான். அவனை பூரணமாக நம்பலாம் என்று எழுதி அனுப்பினான்.
1: ஆதித்த கரிகாலனும் ஏமாந்திருக்கலாம் அல்லவா இளவரசி? வழியில் அவன்

0: மாற்றப்பட்டும் இருக்கலாம் அல்லவா? நான் இங்கே வரும்போது ஒற்றன் என்ற குற்றச்சாட்டு என் காதில் விழுந்தது. மேலே இருந்தவனை பார்த்து கீழே நின்றவன் குற்றம் சாட்டினான். அது என்ன அம்மா?
1: மேலே நின்றவன்தான் என் தமையன் அனுப்பிய தூதன். வாணர் குலத்தில் வந்த வல்லவரையன் வந்தியத்தேவன். கீழே நின்றவன் வைத்தியர் மகன் பினாகபாணி. வந்தியத்தேவனை பழுவேட்டரையர்களின் ஒற்றன் என்று வைத்தியர் மகன் குற்றம் சாட்டினான். என்ன அறிவீனம்?
0: ஏன் இருக்கக்கூடாது தாயே?
1: ஒரு நாளும் இருக்க முடியாது. பழுவேட்டரையர் காவலிலிருந்து அவன் தப்பி வந்தவன். அவனை திரும்ப கைப்பற்ற பழுவேட்டரையர்கள் எத்தனையோ ஆட்களை அனுப்பி பிரம்ம பிரயத்தனம் செய்தார்கள்.
0: அவனிடம் பழுவூர் முத்திரை மோதிரம் எவ்விதம் வந்தது தாயே?
1: அந்த வஞ்சக அரக்கி மாய மோகினி விஷநாகம். தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். பழுவூர் இளையராணி கொடுத்துதான் அவனுக்கு அம்மோதிரம் கிடைத்தது.
0: அது உனக்கு தெரிந்திருப்பது பற்றி சந்தோஷப்படுகிறேன். நான் சொன்னால் நீ நம்பி இருக்க மாட்டாய். அந்த வல்லத்து வீரன் பழுவேட்டரையர்களின் ஒற்றன் அல்ல என்பது சரி. ஆனால் பழுவூர் ராணியின் ஒற்றனாயிருக்கலாம் அல்லவா?
1: அது எப்படி முடியும்?
0: எப்படி முடியும் என்று சொல்லுகிறேன். வந்தியத்தேவன் இலங்கைக்கு அனுப்பிய அந்தரங்க தூதன். தஞ்சை கோட்டைக்கு வெளியில் பழுவூர் ராணியை பல்லக்கில் சந்தித்தான். அப்போது முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொண்டான். பிறகு கோட்டைக்குள் பழுவூர் அரண்மனையின் அந்தப்புறத்தில் அவளை சந்தித்தான். அவனை பழுவூர் இளையராணி பொக்கிஷ நிலவரையில் ஒளித்து வைத்திருந்து வெளியே அனுப்பினாள். உன்னிடம் ஓலை கொண்டு வரப் போகிறான் என்று அவளுக்கு தெரியும். இலங்கையிலிருந்து அவன் திரும்பி வரும்போது அரிச்சந்திர நதிக்கரையில் பாழடைந்த பாண்டியன் அரண்மனையில் நள்ளிரவில் அவர்கள் இருவரும் சந்தித்து பேசினார்கள். அதற்கு பிறகும் பழுவூர் முத்திரை மோதிரம் வந்தியத்தேவனிடம் இருக்கிறது. இதையெல்லாம் பற்றி நீ என்ன நினைக்கிறாய் அம்மா? உன் தூதனிடம் இன்னமும் பரிபூர்ண நம்பிக்கை வைத்திருக்கிறாயா? குந்தவையின் உள்ளம் இப்போது உண்மையாகவே குழப்பத்தில் ஆழ்ந்தது. மௌனமாயிருந்த அரசளங்குமரியை பார்த்து முதன் மந்திரி அனிருத்தர்,
2: தாயே ஏன் பேசாமல் இருக்கிறாய்? வந்தியத்தேவனை இன்னமும் நீ நம்புகிறாயா
1: என்று கேட்டார். ஐயா, அமைச்சர் திலகமே, நான் என்ன சொல்லட்டும்? இன்னும் சற்று நேரம் தாங்கள் பேசிக்கொண்டே போனால் என்னை நானே சந்தேகிக்கும்படி செய்து விடுவீர்கள் போலிருக்கிறதே என்றாள் இளவரசி.
0: காலம் அப்படி இருக்கிறதம்மா. யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்று தீர்மானிப்பது இந்த நாளில் அவ்வளவு சுலபமில்லைதான். நாலாபுறமும் அவ்வளவு விரோதிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். அவ்வளவு மர்மமான சூழ்ச்சிகள் நடந்து வருகின்றன என்றார் முதன் மந்திரி அனிருத்தர்.
1: ஆனாலும் தங்களுக்கு தெரியாத மர்மமும் தாங்கள் அறியாத சூழ்ச்சியும் இராது என்று தோன்றுகிறது. நான் அனுப்பிய தூதனை பற்றி அவ்வளவு விவரங்களையும் எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டாள் குந்தவை தேவி.
0: அம்மணி, நான் 1000 கண்களும் 2000 செவிகளும் படைத்தவன். நாடெங்கும் அவை பரவியிருக்கின்றன. பழுவூர் அரண்மனையில் என் ஆட்கள் இருக்கின்றார்கள். பழுவூர் இளையராணியின் மெய்க்காவலர்களிலே எனக்கு செய்தி அனுப்புகிறவன் ஒருவன் இருக்கிறார். ஆழ்வார்க்கடியானைப் போல் ஊர் ஊராக அலைந்து திரிந்து செய்தி கொண்டு வருகிறவர்கள் பலர் இருக்கின்றார்கள். சுற்றுப்புற நாடுகளிலோ நானறியாமல் எந்த காரியமும் நடைபெற முடியாது என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆயினும் யார் கண்டது, என்னையும் ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கலாம். நான் அறியாத மர்மங்களும் நடைபெறலாம்.
1: இவ்வாறு முதன் மந்திரி சொன்னபோது பொன்னியின் செல்வன் இப்போது சூடாமணி விகாரத்தில் இருப்பதும் இந்த பொல்லாத மனிதருக்கு தெரியுமோ என்ற எண்ணம் குந்தவைக்கு உண்டாயிற்று. அதை அவள் வெளியிடாமல் மிகுந்த சிரமத்துடன் அடக்கிக் கொண்டாள். ஐயா, நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அந்த வாணர்குல வீரன் பழுவூர் ராணியின் ஒற்றனாயிருப்பான் என்று மட்டும் என்னால் நம்ப முடியவில்லை. அவனை தயவு செய்து விடுதலை செய்து விடுங்களேன் என்றாள்.
0: நன்றாக யோசித்து பாரும்மா. அந்த பெண் நந்தினியிடம் மாயமந்திர சக்தி ஏதோ இருக்கிறது. சிவபக்தன் மதுராந்தகன் அவளுடைய வலையில் விழுந்து ராஜ்யத்தில் ஆசை கொண்டான். சம்புவரையரின் மகன் கந்தமாறன் அவளுடைய ஓலையை எடுத்துக்கொண்டு ஆதித்த கரிகாலனிடம் போயிருக்கிறான். பழுவேட்டரையர்களின் பரம விரோதியாயிருந்த பார்த்திபேந்திரன் இன்று பழுவூர் ராணியின் அடிமையாகிவிட்டான். சூடராஜ்யத்தை 2 பிரித்து மதுராந்தகனுக்கு 1 ஆதித்த கரிகாலனுக்கு 1 கொடுத்து ராஜி செய்து வைக்கவும் அவன் முன்வந்திருக்கிறான்.
1: இது என்ன அக்கிரமம்? ராஜ்யத்தை 2 பிரிக்கவாவது? எங்கள் குலத்து முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்து பெரிதாக்கிய மகாராஜ்யம் இது.
0: ராஜ்யத்தை பிரிப்பதை நீ விரும்ப மாட்டாய்

0: நானும் விரும்பவில்லை தாயே. 10 நாட்களுக்கு முன் இந்த யோசனையைச் சொல்லியிருந்தால் பார்த்திபேந்திரனும் பொங்கி எழுந்திருப்பான். இப்போது அவனே இந்த ஏற்பாட்டுக்கு முதன்மையாக நிற்கிறார்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: திருமாலின் வியூக நிலையில, அதாவது விரிவுபடுத்திய நிலையில ஒண்ணு அனிருத்தன். இந்த சொல்லுக்கு பொருள் தடுக்க முடியாத ஆற்றல் கொண்டவன். ருத்ரமுகம் கொண்டு மக்களின் அறியாமையை போக்குவதாக கொள்றது மரபு. சோழ பேரரசின் முதன் மந்திரி அனிருத்தரும் தம் பேருக்கு ஏற்ற மாதிரி அறிவுரை வழங்கி வருவதை பார்த்துக்கிட்டு வரும். ராமேஸ்வரத்தை அடுத்த சிறு தீவில பழைய மண்டபத்துல தமது சீடன் திருமலையப்பன் பதற்றத்தோடு எக்கு தப்பா பேசின போது அமைதியா அவர் கொடுத்த விளக்கம் நினைவிருக்கும். சுந்தர சோழர் சிம்மாசனம் ஏறின போது கூட இருந்து நான் உதவுவதா இருந்தா பட்டத்தை ஒப்புக்கொள்வதாகவும் இல்லாட்டா மறுத்து விடுவதாகவும் சொன்னார். ராஜ்ய நிர்வாகத்துல அவருக்கு உதவுவதாக வாக்களிச்சு அதை இன்னைக்கும் நிறைவேற்றிக்கிட்டு வர. நீயும் நானும் ராஜ்ய சேவைய ஸ்வதர்மமாக கொண்டவங்க. சோழ பேரரசரின் சேவையில உடல் பொருள் ஆவிய அர்ப்பணம் செய்வதா சபதம் செய்திருக்கோம், இதை மறவாத. இப்போ பழையாறையில அந்த பெரும் கூட்டத்துல முதன் மந்திரியின் பல்லக்குக்கு தானாகவே வழி ஏற்பட்டதை பார்த்தோம். இரு கரங்களையும் தூக்கி மக்களுக்கு ஆறுதலும் ஆசியும் கூறிய அந்த பாவனை அவரோட ஆளுமையின் சிறப்பு மேம்படுத்துவதாக இருந்ததையும் கவனிச்சோம். இளவரசரை தேடுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு செஞ்சாச்சு. சக்கரவர்த்தி தஞ்சை அரண்மனையில பத்திரமா இருக்காரு. கூடிய விரைவில் நானே அவரை இங்கே அழைச்சிக்கிட்டு வரேன். ஈழத்தில் உள்ள நம் வீரர்கள் பற்றி கவலை வேண்டாம். கூடியிருந்த ஜனங்களுக்கு தேவையான விளக்கங்களை தந்து அவங்கள திருப்தியோட வீடு திரும்ப பண்ணிடுறார் அனிருத்தரின் அனுபவ முதிர்ச்சியை கண்டு வியக்கிறோம். அடுத்து உணர்ச்சி வசப்பட்டிருக்கிற செம்பியன் மாதேவி. சோழ நாட்டில் தாயாதி சண்டை ஏற்படாமல் இருக்கணும்னா மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட சம்மதி கொடுங்க. அந்த மூதாட்டிக்கு விடுக்கும் வேண்டுகோள். குந்தவை, இளமங்கை, பெரும்பாலும் முதியவர்களின் கருத்துக்களை ஏற்க மறுக்கிற பருவம். நம்பிக்கைக்குரிய தூதன்னு நினைச்சுதான் நீ இலங்கைக்கு அனுப்பின. உன் தமையனும் அப்படி நம்பி இருக்கலாம். ஆனா அந்த வானர் குல வீரன் வழியில மாற்றப்பட்டும் இருக்கலாம் அல்லவா? அப்படி சந்தேகப்படுறதுக்கு இடம் தர மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. இப்படியெல்லாம் சொல்லி இன்னமும் உன் தூதனிடம் நம்பிக்கை இருக்குதான்னு கேட்கிறார். உடனே அவருடைய மதிநுட்பத்தை கண்டு வியப்படையிற மாதிரி நடிக்கிறார். அடுத்து என்ன சொல்ல போறா பாப்போம்.

பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

நான் ஜாகவாத்தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எப்எம்.

நேரம் 9:24. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கும் பூந்தண்டல் பூந்தண்டல. அடுத்த பாடலா இருவர் படத்திலிருந்து நறுமுகையை பாடல், வைரமுத்து அவர்களுடைய வைர வரிகளில் உன்னிகிருஷ்ணன்.

0: அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்கிற, ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
1: வந்துடுறோமா.
0: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
0: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீ ஏன் இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டானே.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.

நேரம் 9:37, இது உங்கள் விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் கேட்டுட்ருக்கோம். பூந்தென்றல் பூந்தென்றலில் அடுத்த பாடலாக சிம்மராசி படத்திலிருந்து அருமையான ஒரு பாடல் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உன்னிகிருஷ்ணன் மற்றும் அவரது குழுவினர் வந்து பாடியிருக்காங்க. கலைக்குமார் வந்து இந்த பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார். எஸ் ஏ ராஜகுமார் தனது அற்புதமான இசையை கொடுத்திருக்கிறார். உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுவர்ணலதா குரலில் பாடல் நம்ம எல்லாருக்காகவும் இப்போது.

நேரம் 9:46. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 100.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கோம் பூந்தென்றல். பூந்தென்றலில் அடுத்தடுத்து பாடல்களாக சேலையில் வீடு கட்டுவா அப்படின்னு ஒரு பாடல், அதில் இல்லைனா அவள் வருவாள் அந்த படத்திலிருந்து அருமையான வரிகளில் பழனி பாரதி எழுதியிருப்பார். உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா அவங்க வந்து பாடியிருப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக ஜீன்ஸ் படத்திலிருந்து நமக்காக ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. உன்னிகிருஷ்ணன் பல்லவி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. வைரமுத்து அவர்களுடைய வைர வரிகளில் ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் வந்து இசையமைத்திருப்பார். இந்த இரண்டு பாடல்களும் நமக்காக அடுத்தடுத்து நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3

நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் FM 102.3.

0: 102.3 பாத்துக்கு இதான் தானு.
1: 102.3 பாத்துக்கு இதான் தானு.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 10 மணி. இது உங்கள் விபித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் நண்பன் இருதயா. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் அருமையான பாடல் தெரிவுகளோடு நான் உங்களை சந்திப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் என்னென்ன பாடல்களாக வேணும் அப்படிங்கிறத நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா 9444001023 இந்த எண்ணுக்கு நீங்கள் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாடல் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அனுப்பியிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னா அர்ஜுனர் வில்லு அந்த ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. கில்லி படத்திலிருந்து கண்டிப்பாக வந்துடும். அதற்கு அடுத்தபடியாக இளைய நிலா பொழிகிறது இந்த ஒரு பாடல் வந்து எங்களுக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரிசெல்வம் கடையநல்லூர்லேருந்து கேட்டிருக்கிறாரு. இந்த இரண்டு பாடலும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தபடியாக நிறைய பேர் உங்களுடைய பாடல் விருப்ப பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக எத்தனை பாடல்கள் ஒளிபரப்ப முடியுமோ அத்தனை பாடல்களும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அதுவரை பொறுமையாக இருந்து அருமையாக இருந்து கேட்டு உங்களுடைய விருப்பமான பாடல் உங்களுடைய விருப்பமான சேனலில் வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு விருப்பமான பாடல் உங்களுக்கு விருப்பமான நிலையத்திலிருந்து உங்களுக்கு விருப்பமான ஒளி அலைகள்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு விருப்பமான ஒருத்தனும் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அது நமக்கு நல்லவே தெரியுது. அந்த அடிப்படையில் இந்த பாடல் முதல் பாடலை பார்த்தோம்னா கில்லி படத்திலிருந்தும் அதற்கு அடுத்தபடியாக இளைய நிலா பொழிகிறது ரெண்டுமே அருமையான ஒரு பாடல். முதல் பாடல் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அடிப்பாடலாக இருக்கும். பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிற இரண்டாவது படத்திலிருந்து வரக்கூடிய அந்த பாடல் கொஞ்சம் மென்மையாக இருக்கும். இந்த ரெண்டுமே கலந்ததுதானே நம்முடைய வாழ்க்கை அதிரடியும் அப்புறம் வந்து அன்பும் பண்பும் இப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கிற முடியாது. அதனால் நிறைய பேர் பாடல்கள் கேட்கும்போது ஹை பீட்டாக இருக்கும் அல்லது பார்த்தோம்னா ஒரு சில நேரம் ரொம்ப மெலடியாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் பாடல் இருக்கும். இதுதான் இப்படி அப்படிங்கிற மாதிரி பாடல் போகாது. அதனால் வர பாடல்கள்னால் நம்மளுடைய விருப்ப பாடல் நம்மளுக்கான பாடல் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நினைப்பீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட முதல் பாடலாக கில்லி படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான

நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 10:12. இது உங்கள் விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் கேட்டிருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. உங்களுடைய விருப்பமான பாடல் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்க இந்த நேரத்தில் உங்களுடைய விருப்பமான பாடல்களை நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. காவியலட்சுமி புலியூர் காந்தி நகர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. ஜோடி படத்திலிருந்து காதல் கடிதம் தீட்டவே இந்த ஒரு பாடல் எனக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக சரண்யா மயிலாப்பூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. பையா படத்திலிருந்து என் காதல் சொல்ல நேரமில்லை அப்படின்னும், மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம் உரிமை கீதம் படத்திலிருந்து ராஜன் கேட்டிருக்கிறாரு. பட்டாபிராமம் மணிகண்டன் முப்பொழுதும் உன் கற்பனைகள் ஒரு முறை உன் விழிகளில் பாடல் எனக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெயம் படத்திலிருந்து கோடி கோடி மின்னல்கள் பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கணேசன் கேரளா கொல்லூர்லேருந்து அனுப்பியிருக்காரு. இந்த பாடல்களை நாம் அடுத்தடுத்து எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் உங்களுடைய விருப்பமான பாடல் வந்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இப்போதைக்கு காதல் கடிதம் தீட்டவே, அப்புறம் வந்து என் காதல் சொல்ல அப்படின்னு இரண்டு பாடல் நம்ம நேயர்கள் கேட்ட அந்த விருப்பத்தின் அடிப்படையில் எல்லாருக்காக வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் நண்பன் இருதயா.

நேரம் 10:24, இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் கேட்டுட்ருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, உங்களுடைய விருப்பமான பாடல் உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அடுத்து பாடல்கள் வந்து கோடி கோடி மின்னல்கள் ஜெயம் படத்திலிருந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு முறை முப்பொழுதும் உன் கற்பனையில், அந்த ஒரு படத்திலிருந்து ஒரு முறை அப்படிங்கிற ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இரண்டு பாடலும் அடுத்தடுத்து நேயர்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. உரிமை கீதம் படத்திலிருந்து ராஜன் பம்மல்லிருந்து கேட்டிருந்தார். முப்பொழுதும் உம் கற்பனைகள் படத்திலிருந்து பட்டாபிராமம் மணிகண்டன் கேட்டிருந்தார். எங்கள் அழைப்பில் உங்கள் விருப்ப பாடலில் பத்மாவதி சந்தோஷபுரத்திலிருந்து ஜூலி கணபதி படத்திலிருந்து காக்கா காக்கா கருப்பு தான், அந்த ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. திருமலிசை அஸ்வினி ஹஸ்பிதா ஜோஹித், அப்புறம் அரசன் நிலானி தோஹித் அரசன் நிலானி அநேகன் படத்திலிருந்து ஆத்தாடி ஆத்தாடி பாடல், அல்லது திருவிளையாடல் ஆடம் ஆரம்பம் படத்திலிருந்து விழிகளி விழிகளி விழுந்த அந்த ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. கங்கை நதியே காதலி நிம்மதி படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. யார், ஹசன் அஸ்லாம். பிள்ளைக்காக பாடல் மழலையின் மொழியில் நெல்லை பாரதி சேரன் மகாதேவிலிருந்து கேட்டிருக்கிறாரு.

சத்ரியன் படத்திலிருந்து மாலையில் யாரோ மனதோடு பேச ஜெயபிரகாஷ் விருகம்பாக்கத்திலேருந்து கேட்டிருக்கிறாரு. வேலைக்காரன் படத்திலேருந்து வா வா அன்பே அந்த ஒரு பாடல் கேட்டிருக்காரு யாருன்னா லோகநாதன். நன்றி சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு குள்ளத்திலேருந்து நண்பர் ஒருத்தர் அனுப்பியிருக்கிறார். அவருடைய பாடல் வந்து ஜெயம் படத்திலேருந்து கோடி கோடி மின்னல்கள் கேட்டிருந்தார்ல, இந்த பாடல் இப்போதைக்கு ஒளிபரப்பாகும். ஹாய் சார், திஸ் இஸ் கதிரேசன் முருகன், வேலைச்சேரிலேருந்து கேட்டிருக்காரு. கண்ணம்மா ஃப்ரம் காலா மூவிலேருந்து கேட்டிருக்கிறாரு. பிரியா செல்வகுமாரன், செந்நீர் குப்பம், பூந்தமல்லி, நீ கோபப்பட்டால் நானும் கோபப்படுவேன், வில்லு படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. பிரியா படத்திலிருந்து நீதானே என்னுயிரே பாடல் கேட்டிருக்காங்க, பேர் எதுவும் போடக்கணும். அபிமன்யு, கோபி, கிருஷ்ணா, திவாகரன், காதல தினத்திலிருந்து காதல் எனும் தேர்வு எழுதி பாடல் கேட்டிருக்காங்க. அப்புறம் தனபால் ஃப்ரம் சைதாப்பேட்டையிலேருந்து கேட்டிருக்காரு. பிரியா படத்திலேருந்து என்னுயிர் நீதானே என்ற ஒரு பாடல். இப்போதைக்கு நம்ம பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயம் படத்திலிருந்தும், அடுத்து முப்பொழுது முன்கற்பனைகள் படத்திலிருந்தும் அடுத்தடுத்து பாடல் நம்ம எல்லாருக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையாக

இனிய ராகங்களின் சங்கமம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விட்டால்
1: நேரம் 10:53. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் கேட்டுட்ருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்களுடைய விருப்பமான பாடல்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாடல்கள் நம்ம வந்து ஒளிபரப்பிடும். ஒரு சிலர் வந்து என்னுடைய பாடல்லாம் வரலையே அப்படிங்கிற மாதிரி ஆதங்கமோ கோபமோ வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஒளிபரப்புக்கான நேரமோ அல்லது அது வந்து தொடர்ந்து நம்ம வந்து எடுத்து உடனே உங்களுக்காக ஒளிபரப்புற சூழலும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒளிபரப்பிருப்போம். அதனால் வந்த பாடலே இந்த பாடலும் நான் கேட்ட பாடல் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நிறைவோடு, அப்புறம் அதே நினைவோடு தூங்க போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் நிறைவான ஒரு பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா மகேஸ்வரி மந்திவெளியிலிருந்து தேவதை படத்திலிருந்து ஒரு நாள், அந்த ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் நிறைவு பாடலாக நம்ம உங்கள் அழைப்பில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் வருது. ஸோ நிகழ்வில் பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் இருதயா. மீண்டும் ஒரு நல்ல தருணத்தை நல்ல நாளில் நல்ல நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை அனைவருக்கும் அன்பு வணக்கம், இரவு வணக்கம்.

0: வணக்கம் நேர்களே. நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 வரை கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் இரவு பொழுதில் பாடல்களை வழங்குவதற்கு ஆர்ஜே கண்ணன் உங்களுடன். பகல் நேரம் முழுதும் வெயில் சுட்டெரித்தாலும் அனல் அடித்தாலும் இந்த இரவு நேரத்தில் மெல்லிய மென்காற்று நம்மை நெஞ்சை வருடும்போது கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இரவு பொழுதை இனிமையாக்கும் பாடல்கள் தான் நிகழ்ச்சியில் வர காத்திருக்கு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் பகல் நிலவு படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல்.

பாடல்கள் கேட்பது ஒரு சுகம்தான். பாடலை மனதுக்குள்ளே நினைத்து இந்த பாடல் இந்த காலகட்டத்தில் வந்தது, இந்த பாடல் வந்த நேரத்தில் நம்ம எந்த மாதிரி இந்த பாடலை ஹம்மிங் பண்ணியிருப்போம், இப்போ கேட்குற நேரத்தில் இந்த பாடலை நினச்சிருப்போம், எத்தனை முறை கேட்டாலும் இந்த பாடலுடைய அந்த இசை அந்த பாடல் எப்பவும் கேட்டாலும் ஒரு ஆனந்தமான நேரம் தான். பகல் நேரம் மதிய நேரம் எந்த நேரத்துக்கும் கேட்பதற்கு பொருத்தமான ஒரு காதல் ஏற்பாடல் தான் அந்த பாடல். கேட்டோம் அந்த பாடலில் பொதுவாக இசைக்கருவிகள் தான், இரண்டு இசைக்கருவிகள் ஒரே நேரத்தில் இசையமைப்பது போல இரண்டு குரல்களையும் ஒன்றாக இணைப்பது போல அந்த பாடலை அப்படி நினச்சிருப்பார். பூமாலையே தோல் சீரவா எங்கும் இரு தோல் சீரவன், ரெண்டு வாய்ஸும் ரெண்டு ஒன்று போல அப்படி சூப்பர் இம்பாசிபிள் ஆகிற மாதிரி அந்த பாடலை வச்சுருப்பாங்க. அந்த பாடல் அந்த பல்லவியில் நானுன்னு நினைக்காத நாள் இல்லையே, தேனினை தீண்டாத பூ இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவர் கூடல் அப்படியே பாடி வரும்போது எங்கும் இளம் காதல் மயில் நான் தேன் துளி பூவாயில் லலலா பூவிழி மான் சாயல் அப்படின்னு சொல்லி சொல்லி அடி கொஞ்சி கொஞ்சி பாட வரும்போது பாடலும் இசையும் ஒன்றிணைந்து வரும்போது இந்த இரவு நேரத்திற்கு அந்த பாடல் நம்மளை இனிமை செய்துன்னு சொல்ல வேண்டும். பாடலுக்கு இசை இளையராஜான்னு தெரிஞ்சிருக்கும், பாடல் வரிகளுக்கு கவிஞர் கங்கை அமரன் தான் எழுதியிருக்காரு. இவங்க காம்போவில் வந்து அந்த பாடல் தான் கேட்டோம். நிகழ்ச்சியிலிருந்து தான் நான் சிகப்பு மனிதன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

இரவு நேரத்திற்குன்னே இந்த பாடல் இசையமைக்கப்பட்டதா, இல்லை அந்த பாடலினுடைய காட்சி அமைப்புகளா, இல்லை இசையா, எப்படி கேட்டாலும் இந்த பாடல் நம்ம நெஞ்சை விட்டு நீங்காத ஒரு பாடல் தான். அந்த பாடல் துவக்கத்திலே அந்த எஸ் ஜானகம்மாவுடைய அந்த ஹம்மிங் அப்புறம் பாடல் நம்ம முழுமையாக கேட்கணும், இன்னும் ஒரு முறை கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த பாடல் இருக்கும். பாடல் வரிகள் கவிஞர் மு மேத்தா அவர்கள் எழுந்த இளையராஜாவுடைய இசை தான், சொல்லவே தேவையில்லை. தேன்மலை நீ ஹோய் மார்பிலே தூவவோ, தேவதை நீ ஹோய் நான் தினம் தேடவோ, இல்லை அந்த ஹோ ஹோ அந்த சின்ன சின்ன வார்த்தைகளில் அந்த ராகத்தில் சேர்த்து இனிமையாக பாடும்போது இன்னும் அழகாக கேட்கறதுக்கு இருக்கு. அதில் கையருகில் பூமாலை கால்களின் கோபுரம், மைவிளையில் நீதானே வாழ்கிறாய் ஓர்புறம், என் காதல் வானிலே பெண்மேக ஊர்வலம், காணுவேன் தேவியை கண்களின் விழாவில் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏற்ற இறக்கங்களுக்கு அந்த ஏற்றமும் அந்த இறக்கமும் அந்த பாடல் வரியில் மிக அழகாக அந்த வரியை கொண்டு வச்சிருப்பார். பெண்மானை சங்கீதம் பாடவா உல்லாசமாயிரம், முன்பார்வை தேன் தரும் உன் தேனே வந்தேனே அப்படின்னு சொல்லி பாடல் முழுமையாக அப்படி கேட்டுக்கிட்டே நடந்துக்கிட்டே அந்த பாடலை கேட்குற மாதிரி இருக்கும். அதில் ராத்திரி யாத்திரை ஏன் ஹோய் ராத்திரி நேரமே, போர்க்களம்தான் பூக்களின் தேகமே, தேகமலை நானாகும் தேவியை மூடுவேன், ஈரவையில் நீயாக மேனியை மூடுவேன் சொல்லி கண்ணோரம் காவியம் கை சேரும் போதிலே வானமும் தேடியே வாசலில் வராதோ அப்படின்னு சொல்லி அந்த அன்பு என்றைக்குமே நிலைத்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகளை தந்த பணம் சொல்லியிருப்பாங்க. பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் இரவு 11:15. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில் இனி காக்கி சட்டை படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடல்

பாடல் துவங்கும்போது அந்த காட்சிகளை பார்த்திங்கன்னா அப்படி ஒரு தேனுடைய சக்கரம் அப்படி சுழல்வது போல் அப்படியே அந்த காட்சி இருந்து அப்படி அவங்களுடைய அந்த கற்பனைகளில் கொஞ்சி விளையாடுகின்ற காட்சிகள் அந்த பாடல் இருக்கும். பாடல் வரிகள் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் எழுதுகிற அந்த சந்தத்துக்குள் எழுதுகிற அவர் அந்த காலகட்டத்தில் பாடல்களில் மிகவும் அழகாக அந்த கவிதைகளை வைப்பார். அதில் அழகான பாடல் வரிகளில் வச்சுருப்பார். அந்த முதல் வரி பாடலே நம்ம பட்டுக்கண்ணம் தொட்டுக்கொள்ள ஒட்டிக்கொள்ளும் ஒட்டி கொண்டு கட்டிக்கொள்ள உள்ளம் தொள்ளும் அப்படின்னு சொல்லி அதே அந்த சந்தத்தில் அழகாக அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். அதில் கற்பனை கொஞ்சிடும் காவடி சந்தங்களை அடடா இந்த காவிய குயிலை பார்த்து எழுதியதோ தலைவா அப்படின்னு சொல்லி அந்த காவடி சிந்தினுடைய சந்தங்கள் மிக அழகாக இருக்கும். அந்த சந்தங்கள் உன்னை பார்த்து எழுதியதா அப்படின்னு கவிஞர் வியக்கிறார். அதை கதாநாயகனும் கதையும் பாடும்போது அது ரொம்ப அழகாக அந்த பாடலுக்கு அழகாக அமைஞ்சிருந்த மெட்டுக்குள்ளே அந்த பாடல் அமைந்திருந்தது அழகாக தான். இளையராஜன் இசை சொல்ல வேண்டாம். புன்னகை சிந்திடும் பூந்தமிழ் ஓவியமே கிளியே உந்தன் பூவுடல் பார்த்தபின் சிற்பம் வடித்தனரோ கிளியே அப்படின்னு அடுத்து அவருக்கு பதில் சொல்லும் விதமாக அந்த பாடல் வரி அமைந்திருக்கு. கேட்கறதுக்கு இனிமையான அந்த பாடலை கேட்டு ரசித்தோம்.

ஒரு இனிமையான பாடலை கேட்டோம் இந்த இரவு நேரத்தில். பாட்டுத்தலைவன் பாடினால் பாட்டு தான், கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டு தான் அந்த பாடல் கேட்டோம். அதில் அழகான வரிகள் பார்த்திங்கன்னா சின்ன, அதை ஒரு ஒன்று இரண்டு வரிகள் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது அவங்க பாடின விதம் தான் அந்த பாடலை கேட்கும்போது ரொம்ப இன்னும் இனிமையாக இருந்தது. காதல் பேசும் தாளம் பூவே, ஓவியம் ஆனதே கைகள் மீது, இப்படி ஒரு வரி. அதற்கடை கைகள்

வர்ணம் தீட்டும் நேரம், ஓவியம் தேவி போல் ஆடிடும் கோலம், நீதானே தாளாட்டும் நிலவே, பாடிடும் பூங்குயில் மார்பில் எழுதி, காதலை வாழ்கவே ஆயிரம் காலம். இந்த நீதானே தாளாட்டும் நிலவேங்கிறது ஒரு சின்ன வரி தான். அதை வந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ரொம்ப அழகாக இனிமையாக பாடிக்கலாம். அது எஸ் ஜானகி அவர்களும் அடுத்த பல்லவியில் நான் தானே தாளாட்டும் நிலவே அப்படின்னு அதை ரொம்ப ராகமாக இழுத்து பாடிப்பாங்க. கேட்குறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருந்தது. இளையராஜாவினுடைய இசை சொல்லவே வேண்டாம், பாடலை கேட்டவொடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பாடல் வரிகள் நான் காமராசன் எழுதியிருக்காங்க. இந்த இனிமையான பாடலை இந்த இருவேளையில் கேட்டு ரசித்தோம். மனசுமயங்கும் நிகழ்ச்சி நீ கேட்க விருப்ப பாடல் சின்ன வீடு படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

பாடலினுடைய சந்தம் கேட்கும்போதே எவ்வளோ ஒரு வேகமான சந்தம், தத்தத்தருத தத்தத்தருத. இதில் வந்து பாடல் வரிகளுக்குள்ள அழகாக சிட்டுக்குருவி வெட்கப்படுது, பெட்டைக்குருவி கற்றுத்தருது. அந்த பாடல் முழுதுமே அந்த பாடல் வரிகளை இல்லாமல் நம்ம சரணமாக போட்டு பார்க்கும்போது ரொம்ப ஒரு கடினமான ஒரு மெட்டுன்னு தான் சொல்லணும். அந்த மெட்டில் அழகான ஒரு துள்ளலான ஒரு இசை பாடல், அது மென்மையாகவும் இருந்தது, மெலடியாகவும் இருந்தது. கேட்டு ரசிப்பதற்கு இனிமையான பாடல் அந்த கேட்டோம். கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரிகள், இளையராஜாவினுடைய இசை. நேரம் இரவு 11:31, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியிலினி எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்களில் உனக்காகவே வாழ்கிறேன் படப்பாடல்.

ஒரு பாடல்லே ஒரு பாதி வந்து சோகம், அடுத்த பாதியில் ஒரு மகிழ்ச்சி, இரண்டும் இணைந்து அந்த பாடல். முதலில் சோகத்தில் அந்த பாடலை எஸ் ஜானகிம்மா ஸ்டார்ட் பண்ணி கண்ணா உனை தேடுகிறேன் அப்படின்னு பாடலில் பாடுவாங்க. அந்த பாடலில் சில கேள்விகள் கேட்கப்படுகிறது, அந்த கேள்விக்கான பதிலாக அடுத்த எஸ் பி பாலசுப்ரமணியன் அந்த டூயட் ரெண்டு ஜாயின் பண்ணி இரண்டும் அந்த சோகம் வந்து சந்தோஷமாக மாறுகின்ற ஒரு தருணமாக அந்த பாடல் இருந்தது. ஏன் இந்த காதல் இன்னும் எண்ணம் தடை போடுமா, என் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் பிடிவாதுமா, என்ன நான் சொல்வது இன்று வந்த சோதனை, மௌனமே கொள்வதால் தாங்கவில்லை வேதனை, உன்னை தேடி வந்தேன் உண்மை சொல்ல வேண்டும், இந்த சோகம் கொள்ள என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த முதல் பல்லவியில். இரண்டாவது பல்லவியில் அவர் பாடும்போது அதுலேயும் இசையில் ஒரு சேஞ்ச், ஒரு டேன் ஓவர் பண்ணி அந்த இடத்துல அவங்க எஸ்பி பாஸ் பாலசுப்ரமணியம் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த இசையில் பாடலே ஒரு சேஞ்ச் ஆகுது. பாடலும் சந்தோஷமான ஒரு நிலைக்கு அந்த பாடல்கள் நம்மளை கொண்டு போகுது. அதுலேயே அவர் பாடுற சோகத்தின் பாஷை என்ன சொன்னால் அது தீருமா, கங்கை நீர் காயக்கூடும் கண்ணீர் அது காயுமா, சோதனை நேரலாம் பாசம் என்ன போகுமா, மேகங்கள் போய்விடும் வானம் என்ன போகுமா, ஈரமுள்ள கண்ணில் தூக்கம் இல்லை பெண்ணை, சோகம் தோகை வந்த பின்னே சோகம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அந்த பதிலை சொல்லி முடிக்கிறார். அதனால் ஈரம் உள்ள கண்ணில் வந்து என்றைக்குமே உறக்கம் இல்லைங்கிற ஒரு தத்துவத்தையும் இந்த பாடல் மூலம் காதலுக்குள் ஒரு தத்துவத்தையும் வச்சுருக்காரு கவிஞர். வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரிகள் தான் இளையராஜாவின் இசை. பாடலை கேட்ட உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, நான் சொல்லவே தேவையில்லை. பாடலை கேட்டுட்டு இணைஞ்சிருந்தீங்க விவத் பாரதி. தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் இனி மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

பாடல் முடியும் போது அந்த கிளைமேக்ஸ் காட்சிகளில் ரொம்ப நம்ம சோகப்பட வைக்கின்ற ஒரு காட்சிக்கான பாடல் அந்த பாடல் இருந்தது. பாடல் வரிகளில் அந்த கதை மாதிரி அந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பார் கவிஞர் வாலி அவர்கள். பாடலுக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா இரண்டு பேர் இணைந்து அமைச்சிருந்த அந்த பாடல் ஒரு பயங்கரமான ஒரு மெலடி சாங் தான். காண வேண்டும் சீக்கிரம் என் காதல் ஓவியம், வாராமலே என் ஆவதோ என் ஆசை காவியம். இந்த மெட்டுக்கு வந்துருக்குள்ள இந்த ஒரு வசன நடையான ஒரு கவிதை வரிகளை பாடல் வச்சுருக்கோம். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி அதுக்கு பதில் சொல்லும் விதம், வாழும் காலம் ஆயிரம் நம் சொந்தம் அல்லவா, கண்ணாளனே நல் வாழ்த்துக்கள் என் பாட்டில் சொல்லவா அல்லவா சொல்லவா அப்படிங்கிற மாதிரி எழுதுவார் கவிஞர் வாலி அவர்கள். அவருடைய பாடல் வரிகளே ஒரு தனித்துவமானது தான். கனிவாய் மலரே உயிர் வாடும்போது ஊடல் என்ன பாவம் அல்லவா அப்படின்னு பாட, தேடி தேடி பார்க்கிறேன் என் கால்கள் ஓய்ந்ததை, காணாமலே இவ்வேளையில் என் ஆவல் தீருமோ, காற்றிலாடும் தீபமோ என் காதல் உள்ளமே, நீ காணலாம் இந்நாளிலே என் மேனி வண்ணமும், பிரிந்தோம் இணைந்தோம் இனி நீயும் நானும் வாழ வேண்டும் வாசல் தேடிவா அப்படின்னு அந்த மெட்டுக்குள்ள அந்த பாடல் வரிகள் கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இந்த நேரத்தில் இருந்தது.

உறங்கச் செல்லும் முன் நமது மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்கள் பார்த்துட்டு வந்துடலாம். பர்வதவர்த்தினி அவங்க நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாடலை ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு முதல் பாடலிருந்து பெண்மணி சங்கீதம் பாடிய பாடல் வரைக்கும் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்திலிருந்து அவங்களும் பாடல்கள் வாழ்த்து சிறப்பு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து இரவில் பூத்த புதுமலர் மனசு மயங்கும் ராக் மலை விழித்திருந்து கேட்கும் இசை வசந்தகால பாடல்கள் வரிசை பூபால கீதங்கள் ஓசை மனதில் பூந்தென்றல் வீசும் வாடை பண்பலையில் மிதந்து வரும் குயிலோசை அப்படின்னு அவருக்கு உரித்தான கவிதை வரிகளை எழுதி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடியிலிருந்து வீரா செந்தில்முருகன் பாடல்கள் கேட்க ஆவலாக உள்ளேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பகல் நிலவு படத்திலிருந்து வந்த பாடலையும் குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இரவு நேரத்தை மேலும் இனிமையாக்கும் வகை

கீழ் பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றன சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அல்லிநகரம் எஸ் மகாதேவன் பாடல்களை குறிப்பிட்டு பாடல்களுடைய வரிசையாக எழுதி சொல்லி இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மற்றும் போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. திருச்சி குமரநகர்லேருந்து லக்ஷ்மி அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சிருக்காங்க. ஹேமலதா போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சிருக்காங்க. பூலுவபாளையம் ஆனந்தமுருகன் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராஜன் சுப்பிரமணியன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னையிலேருந்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரிலேருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நேரம் இரவு 11:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் இனி கடலோர கவிதைகள் படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: பாடலை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளும் அந்த கடற்கரை ஓரத்தில் ஓடி நடந்தது மாதிரி பண்ண காட்சிகள்லாம் மனசில் வந்திருக்கும். அந்த பாடலில் லிப் மூமெண்ட்டே இல்லாமல் காட்சிகள் மட்டும் போயிட்டுருக்கும். ஆனால் அந்த பாடல் வரிகள் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த காட்சிகளோட அந்த காதலும் வளர்ந்து வர மாதிரி அந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பார் கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான். அதில் ஒவ்வொரு வரிகளுமே கேட்பதற்கு மிக மனசு தடுமாறும், அது நினச்சா நிறமாறும், மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தடப்படும். ஒரு தயக்கத்தினால் எவ்வளோ விஷயங்களை சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுருக்குது, ஒரு கனமான விஷயந்தாங்கிறத சொல்லியிருப்பார். நித்த நித்தம் ஓனப்பு நெஞ்சுக்குழி காயும், மாடு ரெண்டு பாது ரெண்டு வண்டி எங்கே சேரும், மனசு ரெண்டு விதமாக பயணம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது சொல்லவும் முடியல மெல்லவும் முடியாமல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நினைப்பை அந்த பாடலில் வச்சுருப்பார். பொத்தி வச்சா அன்பு இல்லை, சொல்லி போட்டால் வம்பு இல்லை, சொல்லத்தானே தெம்பு இல்லை, இந்த துன்பம் யாரால அப்படின்னு அந்த காலகட்டத்தில் மனசுக்குள்ளெல்லாம் வச்சுருக்கக்கூடிய அந்த ஆசைகளை அந்த அன்பை வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிற அந்த பரிதவிப்பை அந்த பாடல் சொல்லியிருப்பார். இசை அப்பா சொல்லவே வேண்டாம், ஒவ்வொரு இசை நேரத்துலையும் வந்து மாடுலேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒவ்வொரு பல்லவிக்கும் சன்னத்துக்கு நல்ல இளையராஜா அவர்கள் இசை அப்படி அந்த கடற்கரையோடு பொருந்தி போகிற மாதிரி அந்த இசை இருந்துகிட்டே இருக்கும். அந்த காட்சி அமைப்பே நம்ம பார்த்துருக்கலாம், அப்படியே தரையில் அப்படி ஏபிசிடின்னு அப்படி எழுதி வச்சுருப்பாங்க, அந்த காட்சிகள் கூட மனசில் வந்திருக்கும். அது கடைசியில் அந்த பாடல் பதில் என்ன சொல்ல வராங்க, அது முடியும் போது பறக்கும் திசை ஏது இந்த பறவை அறியாது, உறவோ தெரியாது அது உனக்கும் புரியாது, பாறையில் பூ முளைச்சி பார்த்த வகை யாரு, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசனூறு, காலம் வரும் வேளையில் காத்திருப்பேன் பொன்மையில், தேதி வரும் உண்மையில் செய்தி சொல்வேன் கண்ணால் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அந்த செய்தி நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பாரு. இரவு நேரத்தில் அந்த இனிமை சேர்க்கும் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிலை மனசு மிகு நிகழ்ச்சியில் ஒலித்த குரல்களை மீண்டும் அம்மன் கோவில் கிழக்காலை படத்துக்காக பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேன் என் சின்ன ராசா பாடல்.
1: பூவை எடுத்து ஒரு மாலை

0: இனிமையான பாடல்கள் கேட்டதில் இந்த ஒரு மணி நேரம் எப்படி தான் போச்சுன்னு தெரியல. அந்த மாதிரியான பாடல்களை கேட்டோம். கடைசியான பாடல் கங்கை அம்மன் அவர்கள் வரையில் இளையராஜாவினுடைய இசையில் காற்றுல சூடம் போல் கரையிற ஒன்னால் கண்ணாடி வள என் நாட் என் முன்னாடி விள என் தேகம் மெலிஞ்சாச்சு, கல்யாணம் வரம் ஒன்னால் பிறந்த அன்னால் நினச்சாச்சு, சின்ன வயசு புள்ள கன்னி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே கல்யாணம் கச்சேரி எப்போது என்று இந்த இரு மனங்கள் இணைந்ததான் காண அந்த பாடல் கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துச்சு. நிறைவாக ஒரு சின்ன குட்டி பாடல், முதல் மரியாதை படத்திற்காக மலேசியா வாசுதேவன் குரலில்.
1: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி சிட்டுக்குருவி.

0: ஏ எவடி அடியே எவடி ஏ எவடி அது
1: நேர்கள் இதுவரை இணைந்திருந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை, நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசைப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என தொடர் இசைப்பாடல்கள் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

தகடி தகடி தகடி சல் சலோ சலோ தகடி தகடி தகடி தகடி சல் சலோ சலோ ஐ தகடி தகடி தகடி தகடி சல் சலோ சலோ நாலு கால் குதிரை நல்லதொரு பாதையில் நன்றாக நடக்குது ஓடுது நாலு கால் குதிரை நல்லதொரு பாதையில் நன்றாக நடக்குது ஓடுது நாகரீகம் அடைந்த ரெண்டு கால் குதிரை நல்வழி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

அக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? அக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடை பிடி. ஏண்டா

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

ஒரு கண்ணு இல்லால கடியோ அன்றால சின்ன பொண்ணு தொட்டால நடிகோ ரோசாப்பு மாறாப்பு போட ஆட்டம் ஆட்டம்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் டி ஆர் மகாலிங்கம் ஆகியோர் பாடியுள்ள பாடல். அகத்தியர் படத்திற்காக ஈரா பழனிச்சாமி அவர்கள் எழுதி குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைத்த பாடல்.

இனி மகாலட்சுமி படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல், எம். எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனுடைய பாடல் வரிகள்.

0: திரை இசையில் வெளியான பக்தி பாடல்கள் கேட்டு நிகழ்ச்சி நேரம் காலை 4:10. நேர்கள் கேட்கலாம்.
1: வெட்டிக்காவல கே என் சசிகுமார் அவர்களின் நாகஸ்மரி இசை கேட்கலாம். ஆலப்புழை எஸ் விஜயகுமார் அவர்கள் டபுள். முதலில் துடுக்கூகல தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனை, கௌளை ராகம், ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை வெட்டிக்காவல கே என் சசிகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். ஆலப்புழை எஸ் விஜயகுமார் அவர்கள் தபல்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். முதலில் டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா அவர்கள் பாடியுள்ள சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் கேட்கலாம்.